நேரம் 5:33. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூரிய அஷ்டகம் கேட்கலாம்.

நேரம் 5:37:48. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் ஷீலாவின் குரலில் ஸ்ரீ கிருஷ்ணா கேசடபாட வரணம் கேட்கலாம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 24 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 31 நாள்.

0: இதுவரை மான் ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம் கடவுள் வாழ்த்து முதலாவது அதிகாரம் எட்டாவது குறட்பா.

அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை தவறாது நினைப்பவர்க்கல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை போக்க முடியாது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 இறைமனம் கமழும் பாடல்களோடு ஆனந்தராகம். 6:35 வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாளின் சிறப்பை சொல்லும் நாள் மலர். இன்று காலை 7 மணிக்கு மலரும் காலை மலரில் வாமா மின்னலு அறிவியல் தகவல்களை தாங்கி வரும். தொடர்ந்து சேவை செய்திகள். தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்களின் மருத்துவ

நேரம், காய்கனி விலை நிலவரம் ஆகியன இடம்பெறும். காலை 8 மணிக்கு நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ இதயராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 10 மணிக்கு துள்ளலிசை பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 திருச்சி சாரதாசின் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பாரதியின் கனவுகள். 1982 மதுரையில் நேயர்கள் முன்னிலையில் தவ திரு குன்றக்குடி அடிகளார் ஆற்றிய உரையிலிருந்து. முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இன்று பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஊனமில்லா உள்ளங்கள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். தொடர்ந்து மனதை தேடி நாடகம் எழுதியவர் எஸ் சேதுராமன் அவர்கள். 12:50 பாப்கார்னர். பிற்பகல் 1 மணிக்கு காவிய கானங்களை தரும் மதுர கீதம். 2:15 விவசாய அன்பர்களுக்கான வேளாண் அரங்கத்தில் கறவை மாடுகளில் பால் காய்ச்சல் நோய் தடுப்பு முறைகள் மற்றும் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சி லாவண்யா அவர்கள். 2:30 செய்தி மலர். 3 மணிக்கு இசைத்தூரல். மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் வண்ண கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.

இன்று மாலை 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15க்கு நலம் தரும் யோகா. இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்களின் தகவல்கள் கேட்கலாம். மாலை 6:30க்கு இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே பர்மிங்ஹாமில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியின் வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். FM ரெயின்போ நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆர் செயலியில் கேட்கலாம். இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8 மணிக்கு இதயராகம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்று காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம், மதுரை மணியையர் அவர்கள் பாட்டு, TS வேம்பு ஐயர் உடன் பாடுகிறார், லால்குடி ஜி ஜெயராமன் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் கட்டம். 10:45 சிறுகதை நேரம், கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கனகாம்பரம் சிறுகதை கேட்கலாம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், நேயர்களுடன் கலந்துரையாடல். மாலை 4 மணிக்கு நதியை தேடும் கடல் நாடகம் கேட்கலாம். இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்ட

0: கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற மூன்று நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கார் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடிக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்காவும் ஈரானும் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட தயாராகி வருகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்று காலை மணி 9:30 நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதி பண்.

0: ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
1: அறவழியில் செல்லுங்கள், ஒழுக்கமாக இருங்கள் என்று சொல்வது எளிது. எது அறம் எது ஒழுக்கம் என்று சொல்வது மிக கடினம். இராமாயணத்தில் அறம் எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். தனிமனித ஒழுக்கம், கடமை, நீதியை நிலைநாட்டுவதே இராமாயணத்தின் அறம் ஆகும். இராவணின் அறமற்ற செயல்களுக்கு தண்டனையாக அவனது அழிவை சித்தரிக்கிறது இராமாயணம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதே இராமாயணத்தில் சொல்லப்பட்ட அறம் ஆகும். தந்தை தசரதன் வாக்குக்காக இராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்தான். சொந்த சுகங்களை தியாகம் செய்யும் உயர்ந்த அறத்தை இது காட்டுகிறது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற நியதியை இராமன் அறமாகவே எடுத்து கொண்டான். தனி மனித ஒழுக்கத்தின் இராமன் பறைசாற்றினான். தன் மனதில் சீதையை பற்றி வேறொரையும் நினையாதவன். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார் திருவள்ளுவர். சொல்லுதல் எல்லோருக்கும் எளிமையான விஷயம்தான், அதை நடத்தி காட்ட வேண்டும். அப்படி நடத்தி காட்டியவன் இராமன் அறத்தின் வழி நின்றான். தர்மத்தை யார் சொன்னால் மக்கள் கேட்பார்கள், நல்லவன் மன தூய்மை உள்ளவன் சொன்னால் கேட்பார்கள் என்று கம்பன் பரதன் மூலமாக இதை தெரிவிக்கிறான். அறம் கெட முயன்றவன் அருள் இல் நெஞ்சினன், பிறன்கடை நின்றவன் பிறரைச் சீறினோன், மரம் கொடு மண் உயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்த மாதவர்க்கு அருந்துயரம் சூழ்ந்துள்ளோன். அறம் கெட முயன்றவன் அறத்திற்கு பங்கம் பண்ணியவன், அருளில்லாத மனத்தை உடையவன், பொருள் வேண்டி மற்றவர்களிடம் சென்றவன், மற்றவர்கள் மேல் கோபப்படுவன், கொலைத்தொழில் ஈடுபட்டு பிற உயிர்களை கொன்றவன், துறவிக்கு துன்பம் விளைவித்தவன், இவர்களெல்லாம் அறத்தை மீறியவர்கள் என்கிறான் கம்பன். அறத்தை கெடுக்க வேண்டாம், கெடுக்க வேண்டும் என்று மனத்தில் ஒருவன் நினைத்தாலே போதும், அதுவே அறத்திற்கு நாம் செய்கின்ற பெரிய பாவம் ஆகும். மனத்தால் கூட அறத்தை சிதைக்கக்கூடாது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற என்கிறான். மன தூய்மையில்லாத அறச்செயல்களில் ஆடம்பரமே மிஞ்சும். நம்மை விட பலம் குறைந்தவர்களிடம் நாம் அதிகாரம் செய்யும் பொழுது, நம்மை விட அதிக பலம் நிறைந்தவர்களிடம் முன் நாம் எப்படி இருந்தோம் என்று நினைத்து பார்த்து செயல்படுவது அறமாகும், அதுவே அருளாகும். கோபமும் காமமும் தவத்தை அழிக்கும் இரண்டு அரக்கர்கள் என்கிறான் கம்பன். தன் உயிரை துச்சமனை நினைத்து சீதையை காப்பாற்ற முயன்ற ஜடாயு இறந்தபொழுது ராமன் அதை பறவை என்று பாராமல் அவனுக்கு அந்திமிக்கிரைகள் செய்தான். இது அவன் அறத்திற்கு செய்த மிகப்பெரிய அஞ்சலியாகும். ராமன் அறத்தின் வழி நடந்தான் என்பதைத்தான் இது உறுதி செய்கிறது. இராமாயணம் வெறும் போர்க்கதை அல்ல, அது அறம் சார்ந்த காப்பியம். நீதியால் வந்ததொரு நெடுந்தரும் நெறியில்லான், சாதியால் வந்த சிறுநெறி அறியான் கூற்றுப்படி கம்பன் இராமாயணத்தில் மானுட அறத்திற்கு முக்கிய உணர்வு கொடுத்தான் என்பதைத்தான் இராமாயணத்தின் அறமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

பயிற்சி செய்யும் மனிதனுக்கு முடியாதது எதுவுமில்லை. புத்துணர்ச்சியும் புதிய நம்பிக்கைகளும் நிறைந்த இந்த அழகான காலை பொழுதில் இதமான பக்தி பாடல்களோடு மலர்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடலை.

திருச்சி காட்டூர் புனித அந்தோனியார் ஆலய 58ஆம் ஆண்டு விழாவில் காலை 8 மணிக்கு திருவிழா திருப்பலி, மாலை 6:15 நன்றி திருப்பலி கொடியிறக்கம். ஆனந்த ராகத்தில் இனி கேட்கலாம் சாரா நவ்ரோஜி குரலில்.

உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவில் வசந்த உற்சவத்தில் மாலை 5 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6 மணிக்கு திருவாராதனம், வெள்ளிசம்பா அமுது செய்தல், இரவு 8:30 மூலஸ்தானம் சேருதல். ஆனந்தராகம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்கலாம்

0: வணிக வேளாண்மை. நாம உற்பத்தி செய்கிற எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், அத விற்பனை செய்தாதான் அது நமக்கு சாத்தியம் இல்லீங்களா. கோழி விற்பனையிலையும் இதே சவால்கள் தான். விற்பனை வாய்ப்பும் எளிதா இருக்குது, வெற்றிகரமாவும் செயல்பட ஒரு உத்வேகமும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இதோ இவர் பேசுறத நீங்களே கேளுங்க.
1: வணக்கங்க, ஊர் பேர் சொல்லுங்க.
2: என் ஊர் மாரமங்கலத்துப்பட்டி கிராமங்க, சேலம் ஸ்டீல் பிளான்ட் பக்கத்துல இருக்குங்க. என் பேரு லோகேஸ்வரன்.
1: லோகேஸ்வரன், என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் பி மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேங்க.
1: பொறியியல்ல மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க, ஆனா இப்ப விவசாயம் சார்ந்து ஒரு பண்ணை தொழில ஈடுபட ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கான ஆர்வம் எங்கிருந்து வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு?
2: நம்ம குடும்பம் விவசாய குடும்பம் தாங்க. கடந்த ஒரு 10 வருஷமா வெளியில வேலையில இருந்துட்டு தான், அப்புறம் இப்ப கடந்த ஒரு 3 வருஷமா முழு நேரமா பணியை கவனிச்சிட்டு இருக்கிறேன்.
1: இப்ப நீங்க சொல்ற இந்த ஸ்டீல் பிளான்ட் ஏரியா அப்படிங்கறது கிட்டத்தட்ட ஒரு நகரப்பகுதி. இந்த நகரப்பகுதியில என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையோட சரி நம்ம ஒரு பண்ண மாதிரி ஆரம்பிக்கலான்ற எண்ணம் வந்தது? இதுக்காக பயிற்சிகள் ஏதாவது எடுக்க ஆரம்பிச்சிங்களா நீங்க?
2: நிறைய பேருக்கு நான் உற்பத்தி பண்ணிட்டேன், அதை விற்பனை பண்ண முடியல அப்படிங்கிற சிக்கல் இருக்கும். எனக்கு வந்து பக்கத்திலேயே நகரப்பகுதியா இருக்கிறப்ப கன்சியூமர்ஸ் இருக்கிறாங்க, என்னால ஈஸியா அவங்களை ரீச் பண்ணிட முடியும். அவங்க நேரடியா வந்து பண்ணையில வாங்கிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு எந்த இடத்துல வளருது அப்படின்னு அந்த அவங்க உணவோட மூலத்தை கவனிக்கக்கூடிய ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடைக்குது. அதனால இது ஒரு வெற்றிகரமான காம்பினேஷனா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஆரம்பிச்சேன். அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது.
1: ஏன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. கோழிதான் நமக்கு சரியா இருக்கும், சந்தைப்படுத்துறதுக்கும் சரி பண்ணையா இருக்கிறதுக்கும் சரின்ற முடிவை எப்படி எடுத்தீங்க?
2: எனக்கு ஒரு வாடிக்கையாளர் வராரு அப்படின்னா நான் அவருக்கு ஒரு முழு கோழியை என்னால விற்பனை பண்ண முடியும். அதே வந்து நான் ஆடு வளர்த்துறேன் அப்படின்னா ஆடுங்கிறப்ப நான் ஒரு ஆடை தனிப்பட்ட முறையில ஒரு நபருக்கு கொடுக்க முடியாது, அதை ஒரு கறிக்கடை வியாபாரிக்கோ கறிக்கடைக்காரருக்கோ தான் கொடுத்தாகணும். அப்ப அந்த இடைப்பட்ட லாபம் வந்து நம்மளை விட்டு போகுது வேற உயிரினங்கள்ல. கோழியில வந்து நேரடியாக நம்ம கிட்டே வாடிக்கையாளர்கள் வாங்குறதுனால நம்மளால அவங்களுக்கு கொடுக்க முடியுங்கிறதுனால அந்த இடைப்பட்ட லாபம் வந்து நம்ம கிட்டே நிக்குங்கிறப்ப ஒரு சதவிகித அடிப்படையில கோழியில கொஞ்சம் லாபம் ஜாஸ்தியா தோணுச்சு. அதனால இது
1: இப்போ எவ்வளவு இடத்துல இந்த கோழி பண்ணையை இப்ப அமைச்சிருக்கீங்க?
2: ஆரம்பிச்சப்ப வந்து கோழிக்குன்னு தனியா எதுவும் ஷெட் எல்லாம் போடலீங்க, அது மரத்துல ஏறிக்கும், தனியா சின்னதா கூண்டு இருந்துச்சு. இப்ப வந்து கோழிக்குன்னு ஒரு 30x11 சைஸ்ல ஷெட் போட்டிருக்கோம். மேய்ச்சல் பகுதி வந்து சுமார் ஒரு 90 செண்ட் இருக்கும்.
1: இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது எத்தனை கோழிகளோட ஆரம்பிச்சீங்க, என்ன ரக கோழிகள் வந்து நீங்க தேர்ந்தெடுத்து இது சரியா இருக்கும் நமக்கு அப்படின்னு இது பண்ணீங்க?
2: ஆரம்பிச்சப்ப ஒரு 5 தாய்க்கோழியில ஆரம்பிச்சது, அப்புறமா எங்கிட்ட அதிகபட்சம் ஒரு 33 தாய்க்கோழி வரைக்கும் போச்சு. ரகம் அப்படின்னு பார்த்தா பூர்வீகமா எங்க தாத்தா காலத்துல இருந்து நம்ம வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கிற கோழிகளோட அடுத்தடுத்த இனவிருத்தி பண்ண இனங்கள் தான் எங்ககிட்ட இருந்துச்சு. வெளியில நாங்க வாங்கல. எங்ககிட்ட வந்து தூய நாட்டுக்கோழி ரகம், இடைவெட்டு ரகம் இருக்குது, அப்புறம் மொட்டைக்கழுத்து ரகம் இருக்கு. யாராவது நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். நாம வெளியில வேற யார்ட்டையும் கோழி குஞ்சுகள் கோழிகள் வாங்கினதில்ல.
1: இப்போ முதல்ல இந்த பண்ணைன்னு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அனுபவம் இல்லாம தான் முதல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுல சில தவறுகள்லாம் நடந்திருக்கும். அந்த தவறுகள் என்னன்றத எப்படி உணர ஆரம்பிச்சீங்க? சில சமயம் தவறு நடக்கிறத தெரியாமையும் நமக்கு போயிரும்.
2: எனக்கு ஆரம்பத்துல வந்து தாய்க்கோழிகளோட எண்ணிக்கை குறைவா தான் இருந்துச்சு, அதனால ஒவ்வொரு குஞ்சுகளுக்கும் தனிப்பட்ட முறையில கவனம் கொடுத்து என்னால பாத்துக்க முடிஞ்சு. அந்த மாதிரி இருக்கும்போது 100 to 200 அளவுக்கு இருக்கும் போதே எனக்கு வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. இளங்குஞ்சுகளை காப்பாற்ற முடியல, சிக்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்லாம தானா குறுக்கிட்டு தானா செத்துரும். ஒரு 10 குஞ்சு பொறிக்குதுன்னா நான் 4 குஞ்சு காப்பாத்திட்டனால எனக்கு ரொம்ப பெரிய சக்சஸ் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துட்டேன். அந்த சமயத்துல வந்து நான் லாஸ்ட் 2025 தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து திறன் மேம்பாட்டு கழகத்துல எங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி கொடுத்திருந்தாங்க. அது பயிற்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறம் தான் கோழி குஞ்சுகள் இறப்ப தவிர்க்கிறதுக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், உதாரணமா வந்து தட்பவெப்ப சூழ்நிலை, உணவுல புரதம் கொழுப்பு ஃபைபர் இது மாதிரியோட சதவீதம் எவ்வளவு இருக்கணும், அப்புறம் அந்த இடத்தோட தூய்மை எப்படி இருக்கணும், காற்றோட்டம் எப்படி இருக்கணும், ஈரப்பதம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க பயிற்சியில கத்துக்கிட்டனால அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சேன். உடனே ரொம்ப விரைவா வந்து நான் 200-300 தடுமாறிட்டு இருந்தாலும் 400 ஈஸியா டச் பண்ண முடிஞ்சது. ஆனா 400 மாறினதுக்கு அப்புறம் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சமயம் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல, நிறைய கோழிகளை காப்பாற்ற முடியாம போச்சு. இப்ப அந்த நிழல் பிரச்சனைக்காக இப்ப வேகமா வளரக்கூடிய மரங்கள் நடும் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு.
1: என்ன மாதிரியான மரங்கள்?
2: சவுண்டல், கிளரிசீடியா, இது ரெண்டும் மிக வேகமா வளரக்கூடிய மரங்கள். கூடவே வந்து கிளரிசீடியா நடுற அதே குழியில நம்ம கிட்ட ஆல்ரெடி மாந்தோப்பு இருக்குதுங்கறனால இந்த மாம்பழ சீசன்ல வந்து வேஸ்டா வர மாம்பழங்களோட கொட்டைகளையும் போட்டு முளைக்க வச்சுட்டு இருக்கேன். இது எதனால அப்படின்னா மரம் உயிரோட இருந்தா மட்டும் பத்தாது, மரம் பெருசா இருந்தாலும் பத்தாது. வெயில் காலத்துல மரங்கள்ல இலைகள் இருந்தாதான் அது கீழே இருக்கக்கூடிய கோழிகளுக்கு நிழல் கொடுக்க முடியும். அந்த தன்மை மாமரத்துல இருக்குது. அதனால இது மூணையும் ஒரே இடத்துல வளர்த்திட்டு இருக்கிறேன்.
1: இப்ப இருக்க இன்னைக்கு விட இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துட்டு போகும்ன்ற ஒரு ஆசை இருக்கா? அது எந்த அளவுக்கு நம்மளால சந்தைப்படுத்த முடியும்?
2: பண்ணையோட எண்ணிக்கை வந்து 400 நான் ஆல்ரெடி டச் பண்ணிருந்தேன், அந்த 400லயே மெயின்டைன் பண்றதுதான் பிளான். அடுத்த கட்டமா நான் கோழியை இறைச்சியா மாத்தி கொடுக்கறது, இறைச்சியை உணவா மாத்தி கொடுக்கறது, இதை நோக்கி நகரலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கு. சக்சஸ் ஸ்டோரி சொல்றத விட நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிருக்கிறோம், அது இல்லாம நான் கட்டண பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். 17 பயிற்சி, நீங்க நேரடியா வந்து பயிற்சி எடுத்துக்கிறனாலும் சரி இல்ல ஆன்லைன் மூலமா தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் சரி.
1: உங்களோட எண் சொல்லுங்க.
2: 80

0: 15 999 638.
1: விற்பனை வாய்ப்பை தக்க வைக்க சில யுக்திகளையும் நாம கையாளணும் அப்படின்னு தன்னோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு சேலம் மாரமங்கலத்துப்பட்டி கே பி லோகேஸ்வரன் அவங்க. இவரை தொடர்பு கொள்ள மீண்டும் ஒரு முறை அலைபேசி என்ன சொல்றோம் குறிச்சுக்கோங்க, 8015 1999.

0: டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சட்டம் 2012 படி மாநில அரசு நிதி உதவியுடன் 2012 ஆண்டு ஜூன் 19 நாள் அன்று நாகப்பட்டினத்தில் நிறுவப்பட்டது. இது ICAR ஆல் பரிந்துரைக்கப்பட்ட மாநில வேளாண் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களை பின்பற்றி செயல்பட்டு வருகிறது. இப்பல்கலைக்கழகத்தில் 8 இளநிலை பட்டப்படிப்புகள் மொத்தம் 11 கல்லூரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதை தவிர இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு கல்லூரி இணைப்பு கல்லூரியாகவும் செயல்பட்டு வருகிறது. BFSC என்ற இளநிலை பட்டப்படிப்பு இப்பல்கலைக்கழகத்தில் 3 உறுப்பு கல்லூரிகள் மூலமும் 1 இணைப்பு கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடியில் 61 இடங்களும், டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியில் 60 இடங்களும், டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைநாயிரு நாகப்பட்டினம் அதில் 60 இடங்களும், மற்றும் மிடாலத்தில் உள்ள இணைப்பு கல்லூரியில் 60 இடங்களும் இதில் உள்ளது. அடுத்தபடியாக பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இளநிலை மீன்வள பொறியியல் என்ற பட்டப்படிப்பு மீன்வள பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினத்தில் 52 இடங்கள் உள்ளது. பிடெக் பயோடெக்னாலஜி என்ற இளநிலை பட்டப்படிப்பு மீன்வள உயிர் தொழில்நுட்பவியல் நிலையம் வாணியஞ்சாவடி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 43 இடங்கள் உள்ளது. பிஓக் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மாதவரத்தில் உள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரியின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 26 இடங்கள் உள்ளது. பிஓக் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் முட்டுக்காட்டில் அமைந்துள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 31 இடங்கள் உள்ளது. இப்பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான தகுதிகள் 12 வகுப்பு முடித்த அரசு பள்ளி, அரசு சார் பள்ளி மற்றும் ஏனைய பள்ளிகளில் பயின்றோர், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேரலாம். இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்குரிய பாடப்பிரிவுகள் மற்றும் தகுதிகள் பற்றிய விவரங்களை பல்கலைக்கழக வலைதளத்தில் www.tnjfu.ac.in மூலம் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் நேரடியாக www.tnjfu.ac.in என்ற இணையதளத்தில் UG அட்மிஷன் 2026-27 ஐ கிளிக் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் ஜூன் 14 தேதி ஆகும். இந்த விண்ணப்பத்தினுடைய ஃபீஸ் 500 ஆகும். SC SCA மற்றும் ST வகுப்பினருக்கு 250 ஆகும். மேலும் விவரங்களுக்கு அலைபேசி எண் 8122144031, மீண்டும் அலைபேசி எண் 8122144031. மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி admissionug@tnfu.ac.in. மீண்டும் மின்னஞ்சல் முகவரி admissionug@tnfu.ac.in. எல்லா வகையான விவரங்களையும் தெரிந்து கொள்ள நீங்கள் பார்க்க வேண்டிய வலைதளம் www.tnjfu.ac.in. நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக

0: பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2 ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக் கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும் அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும் ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில் வந்து 15 லட்சம் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும்.
0: சேலத்தில் 50 மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக

0: சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெறவுள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 194 ஆட்டமிழந்தது. 195 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 3 விக்கெட் இழப்பிற்கு 195 எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இரத்த வகைகளை கண்டறிந்த கார்ல் லான்ஸ்டீனரின் பிறந்த நாளான June 14 உலக குருதி கொடையாளர் தினம். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் உலக சுகாதார நிறுவனத்தால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசியல் பொருளியலாளர் மேக்ஸ் வெபரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1920. சமூகவியல் மட்டுமல்லாமல் மதம், சட்டம், விவசாயம் குறித்து மேக்ஸ் வெபர் எழுதிய நூல்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. இயற்பியலாளர் டாக்டர் K.S. கிருஷ்ணனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1961. சர் சி.வி. ராமனுடன் இணைந்து 1930 ஒளிச்சிதறல் விளை

0: இவை கண்டுபிடித்தவர். சுதந்திர இந்தியாவில் பிரதமரின் முதல் அறிவியல் ஆலோசகராக பதவி வகித்தவர் டாக்டர் கே எஸ் கிருஷ்ணன். பழம்பெரும் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணனின் நினைவு தினம் இன்று, ஆண்டு 2012.
1: என்ன தாத்தா, எப்படி இருக்கீங்க?
2: என்னது தாத்தாவா? யூத்தா இருக்கிற என்ன பார்த்து தாத்தாங்கிறியா?
1: ஓ சாரி யங் மேன்.
0: மேடை நாடக கலைஞராக திகழ்ந்த இவர் 600க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் இதய துடிப்புகள் கேட்கின்றனவோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று முழங்கிய சேகுவேரா பிறந்த நாள் இன்று, ஆண்டு 1928. மருத்துவம் படித்த இவர் தென்னமெரிக்கா முழுவதும் பயணித்தார். அந்த அனுபவம் தி மோட்டார் சைக்கிள் டைரிஸ் எனும் புத்தகமாக வெளியானது. விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு சொல்லும் வீணானது என்று அடிக்கடி கூறிய மனித உரிமை போராளி சேகுவேரா. ஜெர்மானிய உளவியல் நிபுணர் அலோயிஸ் அல்சைமர் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1864. மூளை நோய் குறியியல் முதுமை அறிகுறிகள் குறித்து மட்டுமல்லாமல் மறதி நோய் ஏற்படுவதன் மூல காரணங்களை ஆய்ந்து அதனை குணப்படுத்தும் வழிவகைகளை கண்டறிந்த இவரது பெயராலேயே அல்சைமர் நோய் அறியப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1928. தமிழ் சினிமாவை காட்சி சார்ந்த கலையாக மாற்றியதில் பெரும் பங்கு வகித்தவர். கல்யாண பரிசு, தேன் நிலவு, நெஞ்சம் மறப்பதில்லை, காதலிக்க நேரமில்லை என இயக்குனர் ஸ்ரீதருடன் இவர் இணைந்து பணியாற்றிய படங்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவை. டென்னிஸ் வீராங்கனை ஸ்டெஃபி கிராஃப் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1969. 1988 நடந்த 4 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தையும் வென்றதன் மூலம் கோல்டன் ஸ்லாம் அந்தஸ்தை பெற்ற ஒரே வீரர். 22 கிராண்ட்ஸ்லாம், 1 ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் என்று எண்ணற்ற சாதனைகளை படைத்த ஸ்டெஃபி கிராஃப் ஓய்விற்கு பின் போரினால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு உதவி வருகிறார். துருக்கியில் நடைபெற்ற மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற நிக்கத் ஜரீன் பிறந்த நாள் இன்று, ஆண்டு 1996. யாருடைய விமர்சனங்களையும் கேட்காதீர்கள், உங்களது பெண் குழந்தைகள் விரும்பியதை செய்ய அனுமதியுங்கள். விளையாட்டு பெண்களை வலிமையாக்கும், அவர்களை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் செலுத்தும் என்கிறார் நிக்கத் ஜரீனின் தந்தை.

நவீன உலகத்துல எத்தனையோ கண்டுபிடிப்புகள்லாம் வந்துடுச்சு. ஆனா மனித ரத்தத்துக்கு பதிலா ஒரு மாற்று திரவத்தையோ இல்ல செயற்கையான ரத்தத்தையோ இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. மனித உடம்பால மட்டும்தான் ரத்தத்தை உருவாக்கவும் முடியும், இன்னொரு மனிதரை காப்பாத்தவும் முடியும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை சம்பாதிக்கிறோம், செலவழிக்கிறோம். ஆனா ஒரு 20 நிமிஷம் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம செய்யற ஒரு தானம் உயிரை காக்கும். ஜூன் 14 உலக இரத்த தான கொடையாளர் தினம். இன்னைக்கு முடிஞ்சா இரத்த தானத்தோடு சேர்த்து அன்பையும் பகிரலாம். ஞாயிற்றுக்கிழமையோட காலை வேளை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். திருச்சி FM Rainbow 102.1 இது காலை மலர்.

0: வணக்கம் வந்தனம் நமஸ்கார்.
1: வாமா மின்னல்,
0: வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மழை பெய்யும் போது இடி மின்னலை கேட்கிறோம் பாக்குறோம். இதுல மின்னலுங்கிறது மின்சாரத்துடைய வெளியேற்றத்தால நிகழுது. ஒரு மின்னல் தாக்குதலால அந்த பகுதியில் சுற்றுள்ள காற்றை 30,000 டிகிரி செல்சியஸ் வர வெப்பநிலை உயரலாம். இந்த காத்து விரிவடையும் நிகழ்வு ஒரு அதிர்ச்சி அலைய உருவாக்கும். இதுக்கு பேர் தான் இடி. சரி, மேகங்கள்ல என்ன மாதிரியான வேதியியல் இயற்பியல் மாற்றம் நடக்குதுன்னு பாப்போம். மழை பெய்யும் போது உயரமான பகுதியில் உள்ள பனிக்கட்டிகள் கொந்தளிப்பான காட்டுல மேலும் கீழும் அசையும் போது ஒன்றோட ஒன்று மோதிக்கிடும். அப்படி மோதும் போது எலக்ட்ரான்கள் எனப்படக்கூடிய சிறிய எதிர் மின்னோட்டம் பெற்ற துகள்கள் சில பனிக்கட்டிகள்ல பெயர்ந்து மற்ற பனிக்கட்டிகளோட சேரும். இந்த நிகழ்வால மேகத்தோட நேர்மறை எதிர்மறை மின்னோட்டங்களை பிரிக்கும். ஆக மேகத்தோட மேற்பகுதி புரோட்டான்கள் எனப்படும் துகள்களால நேர் மின்னோட்டம் பெறும். மேகத்தோட அடிப்பகுதி எதிர் மின்னோட்டம் பெறும். எதிர் மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அந்த வகையில மேகத்தில் உள்ள எதிர் மின்னோட்டம் தரையில உள்ள நேர் மின்னோட்டத்தோட இணைய விரும்பும். தரையில உள்ள நேர் மின்னோட்டமும் மேகத்தில் உள்ள எதிர் மின்னோட்டமும் சேரும்போது ஒரு வலிமையான மின்சாரம் உருவாகும். இதுதான் மின்னலா பிரகாசமான ஒளியா நாம பாக்குறோம். இந்த இடி மின்னல் தரையை அடையலாம். நிறைய நேரங்கள்ல ஒரு மேகத்திலிருந்து மற்றொரு மேகத்துக்கு பாயிர மின்னல்களாகவும் நிகழும். மேகத்திலிருந்து தரைக்கு வர்ற மின்னல் தாக்குதல் பூமியுடைய மேற்பரப்பில் உள்ள தரை, மரங்கள், கட்டிடங்கள் போன்றவற்றை கீழ் நோக்கி தாக்கும். இது உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. சரி, இந்த இடி மின்னல் தாக்குதல் முன்கூட்டியே கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். 45 நிமிடங்களுக்கு முன்னாடியே இந்த இடி மின்னலை கணிக்க முடியும். அமெரிக்காவுடைய Earth.net இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் பயன்படுத்துறாங்க. இந்த கருவியை பயன்படுத்தி 45 நிமிடங்களுக்கு முன்னாடியே எங்க இடி மின்னல் ஏற்பட போகுதுன்னு அந்த பகுதி வட்ட அலுவலருக்கு செய்தி அனுப்பப்படும். இதன் மூலமா உயிர் இழப்புகளை தடுக்க முடியும். சரி, நாம எப்படி தடுத்துக்கிறது? மின்னல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரோமத்துல உள்ள முடி சிலிர்க்கும். அது ஒரு அறிகுறியா வச்சு உடனே கை கால்களில் மடக்கி குத்த வச்சு உட்கார்ந்து கையால காதை மூடிக்கிட்டு தலையை கவிழ்ந்த நிலையில உட்காரலாம். இப்படி உட்கார்ந்தா இடி நம்மளை தாக்கும் பரப்ப குறைக்க முடியும். இப்படித்தான் ஒருத்தர் தன்னோட வீட்டுல மொட்டை மாடியில ஒரு நீண்ட இரும்பு கம்பியை செங்குத்தா வச்சு கட்டிக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் இன்னொருத்தர் கேட்டு இருக்காரு, எதுக்குங்க தேவையில்லாம இரும்பு கம்பியை இப்படி கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த கட்டடம் என்னோட தாங்க, ஆனா பாலடைஞ்சு போச்சு, இதை உடைக்கவே 50,000 ரூபாய் சொல்றாங்க, சரிப்பட்டு வராதுன்னு தான் பில்டிங் மேல இரும்பு கம்பியை கட்டிட்டு இருக்கேன், இன்னைக்கு மழை வரும்னு ரேடியோல சொல்றாங்க, மழை வந்தா இடி மின்னல் வரலாம்ல, அப்படி அந்த இடி இந்த வீட்டு மேல விழட்டும், வீட்டை உடைக்கிற செலவு மிச்சம்ல.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்
0: பாருங்க. அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி எப்படிலாம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்கு தான் குடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதுவா இருக்குமோ இது?
3: என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.
4: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தமிழில் செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம். காலை மலர்.
1: இனி வருவது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்றவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும்

0: பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டம் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்றார். இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு இந்தோர் பிரகடனத்துடன் நேற்று நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும் கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும் இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என் பேர் உமா மகேஸ்வரி. நாங்க மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரைய வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜென்ரிக் மெடிசனை இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்க பிரஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி

0: மெடிசன்ஸ்ல நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்தை வாங்கி பயன்படணும்னு கேட்டிருக்கோம்.
1: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் மகேஸ்வரி, நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியிலிருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ல கிடைக்குது, அதனால ரெகுலராகவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
3: என் பேர் விக்னேஷ், நான் காஞ்சிபுரம்ல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி சுகர் மருத்துறைகளை இங்கு மிக குறைவாக கிடைக்கிறது. இது கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014 ஆண்டு 890,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 1,500,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், தப்பிச் சென்ற 3 பேரை தேடும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

Rainbow FM 102.1. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2025-26 ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயம் அனைத்து வட்டங்கள்லையும் இந்த மாதம் 16 தொடங்கி 25 வரைக்கும் நடைபெற இருக்காம். வருவாய் தீர்வாயம் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. பொதுமக்கள் உங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை வருவாய் தீர்வாய அலுவலர்கிட்ட அளித்து உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

கால்நடை இயக்கத்தோட சார்பில் கால்நடைகளுக்கு டிஜிட்டல் டேக் பொருத்தப்பட இருக்கான். இந்த திட்டத்தின்படி இனம் வாரியா அனைத்து கால்நடைகளுடைய காதல 12 இலக்க எண் கொண்ட டிஜிட்டல் டேக் பொருத்தப்படுமா? நமக்கு எப்படி ஆதார் அட்டையோ கால்நடைகளுக்கு அந்த மாதிரி இது. கால்நடையோட வளம் பெருகவும் விவசாயிகளுடைய வருமானம் உயரவும் இந்த திட்டங்கள் பெரிதும் உதவும்னும். இத பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள்லாம் வேணும்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தை தொடர்பு கொள்ளலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காலையில 8 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களுடைய விருப்ப பாடல இதய ராகமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு இதய ராகத்துல தன்னோட விருப்ப பாடல கேட்டிருக்காங்க யாருன்னு கேக்குறீங்களா? அதை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு காலையில 8 மணிக்கு. 7:27 ஆகுது. பயனுள்ள தகவலோடும் இனிமையான பாடல்களோடும் கேட்டு இணைந்திருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
3: எப்ப இருசக்கர வாகனங்கள்ல பயணம் பண்ணாலும் தலைக்கவசம் அணிய மறக்காதீங்க. அது பக்கத்து தெருவுல இருக்க கடைக்கு போனாலும் சரி, நீண்ட தூர பயணமா இருந்தாலும் சரி, தலைக்கவசம் ரொம்ப முக்கியங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலி மலர். காலி மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தொல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர். வெப்ப பக்கவாதத்துடைய அறிகுறிகள் என்னென்ன, அப்படி ஏற்பட்டா அவங்களுக்கான முதலுதவியா என்ன செய்யலாம் டாக்டர்?
4: நமக்கெல்லாம் கத்திரி வெயில் ஒன்றும் புதிதல்ல. ஆனால் காலநிலை மாற்றங்களாலும் புவி வெப்பமயத்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வெயில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இது நம்மளை சுத்தி இருக்கிற கான்கிரீட் செவரு, கட்டிடம், சாலை இவையெல்லாம் இந்த வெயிலை உறிஞ்சி இரவிலும் அந்த வெப்பத்தை வெளியிடுகிறதால் நம் பகலிலும் இரவிலும் இருநேரமும் இந்த வெப்பத்தால் தாக்கப்படுகிறோம். ஸோ கோடையில நமது சருமத்துல என்னெல்லாம் மாற்றங்கள் வரும், கருமையாகிறது, வெயில் பாதிப்பு, இதெல்லாம் இல்லாம வேர்க்கூர், நமக்கு இருக்கிற முகப்பருக்கள் அதிகமாகிறது, பூஞ்சை தொற்றுகள் போன்றவை அதிகமாகும். இதெல்லாம் விட கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்ப பக்கவாதம். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா கடுமையான தலைவலி, மயக்கம், வாந்தி, இதய துடிப்பு அதிகமாகிறது, ஒரு குழப்பமான நிலைக்கு போறது, மயங்கி விழுகிறது, இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கூட கார்ந்து டிராவல் பண்றவங்க, குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான அறிகுறிகள் நீங்க பார்க்கும் போது உடனடியாக என்ன பண்ணணும்னா அவங்கள ஒரு நிழலான பகுதிக்கு

0: முதல்ல தூக்கி செல்லணும். அடுத்தது அவங்களோட உடல் வெப்பத்தை தணிக்கிற மாதிரி ஈர துணியில அவங்களோட உடலை குளிர வைக்கணும். நினைவோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தண்ணீர் இளநீர் இந்த மாதிரி கொடுத்து அவங்களோட வெப்பத்தை தணிய வைக்கணும். சோ இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, மத்திய நேரங்கள் அதாவது பீக் ஹவர்ஸ் சன்ல வந்துட்டு வெளியில போறத நம்ம தவிர்க்கணும். முக்கியமா குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், முதியவர் இவங்க இந்த மாதிரி டைம்ல டிராவல் பண்றத தவிர்த்துக்கணும். அர்லி மார்னிங்லயோ சாயந்தரத்திலயோ போயிட்டு வர்றத போய்க்கணும். சம்மர்ல இருந்து நம்மள எப்படி காப்பாத்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயில்ல செல்லும் போது குடை, தொப்பி அல்லது கண்ணாடி பயன்படுத்திக்கணும். பருத்தி ஆடைகள் அதாவது லூஸ் காட்டன் க்ளோத்ஸ், முக்கியமா வெளிர் நிறைய ஆடைகள், இதை வந்து போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். தாகம் எடுத்தாதான் தண்ணீர் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம சம்மர்ல எப்போதுமே கையில தண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 லிட்டர் மினிமம் தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும். தாகம் எடுக்கணும்னு பார்க்காம நம்ம தண்ணீர் அதிகமா அருந்தணும். சோ தண்ணீரா மட்டும் இல்லாம இளநீரா, மோரா, எலுமிச்சை சாரா இந்த மாதிரி நேச்சுரல் அவைலபிள் ஜூசஸ் எடுத்துக்கும் போது நம்மளோட உடல் நீர் சத்தை நம்ம பராமரிக்க முடியும். இது இல்லாம தர்பூசணி, முலாம், வெள்ளரி, சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்கள், நீர் சத்து இருக்கக்கூடிய பழங்கள் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்தை பராமரிக்க உதவும். சோ இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம்.
1: கோடைக்கால சரும பராமரிப்பு குறித்து நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி தோல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் வரும் 19 தேதி காலையில 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நடைபெற இருக்கான். திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதி சாலை மேற்கு தாலுகா அலுவலகத்தோட பின்புறம் இருக்கக்கூடிய மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்துலதான் இந்த முகாம் நடக்க இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள்லாம் வேணும்னா 4431 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு 241-35-10 அப்படிங்கிற எண்ணில தொடர்பு கொள்ளலாம். தோட்டக்கலை பயிர்கள்ல அதிக வருமானம் பெற நுண்ணீர் பாசனம் மானியத்துல அமைத்து பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுதாம். இந்த திட்டத்துல பயன்பெற விரும்பக்கூடிய விவசாயிகள் tnhoriculture.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க பதிவு செய்யலாம். இத பத்தி மேலும் விவரங்கள்லாம் வேணும் அப்படின்னா வட்டார வேளாண் விரிவாக்க மையத்துல இருக்கக்கூடிய வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்துல தொடர்பு கொள்ளலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. போலாமா வானொலி வழியா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைக்கு. தக்காளி கிலோ 1 ₹40 விற்பனையாகுது. கத்திரிக்காய் 60 ரூபாய், அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 30 ரூபாய், கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 24, சௌச்சௌ 40 ரூபாய், புடலங்காய் கிலோ 1 ₹24, பீர்க்கங்காய் 56, முள்ளங்கி 40, நூல்கோல் 40 ரூபாயில கிடைக்குது. கருணைக்கிழங்கு 90, சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் கிலோ 1 ₹70, முட்டைக்கோஸ் பீட்ரூட் 2 காய்கறிகளுமே 46 ரூபாயில கிடைக்குது. காலிஃபிளவர் பூ 1 ₹40, எலுமிச்சை பழம் 1 ₹5, கொய்யாப்பழம் 120, பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 24 ரூபாய், ஆப்பிள் கிலோ 1 300, ஆரஞ்சு 150, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய். கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்றைய விலை நிலவரம்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று காலை 10:30 திருச்சி சாரதாஸ் வழங்கும் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
3: இருக்கிற அரிசியை கூட காக்கை குருவிகளுக்கு அள்ளி வாரி எரித்து அவைகள் மகிழ்ச்சியோடு பறப்பதை பார்த்து மகிழ்வார். ஆக பசியிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் மதங்களிலிருந்தும் அவன் தன்னை முதலிலே விடுதலை பண்ணிக் கொண்டான். எனவே தான் விடுதலை பெற முடிந்தது எவ்வளவு உண்மையோ அதே போல இந்த நாடு விடுதலை பெற முடியும் என்று நம்பினான்.
4: 1982 டிசம்பர் மாதம் 3 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மதுரை நேயர்கள் முன்னிலையில் நடத்திய இலக்கிய விழாவில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஆற்றிய பாரதியின் கனவுகள் உரையிலிருந்து சில பகுதிகள்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: திருச்சி சாரதாசு. காத்திருங்கள்.
6: மணி 48 ஆகுது. திருச்சி FM ரெயின்போ 102.1 காலை மலர் கேட்டு இணைந்திருக்கும். திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்க அரங்கத்துல இன்னைக்கு மாலை 6 கம்பன் விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா இருக்கு. வாய்ப்புள்ளவங்க போலாம். மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.47 இருந்தது. அணைக்கு நீர்வரத்து 353 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,860 ரூபாயாகவும் வெள்ளி 1 கிராம் 270 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அது மட்டுமில்லாமல் பெட்ரோல் லிட்டர் ஒன்று 107.75 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் ஒன்று 99.56 ரூபாய்க்கும் விற்பனையாகுது.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரம்பினர் வகுப்பினர் சார்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக கடன் உதவி வழங்கப்படுதாம். இதுக்கு தகுதியானவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இணையதள முகவரி tabcedco.net அப்படிங்கிற இணையதளத்தில் பார்வையிடலாம் அப்படின்னு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிணைந்திருக்கோம். இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

வானிலை முன்னறிவிப்பு. தமிழக பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமா தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. காலை மலர் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்கலாமா? நிமிர் படத்திலிருந்து

0: இணைந்திருக்கின்ற சோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப்பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் ஸ்டார்ட் அப் சூழல் அமைப்பை பிரதிபலிக்கும் பாரத் யுனிவர்ஸ் நிகழ்ச்சியை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றனர். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பணி நேரம் முழுவதும் மருத்துவர்கள் பணியில் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் தூய்மை, சுகாதாரம் ஆகியவற்றை பராமரிக்க முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அனைத்து பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி கிடைத்து வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மாநகராட்சியில் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஆவின் நிறுவனத்தின் குறிப்பிட்ட பால் வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளிவரும் செய்திகள் ஆதாரமற்றவை என்றார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட உள்ள குறுவை நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடப்பு

0: நடப்பு பருவத்தில் 65 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார்.
1: இப்ப குறுவை சாகுபடி இந்த 2 மாசத்துல ஆரம்பிச்சிடும், ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருக்கும். அந்த டைம்ல விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மணிகளை எந்த பாதிப்பு இல்லாம ஸ்டோர் பண்ணணும், அவங்களோட பாதிப்பு வரக்கூடாது. எக்ஸ்ட்ரா இப்பவே பிரிகாஷனரியா ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் அதை சேர்த்து வைக்கிறதுக்கும் முன்னாடியே அமைச்சர் மூலமாகவும் எம்எல்ஏ மூலமாகவும் கலெக்டர் மூலமாகவும் எஸ்ஆர் மூலமாகவும் ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. மீன்களின் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு கடந்த 61 நாட்களாக இந்த தடை அமலில் இருந்தது. உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இரத்த தானம் செய்ய முன்வருமாறு மத்திய சுகாதார குடும்பநலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அழைப்பு விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் தானமாக பெறப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தேவைப்படுவோருக்கு புதிய வாழ்வை அளிக்கும் என்று கூறியுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக நாகை, திருவாரூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கநாச்சியார் வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாளான இன்று ஸ்ரீரங்கநாச்சியார் மாலை 6:30 முதல் இரவு 8:30 வரை வசந்த மண்டபத்தில் சேவை சாதிக்கிறார். இதனையொட்டி மாலை 4:00 முதல் 6:00 வரை தாயார் மூலவர் சேவை கிடையாது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7:00 பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9:00.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசை அது நம் மனதை திறக்கும் சாவி, எத்தனை கவலைகளையும் தாண்டி வர செய்யும் அற்புதம். நேர்களின் இதயம் தொட்ட புத்தம்புது பாடல்களோடு இது இதயராகம் நிகழ்ச்சி, திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச புத்தம்புது பாடல்களை கேட்டுலாம் இதயராகம் நிகழ்ச்சியில 938-546-102.1 அப்படிங்கிற இந்த கட்சவியன்ல உங்களுக்கு பிடித்த பாடல், அது இடம்பெற்ற படம், உங்களுடைய பேர், ஊர் இதோட தட்டச்சு செஞ்சு தட்டி விடுங்க இதயராகம் நிகழ்ச்சிக்கு.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: ஒன்பது நிமிடத்திற்கு கேட்டு நின்றிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயராகும். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்லேருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிசா, கிருத்தி, தவனேஷ் இவங்க எல்லாரும் அனுப்பியிருக்கிறாங்க. அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். எங்களுக்கு பிகில் திரைப்படத்திலிருந்து சிங்கப்பெண்ணே அந்த பாடல் போடுங்க, நன்றி அப்படின்னு நிறைவா முடிச்சிருக்கிறாங்க. சரி நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். இதேராகும் நிகழ்ச்சியில 938-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்ல கட்சவி வழியா

0: in women's T20 internationals, winning 13 of their 16 encounters. The Ministry of Ayush, in collaboration with Morarji Desai National Institute of Yoga and Habilt, organized a landmark global online yoga session this morning as part of the celebrations leading up to the International Day of Yoga. The event, which witnessed participation from more than 130 countries, was held with an aim to create a new Guinness World Record for the most viewers on a YouTube live yoga stream. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Shagun. Trump Modi meeting on cards, PM lands in France, reads a headline in Hindustan Times, while the Economic Times reports Modi Macron to inaugurate Bharat Innovates today, the event to help deep tech startups attract knowledge partnerships and funds. India flays lethal action on mariners. Jaishankar raises issue with Rubio, who warns against violations in Hormuz. Headlines The Pioneer. Lieutenant General Dheeraj Seth appointed next army chief. Will assume office on 30th of June, informs the Statesman. Rajnath praises rise in women's strength in IAF. Indian Air Force sees the commissioning of its first batch of women officers. Defence Minister says Operation Sindoor showed the forces capability to destroy enemy infrastructure with precision, cites the Hindu. Hindustan Times informs Anthropic has disabled its two most powerful AI models, Fable 5 and Mythos 5, on a US government order under the headline In a first, AI model pulled offline after US government intervenes. FSSAI bans use of pins, metallic wires in food packaging, reads a front page story in the Times of India. The FIFA World Cup 2026 may be attracting over 5 million strong live audience, but match attendees from India to be only about 30,000, far less than previous edition in 2022. High average costs, travel hurdles, results in tepid interest from Indian travellers, writes the Financial Express. And finally, in a piece titled Fashion to Furnace, some luxe gold watches fail the test of time. The Economic Times writes, as yellow metal price hit record high, vintage pieces are being melted down as the gold content value outstrip their resale worth. And with that, it's back to you, Shagun.
0: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with French President Emmanuel Macron and jointly inaugurate Bharat Innovates event in Nice today. Indian Space Research Organization developing long-life moon landers capable of surviving up to 200 days, says ISRO Chairman B. Narayanan. IMD says conditions are favorable for further advance of southwest monsoon into Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh during next 2 to 3 days. US President Donald Trump claims deal to end war with Iran will be signed today and Strait of Hormuz will be open to all immediately afterwards. India beat Afghanistan by 7 wickets in rain-affected first one-day international cricket at Dharamshala. And in ICC Women's T20 World Cup, India to begin their campaign against arch-rivals Pakistan in Birmingham this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினை கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மகளிர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதே ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: இதேராகம் நிகழ்ச்சிக்கு கட்சவி மூலமா குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து அப்படின்ற கூடுதல் இணைப்பையும் சேர்த்திருக்காங்க. இனிய காலை வணக்கம். அப்ப நீங்க இன்னைக்கு வண்ண கூலங்கள்ல

குறுக்கெழுத்து போட்டிக்கு வரமாட்டீங்களா? நீங்க பேசுறத கூர்ந்து கவனித்தா ஏதாவது டிப்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நான் பதில் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். சரி பாப்போம், அனைவரும் நலமான்னு கேட்டிருக்காங்க. ஆஹா, இதே ரகம் நிகழ்ச்சிக்கு விருப்ப பாடல் கேளுங்க அப்படின்னா 4 மணிக்கான கவலைய பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. கவலையே படாதீங்க, 4 மணிக்கு மரியா வராங்க. நான் மரியாட்ட குறிப்பு கொடுத்துட்டு போயிடுறேன். நேயர்களுக்கெல்லாம் எளிமையா நீங்க குறிப்பு கொடுங்க, பதில் கண்டுபிடிச்சி வெற்றியாளர் ஆகணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்களுக்கு வடகுழங்கல் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டி இன்னைக்கு எளிமையா தான் இருக்கும், குறிப்பும் எளிமையா கொடுப்பாங்க. சரியா, லால்குடியிலேருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமித்தா, குட்டீஸ், நிகிதா இவங்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. எங்களுக்கு பிரதர் திரைப்படத்திலிருந்து மக்கா மிஸ்ஸி அந்த பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடலா கேட்டு ரசிக்கலாம்.

0: Makami shi.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ்.

0: நகர் திருச்சி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இணைந்திருக்கின்றோம் இதே ராகம் நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 8:37 திருச்சி திராமலம் திரைப்படத்தில் இந்த பாடல் இதோ.

0: விரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS B ரோட், திருச்சி.

ரத்த தானம் செஞ்சு பல உயிர்களை காப்பாற்றுங்கள் நண்பர்களே. மரண கோட்டில் தத்தளிக்கும் நோயாளிகளை காப்பாற்றும் உன்னத தூய செயல்தான் இரத்த தானம். இரத்த தானத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள், பல உயிர்களை காப்பாற்றுங்கள். நான் திருச்சியிலிருந்து கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் செந்தில்குமார் நல்லுசாமி பேசுறேன். வேர்ல்ட் பிளட் டொனேஷன் டே முன்னிட்டு இந்த வீடியோவை நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். இரத்த தானத்தை பத்தி பேசிக் ஃபேக்ட்ஸ் ஆங்கில வார்த்தைகள் ஏல இருந்து ஐ வரைக்கும் நான் சொல்றேன். ஏ, ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா பிளட் டொனேஷனுக்கு 18 to 65 இயர்ஸ். 18 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்க கொடுக்க முடியாது, 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க கொடுக்க முடியாது. 18 to 65 இயர்ஸ் இருக்கிறவங்க ரத்த தானம் பண்ணலாம். பி, பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளட் டொனேஷன் பார்த்தீங்கன்னா ஆய்வு சொல்லுது ரெகுலராக பிளட் டொனேஷன் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸ் கம்மி, பிகாஸ் அயன் ஓவர்லோட் கம்மி ஆகும். சி, கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சேஃபாக ரத்த தானம் பண்ணலாம், பம்பிங் நார்மலாக இருக்கணும். வேல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, ஆன்டிகோஆகுலேஷன் இருக்கிறவங்க ரத்த தானம் பண்ண முடியாது.

டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பிளட் டொனேட் பண்ணலாமா, சேஃபாக பண்ணலாம், பிளட் சுகர் வேல்யூஸ் நல்லா கண்ட்ரோலில் இருக்கணும், அதே மாதிரியே பிபி இருக்கிறவங்க பிபி கண்ட்ரோலில் இருக்கிறவங்க பிளட் டொனேட் பண்ணலாம். இ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, வெயிட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் ரத்த தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 45 kgs மேலே இருக்கிறவங்க சேஃபாக பிளட் டொனேட் பண்ணலாம். எஃப் ஃபீவர், பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஒரு 2 weeks முன்னாடி ஃபீவர் வந்திருக்கக்கூடாது. ஜி கேப் பிட்வீன் 2 blood donations பார்த்தீங்கன்னா 3 months இருக்கணும். இன்றைக்கி நான் பிளட் டொனேட் பண்ணேன்னா அடுத்த ரத்த தானம் 3 months கழித்து பண்ணலாம். ஹெச் ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா 12.5 மேலே இருக்கணும் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு. ஐ இன்ஃபெக்ஷன், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் இருக்கிறவங்க பிளட் டொனேட் பண்ண முடியாது. இந்த ஏ டு ஐ

0: ஹெப்படைட்டிஸ் இருக்கிறவங்க பிளட் டொனேட் பண்ண முடியாது. இந்த ஏ டு ஐ பேசிக் ஃபேக்ட்ஸ் அபவுட் பிளட் டொனேஷனை ஷேர் செஞ்சு ரத்த தானத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் நண்பர்களே. எ பிளட் டொனேட்டட் பை யூ டுடே வில் கிவ் டுமாரோ ஃபார் அ பேஷண்ட். எ ட்ராப் ஆஃப் பிளட் வில் பி அன் ஓஷன் ஃபார் அ பேஷண்ட் என்ற நல் வார்த்தைகளோடு, நல் வாழ்த்துக்களோடு, நல்ல எண்ணங்களோடு திருச்சியிலிருந்து டாக்டர் செந்தில்குமார் நல்லசாமி, கார்டியாலஜிஸ்ட்.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதே ராகம். துறையூர்லேருந்து சந்திரசேகர், சந்திரா, யோகேஸ்வரி, ரம்யா, மணிகண்டன் இவங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. எங்களுக்காக தங்க பூவே பாடல் கொடுங்க, மதராசி திரைப்படத்தில் இருந்துன்னா அவங்களோட விருப்ப பாடல்களை நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 10:30 திருச்சி சாரதாசின் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில பாரதியின் கனவுகள். 1982 மதுரையில் நேயர்கள் முன்னிலையில் தவத்திரு குன்றக்குழி அடிகளார் ஆற்றிய உரையை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இதே ராகம்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இதே ராகம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்
3: தானத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கி உலகம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களால் கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்தித்தே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக தெரியலன்னா உங்களுக்கு சிடு மூஞ்சி முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது எதிர்பார்க்கறது செய்கிறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க, 6 மணிக்கு அவர் வரலை. உடனே பொறுமை இழந்து நடந்துக்கப்படாது. 10 நிமிஷம் டிலே ஆகலாம். ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம். எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு கொஞ்சம் 1-2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தால் பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே

0: கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் நாள் கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் அழுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா கியூ கூட அப்படி தான். சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க. போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும். லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்திலேயே கவனமாக இருப்பாங்க. அந்த நினப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா ஆஃபீஸ் முடியறதுக்குள்ளேயே, சார் சார் 5 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார். ரெண்டு பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பே, சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசர அவசரமாக, சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷ என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லாரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கப்படாது. ஒருத்தர் அப்படித்தான், ஒரு தடவை ஒருவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான், அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது. நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா, நானும் சேர்ந்தில் காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: நேரம் 8:56 ஆக போது இதயராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இதயராகம் நிகழ்ச்சிக்கு உற்சாகமான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. மதுரை மணிநகரத்திலிருந்து அக்ஷய, மீனாட்சி, மித்ரன், ஐஸ்வர்யா, சண்முக சுந்தரம் இவங்கெல்லாம். பீச் திரைப்படத்திலிருந்து எங்களுக்காக பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோ நிறைவு பாடலா கேட்டு ரசிக்கலாம், அவங்களோட விருப்பமா?

0: நேர்லே 9 மணிக்கு இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சி காத்திருக்க குட்டி சுட்டி வாண்டுகளின் அட்டகாசத்தோடு. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்தக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதே ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து இந்தியாவின் புத்தாக்க மற்றும் ஸ்டார்ட் அப் சூழல் அமைப்பை பிரதிபலிக்கும் பாரத் இனோவேட்ஸ் நிகழ்ச்சியை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றனர். தொடர்ந்து பிரதமர் 2 நாள் பயணமாக ஸ்லோவேக்கியா செல்கிறார். சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆரோக்கியம், மனநலம் மற்றும் இயற்கை உடனான நல்லிணக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துவதில் யோக பயிற்சி மிக முக்கிய பங்காற்றுவதாக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். தஜகஸ்தான் துசான்பேயில் நடைபெற்ற யோக பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் உலகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு யோக பயிற்சி தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதையொட்டி நாகை மாவட்ட மீனவர்கள் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தடைக்காலத்தினை பயன்படுத்தி மீன்பிடி துறைமுகத்தில் படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், இன்ஜின் பராமரிப்பு, வலைகளை பின்னுதல், சரி செய்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து படகுகள் தயார் நிலையில் உள்ளன. தற்போது மீன்பிடி உபகரணங்களை ஏற்றுதல், ஐஸ்கட்டிகளை சேமித்தல், எரிபொருள் நிரப்புதல் போன்ற இறுதிக்கட்ட பணிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் நாகை, காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வழக்கம் போல தங்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு செல்ல உள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
3: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கால்நடை வளர்ப்போர் தேசிய டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் தங்களது கால்நடைகள் குறித்த விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருச்சி கான்பூர் இடையேயான சிறப்பு ரயில் வரும் 17, 24ஆம் தேதிகளில் திருச்சியிலிருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் கரூர், நாமக்கல், திருப்பதி, வாரங்கல், நாக்பூர், இட்டாச்சி வழியாக கான்பூர் சென்றடையும். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் வரும் செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆசிய பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.

வழங்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி, சிராக் ஷெட்டி, தருண் மன்னைப்பள்ளி உள்ளிட்டோரும், மகளிர் பிரிவில் பி வி சிந்து, உனாட்டி ஹூடா, தன்வி சர்மா உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிர் ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்து இருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே
4: பாக்குற? வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
3: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குதான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கேன்.
4: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
3: அப்படியா? எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா? அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா? அது சரி, எந்த முகவரிக்கு?
5: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
3: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
5: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
3: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்ன வந்து பாக்குற.
4: ஐயோ, அலாட்டாய்க்க.
0: என்ன குட்டீஸ், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்ப நம்ம கேட்ட மாதிரி உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லுங்க, நாடகம் எழுதி அனுப்பணும் அப்படிங்கறத. உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்காங்க, இல்ல சமைக்க போறாங்க, வாங்க பேசலாம். 04-3-1 இணைப்பு என்னோடு 240-1-246-102-1 இரு எண்களும் உங்களுக்காக மட்டும் காத்துட்டு இருக்கு. சில பேரு புது ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க, சில பேரு பழைய ஸ்கூல்ல புது நண்பர்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க, அத பத்தியும் இன்னைக்கு நீங்க பேசலாம். வழக்கமா ஆரம்பிக்கிற விடுகதையோட ஆரம்பிக்கலாமா? காலில் தண்ணீர் குடிப்பான், தலையில் முட்டையிடுவான், அவன் யார்? காலில் தண்ணீர் குடிப்பான், தலையில் முட்டையிடுவான். இந்த விடுகதைக்கான விடையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம் அதே எண்ணுக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது வசந்த் அழைப்பு, குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

0: 9 மணி 12 நிமிஷம் ஆகுது. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல. 240 101 246 102 1 இரு எண்களும் குட்டிச்சலங்களே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலால் தண்ணீர் குடிப்பான், தலையால் முட்டையிடுவான், அவன் யார் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உங்களுக்காக நான் கேட்டிருந்த விடுகது. இணைப்புல நம்ம கூட பேச போற முதல் குட்டிச்சலம் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு பேசுறீங்க? எங்கேயோ கேட்ட குரலா இருக்கு. என்னாச்சு ஸ்ரீதேவி, ரொம்ப நாளா வரவே இல்லையே நிகழ்ச்சிக்கு.
1: கபடிக்கு போயிருந்தனால வரல.
0: கபடிக்கு போயிருந்தீங்களா? கபடி விளையாட போனீங்களா? சரி சரி, கத்துக்கிறீங்களா இல்ல விளையாட போட்டிக்காக போனீங்களா?
1: போட்டிக்கு போனா கத்துக்கவும் போனா.
0: சரி சரி, பரிசு வாங்கினீங்களா போட்டியில? ஜெயிச்சீங்களா?
1: ஜெயிச்சோம்.
0: ஏ சூப்பர். எத்தனை பேர் விளையாடணும் கபடிங்கிறது?
1: 7 பேர்.
0: எங்க உங்களை தவிர மீதி இருக்கிற 6 பேர் யார் யாரு? சரி, எல்லாருமே அக்கா. நீங்க தான் குட்டி பொண்ணா? ஓகே. ஸ்ரீதரன் என்ன பண்றாரு? ஸ்ரீதரன் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
1: விருதுகை படிச்சிருக்காரு.
0: பாத்தீங்களா, எப்ப பாரு என்ன பயமுறுத்துறதே அவர் வேலையா வச்சிருக்காரு. என்ன, இந்த வருஷம் 8 வகுப்பா ஸ்ரீதேவி? 8 வகுப்பா இந்த வருஷம்?
1: இல்ல,
0: 7 வகுப்பா. சரி, நீங்க நல்லா படிக்கிறீங்களா, அதனால உங்களை 6 இருந்து 8 போட்டாங்களோன்னு
1: நினைச்சேன்.
0: சரி சரி, ஸ்ரீதரன் கிட்ட கொடுங்க பேசிடலாம்.
1: பாட்டு சொல்லிட்டா?
0: நீங்க பேசுறதே பாடுற மாதிரிதான் இருக்கும். சரி பாடுங்க.
1: தமிழுக்கு மாதன் பேர் அந்த தமிழ் தமிழங்கள், தமிழுக்கு நிலவன் பேர் இந்த தமிழங்கள் வாழ்வுக்கு நீட்டவுள், தமிழுக்கு நிலவன் பேர் இந்த தமிழங்கள் வாழ்வுக்கு நீட்டவுள்.
0: யார் இதை எழுதுனாங்கன்னு தெரியுமா?
1: வாதிதாசன்.
0: சூப்பர் ஸ்ரீதேவி. ஸ்ரீதரன் கிட்ட கொடுங்க பேசிடலாம். என்ன ஸ்ரீதர், ஏதோ படிச்சிட்டு இருந்தீங்களா?
1: ஆமா.
0: என்ன படிச்சீங்க?
1: விடுகதை.
0: சரி கேட்டுருங்க.
1: முன்னால் பார்க்கலாம், பின்னால் பார்க்க முடியாத.
0: முன்னால் பார்க்கலாம், பின்னால் பார்க்க முடியாதா?
1: ஆமா.
0: யாரா இருக்கும்? ஏதாவது ஒரு க்ளூ தரீங்களா? உடல் உறுப்பு. முதுகா? முதுகு.
1: முதுகு.
0: முதுகு. நானும் சரியா சொல்லிட்டேன். சொல்லுங்க கேக்கலாம். தென்னை மரமா? சரி, அது சரியா அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. மணி 16 திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம். காலால் தண்ணீர் குடிப்பான், தலையால் முட்டையிடுவான், அவன் யார் அப்படிங்கறது தான் இன்னைக்கு குட்டிச்சலங்களுக்காக நம்ம கேட்டிருந்த விடுகதை. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்சலம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். வடக்கு சாலை பட்டியில இருந்து சமிதாவா? சொல்லுங்க சமிதா, எப்படி இருக்கீங்க? சமிதா நீங்க பேசுறீங்க ஆனா எனக்கு சரியா கேக்கலையே. கேக்குதா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா?
2: கேக்குதுக்கா.
0: சரி சொல்லுங்க. மறுபடியும் சமிதா பாப்பா பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது. ஆமா,
2: இந்த விடுகதைக்கு ஆன்சர் வந்து தென்னை மரம்க்கா.
0: சரி,
2: நான் உங்களுக்கு விடுகதை கேட்குங்கக்கா.
0: பாத்தீங்களா, சரி கேளுங்க.
2: இன்னைக்கும் கை
0: புரியலையே.
2: இன்னைக்கும் கல் என்ன? கல்
0: இனிக்கும் கல்லா?
2: ஆ.

0: பொங்கல்
1: பார்த்தீங்களா,
0: நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளவுதானே இன்னைக்கு முடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் இருக்கா? சரி, சமிதா பேசுறது நமக்கு சரியா, அவங்க இணைப்புல ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கண்டிப்பா அம்மா ஏதாவது ஸ்பெஷலா உங்களுக்காக சமைச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல என்ன சாப்பிட போறீங்க அப்படிங்கறதோட சேர்த்து உங்களுடைய புது பள்ளிக்கூடத்துல புது நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, யாரெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் ஆனாங்க அப்படிங்கறத பத்தியும் குட்டிச்சலங்களே வாங்க பேசலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருங்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோடு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
3: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: 9:23 ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல. காலால் தண்ணீர் குடிப்பான், தலையால் முட்டையிடுவான், அவன் யார் அப்படிங்கறதுதான் இனிக்கு குட்டிச்செல்லங்களுக்காக நம்ம கேட்டிருந்த விடுகதை. இணைப்புல பேச காத்திருக்க கூடிய அடுத்த குட்டிச்செல்லம், வணக்கம். வடக்கு சாலைப்பட்டி பக்கம் காத்து ரொம்ப வேகமா அடிக்குதோ, அங்கிருந்து பேசுற யாருடைய இணைப்பும் சரியா இல்லையே. சிந்தாமணி வீட்டுக்குள்ள இருந்து பேசுறீங்களா, வெளியில நின்னுட்டு பேசுறீங்களா? சரி, எந்த வகுப்பு படிக்கிறீங்க? உங்க வீட்டுல செடி எல்லாம் வளர்ப்பீங்களா? என்னென்ன செடி எல்லாம் இருக்கு?
1: செம்பருத்தி,
0: அப்புறம் ஒரு செடிக்கேவா காத்து இவ்வளவு வேகமா அடிக்குது? செம்பருத்தி செடி மட்டும்தான் இருக்கா? இல்ல அதோட சேர்ந்து பூனை எல்லாம் வளர்க்கறீங்க போல.
1: மாங்காய் மரம்,
0: இயற்கையான ஒரு இடத்துல இருக்கீங்களா? சரி சரி, சாலை பட்டிங்கறதால சாலையில நிறைய வாகனம் எல்லாம் வேற போயிட்டு இருக்கு. சிந்தாமணி, காய்கறி எல்லாம் சாப்பிடுவீங்களா நீங்க? பச்சையா சாப்பிடுவீங்களா இல்ல சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? ஆனா பீட்ரூட் மட்டும் சாப்பிட முடியாது, ஏன்னு சொல்லுங்க. பீட்ரூட்டை ஏன் நம்மளால பச்சையா சாப்பிட முடியாது தெரியலையா? சரி, அடுத்து வரக்கூடிய குட்டி செல்லத்தை கிட்ட கேட்டுறலாம், சரியா?
1: ஓகேக்கா,
0: ரொம்ப நன்றி சிந்தாமணி இணைப்புக்கு வந்ததுக்கு. சுழி 4:31 திருச்சியோட இணைப்பு என்னோட குட்டிச்செல்லங்களே தொட்டு வாங்க. 240 102 1 246 102 1 வசந்த் அழைப்பு குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பீட்ரூட்டை ஏன் நம்மளால பச்சையா சாப்பிட முடியாது அப்படிங்கிற கேள்விக்கு விடை சொல்ல காத்திருக்கக்கூடிய குட்டிச்செல்லம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம், நான் சிவேஷ் பேசுறேன்.
0: என்ன சிவேஷ் இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே, இப்பதான் கடினமா ஒரு விடுகதை கேட்டேன்.
2: அதுக்கு ஆன்சர் வந்து தென்னை.
0: என்னது?
2: அதுக்கு ஆன்சர் வந்து தென்னமரம்.
0: பாத்தீங்களா, நீங்க இணைப்புல வந்து பேசுறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது முதல்ல கேட்டிருந்த விடுகதை, காலால் தண்ணீர் குடிப்பான், தலையால் முட்டையிடுவான்.

0: இப்ப அடுத்து என்ன தெரியுமா கேட்டேன், நம்ம சிந்தாமணி அக்கா வந்தாங்க, அவங்க கிட்ட ஒரு விடுகதை
1: கேட்டேன்,
0: வெண்டைக்காய பச்சையா சாப்பிட முடியுமா?
1: வெண்டைக்காய பச்சையா சாப்பிட முடியுமே.
0: கேரட்ட
1: சாப்பிட முடியுமே.
0: பீட்ரூட்ட மனிதர்களுக்கு உடல்ல பாகங்கள்லாம் இருக்குல்ல, செடிகளுக்கும் இருக்குமா? என்னென்னலாம் இருக்கும் செடியோட பாகங்கள்லாம்?
1: செடியோட ஸ்டெம்பு,
0: சரி,
1: ஃப்ளவர்ஸ், பட்ஸ், ஷூட் சிஸ்டம், ரூட் சிஸ்டம், லீவ்ஸ்,
0: சரி,
1: ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கடுத்தாலும்
0: என்ன தம்பி இவ்வளவு இருக்குதா செடியில? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வேறு, கிளை, இலை, பழம், பூ, இதுதான். நீங்க ஏதோ பட்ஸ்ங்கறீங்களே, அது இந்த காது குடைவோமே, அதுவா? சரி,
1: மேல் பகுதி.
0: ஓ, இப்ப அப்படி வேற பிரிச்சு விட்டாங்களா?
1: செடியாங்களா?
0: சரி, இன்னைக்கு உங்களால நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி சிவேஷ். கதை வேற வச்சிருக்கீங்களா? இதுவே பெரிய கதை மாதிரி தான் இருந்துச்சு. சரி, சின்ன கதையா பெரிய கதையா?
1: சின்ன கதை.
0: ஆ சரி, அதையும் ரொம்ப சின்னதா சொல்லிருங்க.
1: சுப்பாண்டி கடை. ஒரு நாள் கிரன்ச் மன்சின் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஓனர் வந்து நீ சட்டம் போட்டு சாப்பிடாதேன்னு சொல்லிதான்.
0: சரி,
1: அதுக்கு நீ அப்படி சாப்பிட்டேன்னா சுப்பாண்டி போய் எனக்கு லஞ்சுக்கு அப்பளத்தை பொறிச்சு வைன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து சுப்பாண்டி பொறிச்சு
0: வச்சுட்டான்.
1: வந்து பாக்குறாரு, அவன் தண்ணியில வெட்டி வச்சிருக்கான். ஏன் அவர் சுப்பாண்டி கிட்ட அவர் கேக்குறாரு. அதுக்கடுத்து அவன்
0: சொல்றான்,
1: நீங்க தானே சொன்னீங்க கிரன்ச்சி மன்ச்சின்னு சாப்பிட்டா அது நாய்ஸியா இருக்கும், அதான் தண்ணீர நினைச்சு வச்சுட்டேன்னு சொல்றாரு.
0: பாருங்களேன்,
1: கடைசியர் வந்து சூழி சூப்பர்.
0: சரி சூப்பர், ரொம்ப அருமையா இருந்துச்சு கதை. நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு சிவேஷ். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS

0: அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
2: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: திருச்சி சாரதா சில்வா.

0: 102.1 இது வசந்த் அழைப்பு. குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல நேரம் 9:38 ஆகுது. நம்ம குட்டிச்சலங்களுக்காக இரண்டு தொலைபேசி எண்கள் காத்துட்டு இருக்கு. 240-102-1, 246-102-1. இணைப்புல நம்ம கூட பேச போற குட்டிச்சலம் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: பிரதீபன்.
0: பிரதீபன், பிரதாபன், ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தானே?
1: ஆமா.
0: சரி, ரைட். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டா.
0: என்ன சாப்பிட்டீங்க பிரதீபன்?
1: இட்லி.
0: ஓ, உங்களுக்கு பிடிச்சது, பிடிச்ச உணவுனா அது எது சொல்லுவீங்க? பிடிச்ச உணவு எது?
1: இது தோசை.
0: தோசைக்கு என்ன தொட்டுக்க பிடிக்கும்?
1: சாம்பார்.
0: சாம்பார், சரி. பிரதீபன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: உங்க வீட்ல பூச்சிகள்லாம் வருமா?
1: வரும்.
0: அப்ப எப்படி என்ன பண்ணுவீங்க? ஓ, பயப்பட மாட்டீங்களா?
1: பயப்பட மாட்டேன்.
0: கொசு கடிக்குமா உங்க வீட்டுல?
1: நிறைய கடிக்கும்.
0: நிறையவா? சரி, அப்படி கொசு கடிக்காம இருக்கணும், உங்க வீட்டுக்கு வராம இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அப்பா கிட்ட கேட்டு சொல்லக்கூடாது பிரதீபன். சுத்தமா வச்சிருக்கணுமா? எப்படி எல்லாம் சுத்தமா வச்சிருப்பீங்க? நீங்க உதவி பண்ணுவீங்களா? என்ன உதவி பண்ணுவீங்க? யோசிச்சு சொல்ற மாதிரினா சரி பரவாயில்ல. காய்கறி நறுக்குவீங்களா? நீங்களே வா. கத்தியில நறுக்கும் போது கவனமா நறுக்கணும், சரியா? அப்புறம் வேற என்ன
1: பண்ணுவீங்க?
0: என்னடா தம்பி, எல்லாத்தையுமா உங்களை செய்ய வைக்கிறாங்க. பிரதாபன் என்ன பண்ணுவாரு? சரி கொடுங்க, அவருகிட்டே கேளுங்கங்கறீங்க.
1: ஹலோ
0: பிரதாபன், வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன பிரதாபன், விளையாடிட்டு இருந்தீங்களா? சரி, நான் பிரதீபன் கிட்ட கேட்டிருந்தேன், நீங்க என்ன உதவிகள்லாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அவரு ரெண்டு உதவிகள் வந்து சொன்னாரு. காய் நறுக்கி தருவேன், தண்ணி எல்லாம் புடிச்சு தருவேன் அப்படின்ட்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: வந்து பாட்டை வளர்க்குவேன்.
0: ரைட்டு.
1: அப்புறம் இது தண்ணி ஊத்துவேன்.
0: ஓ, அவர் தண்ணி புடிச்சு தருவாரு, நீங்க தண்ணீர் வந்து எல்லாத்துக்கும் குடுக்கறீங்களா?
1: இல்ல, நாங்கள்
0: குழந்தைகள் மட்டும்தான், அம்மாக்கு குழந்தை மாதிரி மனசுனால குடுக்க கூடாது. நம்ம பேசலாம், சரியா? நான் நம்புறேன், உங்க ரெண்டு பேரையுமே நம்புறேன். ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு, சரியா?
1: நன்றி.
0: நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோடு.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 9

0: 16 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.

0: நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கை ராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது பூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
6: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
5: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
7: வழங்குகின்றன. சாமான बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
5: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: இன்னைக்கு மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி நேர்களே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம். 9:45 இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம். யார், எங்கிருந்து?
11: பழக்குறிச்சி மாவட்டம் பைபாஸ்ல இருந்து சுபாஷ்மி பேசுறேன்.
10: வானக்கொட்டாய் பைபாஸ்ல இருந்தா இல்ல அதுல இருந்து கொஞ்சம் தள்ளியா?
11: அதுக்கு பக்கத்திலே.
10: பக்கத்திலே, சரி பாத்து நில்லுங்க. சரியா, சுபாஷினிக்கு ஒரு தம்பி இருந்தானே, அவங்களோட பேரு கூட என்னவா
11: இருக்கும்?
10: சுபனிதன். ஏன் அவரு பேசவே மாட்டேங்கிறாரு?
11: ரேடியோவ
10: ஹால்ல வீட்டுக்கு வராம இருக்கணும், நம்மள கடிக்காம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளவு கடினமான ஒரு விடுகதைக்கு எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க விடைய?
11: இல்ல, நான் செஞ்சலா இந்த மாதிரி விடுகதை சொல்லுவாங்க, அத வச்சு நான் தெரிஞ்சிட்டேன்.
10: ஓ, அப்ப பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி சொல்லியெல்லாம் விளையாடுவீங்களா? சரி சரி, அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நேரம் இருக்குமா? சரி சுபாஷினி, அப்புறம் என்ன
11: ஒரு பாடல் சொல்லட்டுமா?
10: பாடல் பாடுங்க, கேட்கலாம்.
11: தமிழ் மொழி வாழ்த்து, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தது, அனைத்தும் மலர்ந்திடு, வன்மொழி வாழியவே. ஏல் கடல் வைப்பிடும், தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. பாரதியார்.
10: சூப்பரா சொன்னீங்க. பாரதியார் பாட்டு வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
11: தெரியாது.
10: சரி, ஓகே, அடுத்த வாரம் வரும்போது கத்துக்கிட்டு வாங்க. சரியா?
11: ஆ
10: சரி சுபாஷினி, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
11: நன்றி.

0: சிறப்பான ஒரு பாடல் பாடினாங்க சின்ன சேலம் வானக்கொட்டாய் பைபாஸ்ல இருந்து சுபாஷினி. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்செல்லம் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், பேசுவீங்களா? இணைப்புல இருக்கீங்க, பேசிடலாமா?
1: ஹலோ,
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: தேவிகா.
0: தேவிகா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: காமராஜபுர காலையில இருந்து.
0: அது எங்க இருக்குது, எந்த ஊர்ல இருக்கு?
1: திருச்சி மாவட்டம்.
0: திருச்சில தான் இருக்குதா? காமாட்சிபுரம் காலனியா? தேவிகா, தேவிகா
1: அக்கா,
0: என்னக்கா பேசவே மாட்டேங்கிறீங்க? எத்தனை வீடுகள் இருக்கும்?
1: 20 வீடு.
0: அவ்வளவுதானா?
1: நான் ஒரு குத்து மதிப்பா சொல்றேன்க்கா.
0: குத்து மதிப்பா, சரி. தேவிகாவுடைய அம்மா பேர் என்ன?
1: வளர்மதி.
0: அப்பா பேரு?
1: பெருமாள்.
0: தம்பி இருக்காங்களா, தங்கச்சி இருக்காங்களா?
1: சித்தப்பா பொண்ணுதான் இருக்காங்க.
0: சித்தப்பா பொண்ணு. அவங்க பேர் என்ன?
1: கிருத்திகா.
0: ஓகே. தேவிகாக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: கண்ணாமூச்சி.
0: யார் கூட விளையாடுவீங்க?
1: பாப்பா கூட. சித்தி கூட.
0: ஓஹோ, சித்தியும் வருவாங்களா?
1: வருவாங்க.
0: சித்தி பேரு?
1: மகாலட்சுமி.
0: சரி, இப்ப தேவிகா வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு வைங்க, நான் ஒளிஞ்சுக்கிறேன் வைங்க, நீங்க என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க?
1: பக்கத்துல யாராச்சும் இருந்தா கண்டுபிடிப்பாங்க.
0: இப்ப நீங்க தான் என்ன கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க?
1: இல்லட்டா நானே அங்கிங்கி ஓடி போய் தேடுவேன்.
0: தேடி என்ன கண்டுபிடிச்சிருவீங்களா? சரி தேவிகா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: பாப்பா பேசலாம்.
0: சரி கொடுங்க, பேசலாம்.
1: ஓ,
0: பாப்பாவோட பேர் என்ன?
1: கிருத்திகா.
0: கிருத்திகா, எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 4ஆம் வகுப்பு.
0: சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடுவீங்களா?
1: விளையாடுவோம்க்கா.
0: உங்களை தேவிகா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்களா?
1: கண்டுபிடிச்சிருவாங்கக்கா.
0: நீங்க தேவிகாவை கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: கண்டுபிடிச்சிருவோம்க்கா.
0: சரி கிருத்திகா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: அக்கா பாடி சொல்றேன்க்கா.
0: சரி சொல்லுங்க.
1: அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, நான் காமராசன்.
0: இது 3ஆம் வகுப்புல வந்ததா?
1: 4ஆம் வகுப்பு.
0: ஓ, அதுக்குள்ள மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? சரி சரி, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
4: ஜப் ஏக் பரிவார் கோ அப்னா கர் மில்தா ஹை தோ உஸ்கா ஆத்ம சம்மான் பட் ஜாதா ஹை. அப்னா வர்த்தமான் சுதாரனே கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
4: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. காலால் தண்ணீர் குடிப்பான், தலையால் முட்டையிடுவான் அவன் யார்? இந்த விடுகதைக்கு நிறைய குட்டி செல்லங்கள் தென்னை மரம் அப்படின்னு சரியான விடையை கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்ற குழந்தைகளுக்கும், கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த குழந்தைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அர்ச்சனா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக நீண்டகாலம் பணியாற்றியமைக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் உச்சிச்சுவிற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் செர்பியாவுடனான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்நாள் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், பொதுமக்களிடையே இதுகுறித்த புரிதலை மேம்படுத்தி பங்களிப்பை அதிகரித்தல் உள்ளிட்டவற்றை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி, ரத்தம் கொடுங்கள் உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். ராணிப்பேட்டை மாவட்டம் வாணாபாடி ஏரியில் விதிமுறைகளை மீறி ரசாயன கழிவு நீரை திறந்துவிட்ட கடல் பாசி தயாரிப்பு தொழிற்சாலையின் மின் இணைப்பை துண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா உத்தரவிட்டுள்ளார். தனியார் தொழிற்சாலைகள் ரசாயன கழிவு நீரை வெளியேற்றினாலோ விதிமீறலில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் மலேரியாவை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய பூச்சி வழி பரவும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் 2017 முதல் 2026 வரையிலான காலகட்டத்தில் மலேரியா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசிற்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதெனவும், அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் சுகாதார குழு ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் சீர்காழி, குத்தாலம், மயிலாடுதுறை ஆகிய ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் நாளை மறுநாள் முதல் பருத்தி ஏலம் தொடங்கப்பட உள்ளதை அடுத்து பருத்தி சாகுபடி செய்த விவசாயிகள் தங்களது பருத்தியை தரம் பிரித்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் விற்பனை செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ஃபிட் இண்டியா இயக்கத்தின் கீழ் சிலம்ப போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு மன்னார்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சான்றிதழ்கள் இன்று வழங்கப்பட்டன. சிலம்ப செயல் விளக்க நிகழ்ச்சியும் இதில் இடம்பெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரேலியா துருக்கி இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மற்றொரு போட்டியில் ஜெர்மனி கிராக்கோவை எதிர்கொள்கிறது. முன்னதாக பிரேசில் மொராக்கோ மற்றும் கத்தார் சுவிட்சர்லாந்து இடையேயான ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

காலாதியான ஒரு நாளோட 10 மணி 3 நிமிஷத்துல இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கால நேரத்துல யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு குட்டி கதையோட ஒரு இன்னைக்கு நாள தொடங்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய பலூன் வியாபாரி இருந்தாராம். அவர்கிட்ட சிவப்பு, நீலம், மஞ்சள், பச்சைன்னு விதவிதமான கலர்ல கேஸ் பலூன்கள் இருக்கும். வியாபாரம் டல்லாகும் போதெல்லாம் அவர் ஒரு பலூனை காத்துல பறக்க விடுவாரு. அதை பார்த்து குட்டீஸ் எல்லாம் ஓடி வந்து பலூன் வாங்குவாங்களாமா. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அந்த வியாபாரியோட சட்டை இழுத்து, அங்கிள், இந்த கருப்பு கலர் பலூனை பறக்க விட்டா கூட இது வானத்துல பறக்குமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டானா. அதுக்கு அந்த வியாபாரி சிரிச்சிட்டே சொன்னாராம், தம்பி, பலூன் பறக்கிறது அதோட காத்தால, அதோட கலரால இல்ல, அதுக்குள்ள இருக்க காத்தால தான். ஆமாங்க நேயர்களே, இந்த கதை உணர்த்துற சிந்தனையும் இதுதான். நம்ம வாழ்க்கையில நாம எந்த நிலைமையில இருக்கோம், என்ன கலர், என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கறது முக்கியமே இல்லை. நமக்குள்ள இருக்கும் பாசிட்டிவ் எண்ணங்களும் நம்மளோட தன்னம்பிக்கை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க மனசுக்குள்ள இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் ஏத்தலாமா? இன்னைக்கு அலாரம் டென்ஷன் இல்ல, ஸ்கூல், ஆபீஸ், லேப்டாப் தொல்லை இல்லங்க. சண்டே மூட இன்னும் சம மாசம் மாத்த வந்தாச்சு. இது நம்ம போடு ஆட்டம் போடு.

நேயர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று காலை 10:30 மணிக்கு திருச்சி சாரதாசின் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பாரதியின் கனவுகள் என்ற தலைப்பில் 1982 தவ திரு குன்றக்குடி அடிகளார் ஆற்றிய உரை வழங்க கேட்கலாம். ஒலித்த பாடல் ஸ்டார் திரை

இப்போ 10:18 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ரேடியோ கேட்டு இருக்கிற உங்கள பல பேருக்கு ஒரு சின்ன மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கும், எல்லாம் சரிதான், ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை 10 ஆயிட்டாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன நெகட்டிவ் தாட் எட்டி பாக்குது. ஏன்னா நாளைக்கு திங்கட்கிழமை, மறுபடியும் அதே ஆபீஸ் ஓட்டம், காலையில அலாரம், ஸ்கூல் டிராபிக் அப்படின்னு அந்த மண்டே ப்ளூஸ் இப்பவே லைட்டா எட்டி பாக்கும். கரெக்டா? ஞாயிற்றுக்கிழமை மதியம் பிரியாணி வர்றதுக்கு முன்னாடியே திங்கக்கிழமை ஆபீஸ் டென்ஷன் மனசுக்குள்ள வரதெல்லாம் ஏற்கதாங்க. அதனால மண்டே ப்ளூஸ தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. சண்டே கொண்டாட்டத்தை இன்னும் டபுளாக்க அடுத்த அதிரடியான பாடல்கள் காத்துக்கிட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்கும் போது உங்க கால்கள் மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்க ஸ்பீக்கரே அதிர போதுங்க. சமையல் கட்டுல இருக்கிற அம்மாவா இருந்தாலும் சரி, ஹால்ல பேப்பர் படிச்சிட்டு இருக்க அப்பாவா இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து கை தட்டி ஆட்டம் போட ரெடி ஆயிக்கோங்க.

0: நிறைவு பெற்றது போடு ஆட்டம் போடு. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு. நேரம் 10:30 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கும் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: திருச்சி சாரதாஸ். காத்திருங்கள், திருச்சி சாரதாஸ். காத்திருங்கள்.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் பாரதியின் கனவுகள் என்ற பொருளில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஆற்றிய இலக்கிய பேருரையிலிருந்து சில பகுதிகள். இந்நிகழ்ச்சி 1982 டிசம்பர் 3 மதுரை வானொலி நேயர்கள் முன்னிலையில் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையம் நடத்திய சிறப்பு நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது.
4: பாரதி ஒரு நல்ல கவிஞன். நல்ல கவிஞன் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் வாழ்கின்ற காலத்தை நன்றாக கணித்து அதனுடைய நிலைகளை கூர்ந்தறிந்து அது எந்த திசையில் சென்றால் வெற்றி பெறும் என்ற ஆய்வையும் செய்து சிறந்த முறையில் வழிகாட்டுகின்றவன் தான் காலத்திற்கு இசைந்த கவிஞன் என்று பொருள். சிலர் கருதுவதைப் போல காலத்திற்கு இசைந்த கவிஞன் என்று சொன்னால் அந்த காலத்து மக்கள் விரும்புகிற கொச்சை செய்திகளை மட்டும் பாடிவிட்டு போவது என்பது அல்ல. அது ஒரு மலிவான சரக்குமாக இருக்கக்கூடாது. இடித்துச் சொல்லுகின்ற திறனும் இருக்க வேண்டும், எடுத்து காட்டுகின்ற ஆற்றலும் இருக்க வேண்டும், தானே அதற்காக அர்ப்பணிப்பு மனப்பான்மையுடன் கடமைகளை செய்கின்ற மனப்போக்கும் இருக்க வேண்டும். அனைத்தும் எந்த கவிஞனிடத்தில் இருந்ததோ அவன் காலத்தைச் சேர்ந்த கவிஞன். பாரதி அத்தகைய ஒரு கவிஞன் என்பதில் இரண்டு விதமான கருத்து இருக்க முடியாது. எந்த கவிஞன் தான் வாழ்கின்ற காலத்தை புரிந்து

கொண்டிருக்கிறானோ அந்த கவிஞன் ஒரு காலத்தை உருவாக்குவான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. காலத்தில் உலா வருகின்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மையூட்டித்தாளைப் போல எழுதி பேசி காலத்தை முடித்துவிட்டு போகிறவர்களும் உண்டு. அவர்கள் காலத்தின் கருத்தை பிரதிபலிப்பார்களே தவிர காலத்திற்கு ஒரு கருத்தை கொடுக்க மாட்டார்கள். பாரதி தான் வாழ்ந்த காலத்திற்கு ஒரு கருத்தை கொடுத்தான், அதை விட அவன் வாழ்ந்த காலத்திற்கு ஒரு உருவமும் கொடுத்தான் என்று சொன்னால் அது மிகை என்று. இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்தவர்களுடைய பெயர்கள் பொலிவோடும் வலிவோடும் புகழப்பட்டாலும் அதற்குரிய அடிப்படை கருத்து புரட்சியை செய்து முடித்த பெருமை கவிஞன் பாரதிக்கு உண்டு என்பதை நாம் மறந்து விடுவதற்கில்லை. அவன் விடுதலையை பற்றி கனவு கண்டான் என்று கூட சொல்லலாம். ஆனால் கனவு என்பதிலே இரண்டு மூன்று வகை இருப்பதனால் நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். சில பேர் உறக்கம் வராமையின் காரணமாக கூட கனவு காண்கிறார்கள். அது அவர்கள் தின்று முடித்த கதைகளை பற்றியும் தின்ன ஆசைகளை இருக்கிறது அந்த ஆசைகளை பற்றியும் கனவு காண்பார்கள். அவைகள் கனவாகாது. அறிவார்ந்த உணர்வில் நீண்ட நெடிய சமுதாய வரலாற்றை நினைவில் கொண்டு உறக்கத்திற்கு போக முடியாமல் தத்தளிக்கின்ற ஒரு மனம் காண்கின்ற ஒன்றுதான் சிறந்த கனவு. அந்த கனவுக்கு அறிவினுடைய துடிப்பும் ஆழ்வினையின் ஆற்றலும் சேரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாரதி அத்தகைய கனவுகளை கண்டவன் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. பாரதி அடிமையாகத்தான் பிறந்தான், அடிமையாகத்தான் வாழ்ந்தான், அடிமையாகவே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டவன் என்பதில் இரண்டு கருத்தில்லை. அவனுடைய பொன்னுடல் மீது இந்த நாட்டினுடைய சுதந்திர மணிக்கொடி போட முடியாமல் தான் அவன் செத்துப்போனான். ஆனால் அவனுடைய திண்மையான நம்பிக்கையின் காரணமாக இந்த நாடு விடுதலை பெற்றுவிட்டது என்றே பாடுகிறான். ஆக கவிஞன் பின்னே வருகிற சுதந்திரத்தை ஆன்ம அளவில் உணர்வு அளவில் தான் பெற்று தான் முதலில் சுதந்திர மனிதனாகிறார். எந்த மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையில் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறானோ அந்த மனிதனால் ஒரு சமுதாயத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ விடுதலையை வாங்கித்தர முடியாது. பின்னி பிடித்த ஆசைகளாலும் தன்னலங்களாலும் பல்வேறு சூழல்களாலும் தன்னை அடிமைப்படுத்திக் கொண்டு கொத்தடிமைப்படுத்திக் கொண்டு வாழ்கிறவர்கள் ஒரு நாட்டுக்கோ ஒரு இனத்திற்கோ ஒரு சமுதாயத்திற்கோ விடுதலையை வாங்கித்தர முடியாது. பாரதி அத்தகைய சூழல்களிருந்தெல்லாம் விடுதலை பெற்றுவிட்டான். அவனை பசி பருத்தினாலும் காக்கை குருவியினுடைய பசிதான் அவனை துன்புறுத்தியது. இருக்கிற அரிசியை கூட காக்கை குருவிகளுக்கு அள்ளி வாரி எரித்து அவைகள் மகிழ்ச்சியோடு பறப்பதை பார்க்க மகிழ்வார். ஆக பசியிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் மதங்களிலிருந்தும் அவன் தன்னை முதலிலே விடுதலை பண்ணி கொண்டான். எனவே தான் விடுதலை பெற முடிந்தது எவ்வளவு உண்மையோ அதே போல இந்த நாடு விடுதலை பெற முடியும் என்று நம்பினான். எனவே அடிமையாக கிடக்கிற காலத்திலேயே ஆடுவோம் பள்ளு பாடுவோம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைந்து விட்டதாகவே பாடுகிறார். அது கவிஞனுடைய திண்மையான கருத்தினுடைய விளைவு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக நாடு அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலேயே அவன் சுதந்திரத்தை கண்டுவிட்டான், அனுபவித்து விட்டான். அந்த பாடலிலேயே மீண்டும் சொல்லுகிறான் இந்த நாடு விடுதலை பெறும் அவனுடைய நம்பிக்கை. நிச்சயம் பெறத்தான் போகிறது, அதுவும் அவனுடைய நம்பிக்கை. ஆனால் இந்த நாட்டு மக்கள் விடுதலை பெற்ற பிறகாவது நாட்டுப்பற்றோடு இந்த நாட்டை காப்பாற்றுவார்களா என்ற ஐயப்பாடு அவனுக்கு தோன்றியிருக்கிறது. சிறந்த சான்றோர்களுக்கும் கவிஞர்களுக்கும் ஐயப்பாடு தோன்றுதல் நல்லதல்ல என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் என்று சொன்னான். இந்த நாடு அடிமைப்பட்டதற்கு காரணம் அந்நியர்களுடைய படை வலிமை அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். நமக்கு இருந்த பலகீனங்கள் நோய்கள் அவைகள்தான் அந்நியருக்கு இடம் கொடுத்ததே தவிர அவனுடைய படைவெளி என்று யாரும் சொல்ல முடியாது. நாம் இருக்கும் நாடு நமது என்ற உணர்ச்சி இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கும் கூட அன்பு கூர்ந்து பொறுத்துக் கொள்ளுங்கள், நாம் இருக்கும் நாடு நமது என்ற உணர்வு எத்தனை விழுக்காட்டுக்கு தோன்றியிருக்கிறது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாடு விடுதலை பெற்று 35 ஆண்டுகளுக்கு மேலான பிறகும் கூட இந்த நாட்டில் சுதந்திர திருநாளை அரசாங்க எந்திரங்கள் மட்டும்தான் கொண்டாடுகின்றன. அதனுடைய உறுப்புகளாக இருக்கிற உறுப்புகள் மட்டுமே கொண்டாடுகின்றன. இந்த நாட்டில் மக்கள் எழுச்சியோடு கொண்டாடுகிற ஒரு விழாவாக இன்னமும் விடுதலை பெற்ற திருநாள் வராத ஒரு குறையை நாம் உணர்கிறோம். ஆக நாட்டு பற்று இன்னமும் நமக்கு செழித்து வளரவில்லை. இன்னமும் நம்முடைய நாட்டில் ஆத்திரங்கள் ஆசைகள் அலைமோதுகிற பொழுது நாட்டினுடைய பொது உடைமை சொத்துக்களை தான் நாம் பாழாக்குகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு தவிர்க்க முடியாத கோபங்கள் வரலாம், அல்லது நம்முடைய ஆசைகள் நிறைவேறாமல் போகலாம். அதற்காக நாம் நம்முடைய நாட்டினுடைய புகைவண்டிகளையும் பேருந்துகளையும் பாழாக்குகிற மனப்போக்கை பார்த்தால் இது யாருடைய சொத்து என்று கருதுகிறார்கள் போல தெரிகிறது. இது நம்முடைய சொத்து, இதில் ஒரு சின்ன ஆணி படுதுபட்டாலும் அது என்னுடைய சொத்து தான் என்கிற மனப்போக்கு நாட்டு பற்று. பாரதி சொன்ன வகையில் நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் என்ற உணர்வுகள் வளர்க்கப்படவில்லை. அதிலும் தென்தமிழ் நாட்டிலிருந்து பாடுகிறார், எங்கே தமிழ்நாட்டின் எல்லையிலே இருக்கிறவன் பொதிக மலையோடும் இந்த மலையோடும் நின்று விடுவானோ என்று அஞ்சி, இது உனக்கு பரம்பரையாக வருகிற சொத்து, இவற்றோடு எல்லையை நிறுத்தி விடாதே, மண்ணும் இமயமலை எங்கு

மலையே என்று சொன்னார். ஆக இமயமலையின் மீது இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் உரிமையை உண்டாக்குகிற குரல் அவனுடைய குரலாக இருந்தது. இந்த கனவுகள் நாடு விடுதலை பெற்று விட்டது, நினைவாகிவிட்டன. ஆனால் எந்த மக்களுக்காக அவன் விடுதலையை கேட்டானோ விரும்பினானோ அந்த மக்கள் இன்னும் விடுதலை பெற்ற பாடில்லை. அவர்கள் தன்னலன் ஐப்பிலும் தற்சார்பான வாழ்க்கையிலும் மீண்டும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வீதி ஒன்று இருக்கிறது, வீதியை தழுவிய ஊரும் நாடும் இருக்கிறது என்கிற விரிந்த பரந்த மனப்போக்கு இன்னமும் உருவாக்கப்படவில்லை. அந்த துறையில் அவனுடைய கனவு நினைவாகுவதற்குரியவாறு படித்தவர்கள், சான்றோர்கள், பொதுமக்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். விடுதலை பெற்ற திருநாள் இந்த நாட்டின் தேசிய திருநாளாக, வேற எந்த திருநாளையும் விட அதுதான் ஒப்பற்ற திருநாளாக, வீடுகளிலும் வீதிகளிலும் கோயில்களிலும் கூட அது முழங்க வேண்டும். மனிதன் எதை உபாசிக்கின்றானோ அவ்வண்ணமாக அவன் ஆகிறான். மனிதன் எதை நினைந்து நினைந்து நனைந்து நனைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து பிரார்த்திக்கின்றானோ அவ்வண்ணமாக அவன் மாறுகிறான். எனவே சுதந்திரமாக இருக்கிற ஒரு கடவுளை இந்த நாட்டு மக்கள் தொழுதார்த்தான் அவர்களுக்கு சுதந்திரம் வரும் நினைத்தான் போல தோன்றுகிறது. திருக்கோயிலுக்குள்ளே இருக்கிற மூர்த்திகளுக்கெல்லாம் சுதந்திர தேவி என்று பெயர் மாற்றம் செய்கிறான். ஆனால் பாரதியால் விடுதலை செய்யப்பட்ட அந்த சுதந்திர தேவி போன்றிருந்த திருவுருவங்கள் மீண்டும் பூட்டுகளுக்குள்ளும் சாவிகளுக்குள்ளும் சிக்கிக் கொண்டிருக்கிற கொடுமையை பார்க்கிறோம். அதனால்தான் கடவுள்கள் திருடு போகாமல் சிலைகள் திருடு போகின்ற கொடுமையை பார்க்கிறோம். ஞானம் குறைகிறது, ஆன்மீகம் தளர்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நம்முடைய பாரதி சொன்னபடி நாட்டுப்பற்று மிகுதியாக செழித்து வளர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய நாட்டினுடைய பாரதியினுடைய கனவுகள் நினைவாகும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்து அவனுடைய செய்திகளில் மிக முக்கியமான செய்தி, ஒரு நாட்டுக்கு விடுதலை வந்தால் மட்டும் போதாது, அந்த நாடு முன்னேற்ற திசையில் செல்ல வேண்டும். கவிஞர்களை பொறுத்து ஒரு மரபான பழமொழி உண்டு உண்டு, அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்லாத சட்டமன்ற பேராளர்கள் என்று. மக்களை புரிந்து கொண்டு மக்களுக்காக சட்டமன்றங்கள் செய்ய வேண்டியவர்களை பற்றி இவர்கள் எடுத்துச் சொல்வார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். பாரதி நாடு விடுதலை பெறும் என்ற நம்பிக்கை வந்தவுடன் இந்த நாட்டுக்கு 5 ஆண்டு திட்டங்களை வரைந்து கொடுத்த பெருமை பாரதிக்கு உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆக நாடு விடுதலை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது, அந்த நாட்டில் பெரிய தொழிற்புரட்சிகள் ஏற்பட வேண்டும். ஆயுதங்கள் செய்வோம், தொழிற்சாலைகள் அமைப்போம் என்று ஒரு 5 ஆண்டு திட்டமே வரைந்து கொடுக்கின்றான். கப்பற்படை வேண்டும் என்கிறான், சந்திரன் இயல் கண்டு தெளிய வேண்டும் என்கிறான், சந்தி பெருக்கும் சாத்திரம் கற்க வேண்டும் என்கிறான். இத்தனை திட்டங்களையும் வகுத்து கொடுத்த பெருமை பாரதிக்கு உண்டு. இத்துறையை பொறுத்தவரையில் பாரதியின் கனவுகள் நினைவாகவில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. இந்தியா இந்த துறையில் மகத்தான புரட்சியை செய்திருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது என்று கூட பெருமையோடு சொல்ல முடியும். கீழ்த்திசை நாடுகளுக்கு அண்மையில் பயணத்தை மேற்கொண்ட பொழுது ஜப்பான் தேசத்திலே சில தொழில்களை பற்றி ஆராய்ந்த பொழுது எங்கள் நாட்டிலா நீங்கள் தொழிலை பற்றி அறிந்து கொள்ள வருகிறீர்கள், உலக நாடுகளிலேயே எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸிலே உங்களுடைய நாடு மிகுந்த பெரிய பெருமையான இடத்தை வகிக்கிறதே என்று சொன்னார்கள். எனவே இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தொழிற்துறையில் வளர்ந்திருக்கிறது, நம்முடைய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, நம்முடைய நாட்டில் அறிஞர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், அறிவியல் வளர்ந்திருக்கிறது. இந்த துறையில் எந்த விதமான துணிவும் கூட இல்லை என்று நம்மால் சொல்ல முடியும். அறிவியல் ஆய்வுக்கூடத்தில் அறிவியல் வளர்ந்து விடலாம், தொழிற்சாலைகளில் உற்பத்திகள் பெருகலாம், புதிய தொழில்கள் நாட்டிலே உருவாக முடியும். ஆனால் அவற்றினுடைய பயன்கள், அவற்றினுடைய எதிர் விளைவுகள், விளைவுகள் மக்கள் மன்றத்திற்கு எப்படி சென்றிருக்கின்றன என்று ஆய்வு செய்ய வேண்டும். பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுவான், மரத்தினுடைய சல்லி வேர்கள் மண்ணிலே சல சல என்று பறந்திருப்பதைப் போல மக்கள் கூடுமிடங்களிலெல்லாம் அறிவியலை பற்றி, பொருளியலை பற்றி, தொழிலியலை பற்றி பேசி ஆய்வு செய்கின்ற காலத்தில்தான் இந்த நாடு வளரும் என்று சொன்னார். எல்லா துறையிலும் இந்தியா எந்த நாட்டுக்கும் இழைத்ததல்ல என்ற பெருமையை நிச்சயமாக இன்றைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கனவுகள் அரசின் வாயிலாக நினைவூட்டப்பட்டிருக்கின்றன, நினைவாக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு உறுப்புகளாக சில மக்களும் இருந்திருப்பார்கள் என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அரசு இயக்கி இயங்குகிற இயக்கம் வேறு, தானாகவே மக்கள் ஆவேசம் கொண்டு இயக்குகிற இயக்கம் வேறு. அரசு ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை அமைத்து விஞ்ஞானிகளை அமைத்து ஊதியம் கொடுத்து ஆய்வு செய்ய என்பதை விட, இது போல பல்கலைக்கழகங்கள் மிகுந்திருக்கிற வட்டத்தில் அறிஞர்கள் தனியே ஒரு ஆய்வுக் கழகத்தை அமைத்து அவளுடைய ஓய்வு நேரங்களிலே சமுதாய அமைப்புகளை பற்றி ஆய்வு செய்து நாட்டுக்கு பரிந்துரையும் எடுத்துரையும் சொல்லுகிற பொழுது இந்த நாட்டில் தியாகம் செய்கின்ற நாட்டின் நலனுக்காக உரிய அறிஞர்கள், அறிவியல் மேதைகள் தோன்றுவார்கள். அந்த போக்கு மிகுதியாக வேண்டும். அந்த துறையில் பாரதியின் கனவு நினைவாகவில்லை என்றே கருதுகிறேன். அவன் உலகளாவில் இருக்கின்ற மற்ற மொழிகளோடு தன்னுடைய தாய்மொழியாகிய தமிழ் ஈடு இணையமற்றி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த ஆசை நிறைவேறவில்லை. மெத்த வளரது மேற்கே புத்தம் புதிய கலைகள் என்று சொன்னான்.
அக்கலைகள் தமிழில் வாராது என்று எவனோ சொன்னான்.

பாரதிக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தை இன்றைக்கு எந்த தமிழறிந்த சான்றோரும் பெறாமல், தமிழ் இன்னும் பட்டிமண்டப மொழியாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர அது அறிவியல் மொழியாக, பொருளியல் மொழியாக, தொழிலியல் மொழியாக வளரவில்லை. வானம் அளந்தது அனைத்தும் அளந்த மொழி வாழியே என்று பாடுகிறார். ஆக அனைத்தும் தமிழில் முடியும் என்பது பாரதிக்கு நம்பிக்கை. இன்றைக்கு இந்தியா ஒரு நாடு என்ற உணர்வை நம்மால் பெற முடியாமல், மொழி சிக்கல்களுக்கு தீர்வே காணாமல் இருக்கிறோம். எந்த வகையிலாவது ஒரு மொழி சிக்கலுக்கு தீர்வு காணாமல் ஒத்தி போடுவது ஒரு தலைமுறையின் அறிவு பயிற்சியை தடைபடுவது போல ஆகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு தலைமுறை அறிவு துறையில் எந்த துறையிலானாலும் பின்தங்கி போனால் அது பல தலைமுறைகள் பின்தங்கி போன ஒரு குறையை உடையதாக அமையும். அந்த துறையில் நம்முடைய அறிஞர்கள் சீக்கிரமாக தீர்வு காண வேண்டும். நீங்கள் எப்படி தீர்வு காண வேண்டும் என்று என்னுடைய கருத்தை வலியுறுத்த தயாராக இல்லை. எந்த நாடு எந்த முடிவை எடுத்தாலும்

0: கருத்தை வலியுறுத்த தயாராக இல்லை. எந்த நாடு எந்த முடிவை எடுத்தாலும் இந்தியா ஒரு நாடு என்பதற்கு எதிரான முடிவெடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் இந்த உலகத்திற்கு அது நல்லதல்ல. தெளிவாக சொன்னால் இந்தியாவில் முரண்பாடுகளே இப்பொழுது கிடையாது, மாறுபாடுகள் வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கின்றன. இவைகளை நாம் முயன்றால் எளிது தீர்வு காண முடியும். எனவே பிற நாட்டு சாத்திரங்களை தமிழில் கொண்டு வந்து சேர்த்து தமிழை வளமான அறிவியல் மொழியாக, தமிழை வளமான ஒரு தொழிலியல் மொழியாக வளர்க்க வேண்டும் என்று பாரதி ஆசைப்பட்டார். அந்த கனவும் நினைவாகவில்லை.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் களஞ்சியத்தில் இருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: திருச்சி சாரதாஸில் காத்திருங்கள்.
3: திருச்சி சாரதாஸில் காத்திருங்கள்.
2: திருச்சி சாரதாஸில் காத்திருங்கள்.
1: பாரதியின் கனவுகள் என்ற பொருளில் தவத் திரு குன்றக்குடி அடிகளார் ஆற்றிய இலக்கிய பேருரையின் சில பகுதிகள் தொடர்கின்றன.
0: அடுத்து, பாரதி வாழ்ந்த பொழுது நம் நாட்டு மக்கள் தொகை உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இருக்கிற எண்ணிக்கையும் தெரியும். நாம் இதில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்று வந்திருக்கிறோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். அவன் பாடிய பொழுது 30 கோடி ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது 1-2 ஆகி அதற்கு மேலேயும் எல்லை போய் கொண்டிருக்கிறது. அந்த 30 கோடி மக்களையும் அவன் ஒரு சங்கமாக கண்டான், ஒரே குடும்பமாக கண்டான். அந்த குடும்பத்தை பொது உடைமை சமுதாயமாகவும் கண்டான். இந்த பொது உடைமை சமுதாயம் என்ற உடனேயே பலருக்கு முகம் சுளிக்கிறார்கள். பொது உடைமை சமுதாயம் என்பது பயங்கரமான ஒரு சமுதாய அமைப்பு அல்ல. அதை பற்றி தவறான தகவல்கள் நிறைய பரப்பப்பட்டிருக்கின்றன. அங்கே மக்களாட்சி உரிமைகள், அடிப்படை நலன்கள் எல்லாம் பறிபோகும் என்று சொல்லுகிறார்கள். சங்ககாலத்து கவிஞன் பாடுகிறான், ஒரு வீட்டிலே மகிழ்ச்சி ஏன், ஒரு வீட்டிலே துன்பம் ஏன் என்று கேட்கிறான். 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டு மண்ணிலே பிறந்த தமிழ் கவிஞனுடைய குரல், ஒரு வீட்டிலே மகிழ்ச்சி, ஒரு வீட்டிலே துக்கம் ஏன் என்று கேட்கிறான். இன்னும் தெளிவாக சொன்னால், இயற்கை நியதி, மாற்றா நியதி, மாற்ற முடியாத நியதி என்ற மரணத்தின் பார்ப்பட்ட செய்திகளை கூட அவன் கேள்வி கேட்கிறான். இப்படித்தான் உலகம் இருக்கும் என்று சொன்னால் அவன் மறுக்கிறான். கடவுள் இப்படித்தான் படைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த கவிஞனுக்கு கடவுள் மீதே கோபம் வருகிறது, அவன் பண்பில்லாதவன் என்று ஏசுகிறான். கடைசியில் இந்த நாட்டு மக்களுக்கு அவன் ஒரு செய்தி கொடுத்தான், உலகம் துன்பமாகத்தான் இருக்கும், ஆனால் இப்படி சொல்லி ஏமாற்றாதே, இந்த உலகத்தை இனியனவாக ஆக்குக என்று சொன்னான். இன்னாது அம்மை உலகம் இனிய காண்க, இதன் இயல்புணர்ந்தோரே என்று சொன்னார். 2300 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் இந்த பாட்டுக்கு பதவுரை கிடைத்தது, பொழிப்புரை கிடைத்தது, இலக்கண உரை கிடைத்தது, விரிவுரை கிடைத்தது, ஆனால் செயல் உருவம் மட்டுமே கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து 10ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் அவிநாசியிலே கேட்கிறார், ஒரு வீட்டிலே மகிழ்ச்சி, ஒரு வீட்டிலே துன்பம் ஏன் என்று கேட்கிறார். இரண்டும் உடன் நிகழ்வது ஏன் என்று கேட்கிறார். 10ஆம் நூற்றாண்டிலே கேட்கப்பட்ட கேள்விக்கும் இதுவரையில் விடை காணவில்லை. ஆக ஒரு வீட்டில் மகிழ்ச்சி, ஒரு வீட்டில் துன்பம் என்ற பொருத்தப்பாடில்லாத சமுதாய நியதிகளை தமிழ் நெஞ்சங்கள் உடன்படாமல் எதிர்த்திருக்கின்றன. ஆனால் இந்த நாட்டில் புரட்சி தோன்றவில்லை. என்னுடைய தகுதி, என்னுடைய ஆற்றலுக்கேற்ப நான் உழைத்து சம்பாதித்து வாழ்வதில் யாதொரு தடையும் இல்லை. நுகர்வுக்கு எல்லை கிடையாது, அறிவாலும் பொருளாலும். அதைத்தான் நம்முடைய இலக்கியங்கள் அன்படும் அருளடும் வாரா பொருளாக்கம் சொன்னார். அன்போடும் அருளோடும் வருகிற பொருள் வர வேண்டும். பெட்டியில் வருகிற பணத்தை எண்ணி வைத்தால் மட்டும் போதாது, அந்த பணம் வருகிற பொழுது வியர்வை நாற்றம் வீசுகிறதா என்றும் பார்க்க வேண்டும். இது உழைப்பால் வந்த பொருள் என்றால் அந்த பொருளில் வியர்வை நாற்றம் இருக்கும், அது இல்லை என்று சொன்னால் செலவை செலவையாக கத்த கத்தையாக இருக்கும். இதுதான் நம்முடைய நாட்டினுடைய சமுதாய அமைப்பு. இதைத்தான் திருவள்ளுவர் அன்போடும் அருளோடும் வாரா பொருளாக்கம் என்று சொன்னார். பாரதி இதை ரொம்ப நயமாக சொல்லுகிறார். பொது உடைமை சித்தாந்தத்தின் கர்த்தா என்று பேசப்படுகின்ற காரல் மார்க்ஸ் மா முனிவர் என்பார் தமிழ் தந்தை திருவிக்க அவர்கள். அவர் இந்த மூலதனம் என்ற தத்துவ நூலில் நிறைய எழுதியிருக்கிறார்கள். ஆனால் பாரதி மார்க்ஸ் பல பக்கங்களில் எழுதியதை சில சில வரிகளில் லாவகமாக பேசிவிட்டு போகிறார். இந்த பொது உடைமை சித்தாந்தத்தினுடைய அடிப்படை தத்துவம் கூலி உழைப்பு விகிதங்கள் என்பதுதான். ஒருவன் உழைக்கின்ற அளவுக்கு கூலி பெறாது போனால் உழைக்கின்றவன் இழைத்து போகிறான், உழைப்பை விலைக்கு வாங்குகிறவன் உயர்ந்து போகிறான். இதுதான் அவனுடைய தத்துவத்தினுடைய அச்சாணி. இதை பாரதி எவ்வளவு லாவகமாக பேசுகிறான். மனிதர் உணவை மனிதர் பறித்திடும் பழக்கம் வேண்டாம்

0: ஆக ஒருவன் உழைக்கிறான், அவனுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க வேண்டும். ஒரு உழைப்பாளி காலையிலே வருகப்பட்டு வருகிறான், வேலை வாங்குகிறவன் கேட்கிறான், என்ன கேட்கிறாய்? ஐயா 5 ரூபாய் கொடுங்கள். அவருக்கு கொடுக்க மனமில்லை. நமக்கு நவீன நாகரிக உலகத்தில் விலை பேச மாட்டோம், பேரம் பேச மாட்டோம். ஒரு கடை வீதிக்கு போனால் என்ன விலை போட்டிருந்தாலும் கொடுத்து விட்டு வாங்கி வந்து விடுவோம். ஆனா வீட்டு வாசற்படிக்கு கீரைக்காரி கீரை கட்டு கொண்டு வந்தால் மட்டும் எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் விலை பேசி ஒரு கீரை கட்டாவது கூட வாங்கினாத்தான் அவருக்கு ஒரு ஆன்ம திருப்தி. இது கிராமப்புறத்து மக்களுடைய தலையில எழுதுற எழுத்து போறோம். என்னப்பா அவன் 3 ரூபாய் தான் கேட்டா, நீ 5 ரூபாய் கேட்கிறாயே. இவனுக்கும் அன்றை வேலை செய்யாது போனால் அடுப்பில் உலை வைக்க முடியாது. எனவே எங்கே இந்த வேலை கையை விட்டு நழுவி போய்விடுமோ என்ற எண்ணத்தில் ஐயா கொடுப்பதை கொடுங்கள் என்று குனிந்து வெட்ட ஆரம்பித்து விடுவான். சரி போய்விட்டு போகிறது, அவன் 3 கேட்டார், நீ 2.5 வைத்துக்கொள் என்று தாராளமான வள்ளல் புறவாக கொடுப்பார். ஒரு பெரிய மரம் தோன்றினால் அதனுடைய கீழே புல்லு கூட முளைக்க விடாது. அதே போல சமுதாய அமைப்பு அவ்வளவு மோசமாக இருப்பதை பாரதி புரிந்து கொண்டுதான் ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று சோவியத் புரட்சி வரவேற்கிறான், பாராட்டுகிறான். அதனுடைய வீச்சு அவனுக்கு உரைநடை கட்டுரை கவிதை அனைத்திலும் இருந்ததை பார்க்கிறோம். கடையநல்லூரில் ஒரு சபை கூட்ட வேண்டும் என்கிறான். கிராமத்தின் சபைக்கு கிராமத்தின் சொத்தை பொதுவாக்க வேண்டும் என்று சொல்கிறான். அவன் ஏராளமான எண்ண அலைகளை பெற்றிருந்தான் என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. எனவே 30 கோடி ஜனங்களுக்கும் சங்கமாக அமைத்து ஒரு பொது உடைமை சமுதாயம் காண விரும்பினான். ஒருவர் உணவை ஒருவர் பறித்து வாழக்கூடாது என்று விரும்பினான். நம்முடைய நாட்டில் இன்னும் அந்த கனவு நினைவாகவில்லை. நான் முன்னர் குறிப்பிட்டதைப் போல இந்தியா வளர்ந்து வருகிறது. அது அறிவியலில் வளர்ந்து வருகிறது, தொழிலியலில் வளர்ந்து வருகிறது, பொருளியலில் வளர்ந்து வருகிறது. இந்திய நாட்டின் வருவாய் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சராசரி தனிமனிதனுடைய வருமானம் மட்டும் உயர மாட்டேன் என்று மறுக்கிறது. என்ன புதிர் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்தியா ஏழை நாடு அல்ல இன்றைக்கும், ஆனால் இந்தியர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். 169 விழுக்காட்டுக்கு உள்ள மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். இது நான் மட்டும் பட்டுகிற குறை அல்ல. நம்முடைய நாட்டை ஆண்ட சுதந்திர பாரதத்தின் சிற்பியாக விளங்கிய அமரர் நேருஜி அவர்கள் பாராளுமன்றத்திலேயே சொன்னார்கள், நாட்டின் வருமானம் உயர்ந்திருக்கிறது, சராசரி மனிதனின் வருமானம் உயரவில்லை, இது எங்கு போயிற்று என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையேதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவனும் சொன்னார், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொன்னார். நினைக்கப்படும் நினைச்சா கெட்டு போயிடும் என்பது பொருள் அல்ல. நினைக்கப்படும் என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய ஆணை. ஆய்வு செய்யப்பா, என்ன சந்தேகமா இருக்க? இந்த இடத்துல இந்த வீடு இவ்வளவு பெருசா வளருதே, இந்த புலனாய்வு செய்யற முயற்சி இருக்கிறதே, அதைத்தான் திருவள்ளுவர் நினைக்கப்படும் என்று கோபத்தோடு சொல்றார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும். நினைக்கப்படும் என்பது எண்ணத்தில் வைத்து ஆய்வு செய்யப்பட்டு அதனுடைய குறைகள் நிறைகள் ஆராயப்படும் என்பதுதான் பொருள். ஆக இந்த நாட்டினுடைய சராசரி மனிதனுடைய வருமானம் உயர்ந்தால்தான் சமநிலை சமுதாயம் உருவாக முடியும். ஒன்றை தயவு செய்து மறந்து விடாதீர்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சமுதாய அமைப்பு தோன்றாவிடின் நம்முடைய காவல் சக்தி பெருகி, நம்முடைய பூட்டுக்கடைகள் பெருகி, நாம் காவல் செய்வதிலேயே நம்முடைய ஆற்றலை இழந்து விடுவோம். இன்றைக்கும் கூட நம்முடைய சக்தியில் பெரும்பான்மையானவைகள் செல்வத்தை ஈட்டுவதற்கு பயன்படுவதை விட சண்டைகளிலே அவற்றை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதிலே நம்முடைய சக்திகள் விரயமாவதை பார்க்கிறோம். ஒரு நாடு சுதந்திரத்திற்கு பிறகு நன்றாக வளர்ந்திருக்கிறது, எல்லோரும் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டுக்காண்டு காவல் படையினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வர வேண்டும், ஒழுக்கக்கேடுகள் குறைந்து கொண்டே வர வேண்டும், குற்றவியல் மன்றங்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வர வேண்டும். ஆனால் நம்முடைய நாட்டில் இவைகள் எதிர்நீச்சல் போட்டு வளர்ந்து கொண்டே இருக்கின்றன.
1: எந்த காரணத்தை முன்னிட்டும் பெண்ணை ஒரு விளம்பர பொருளாக பயன்படுத்துகிற, கவர்ச்சிகரமாக பயன்படுத்துகிற அனைத்தும் தடை செய்யப்பட்டால் ஒழிய இந்த நாட்டினுடைய பெண்களுக்கு தரமான தகுதி வராது என்பதை மறந்துவிடக்கூடாது. தாய் சகோதரி என்று மதிக்கின்ற உணர்ச்சிகள் வளர வேண்டும். வாழ்க்கையில் அவர்களுக்கு உரிய மரியாதைகள் தகுதிகள் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமுதாய மனப்போக்கு மாறும். கடைசியாக பாரதியினுடைய முக்கியமான கருத்து ஒன்று, ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகு இன்ப கேணி என்று சொன்னான். சாலைகளை அமைத்து ஊர்கள் இணைக்கப்பட்டு விட்டன விஞ்ஞானத்துறையின் காரணமாக. விஞ்ஞானம் இன்றைக்கு நாடுகளையும் அண்டங்களையும் கண்டங்களையும் இணைத்து வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கைக்குரிய விஞ்ஞானம் இந்த உலக வாழ்க்கையை மானிட ஜாதியை இணைப்பதற்கு பதிலாக அது பிரிவினைகளை உருவாக்கி கொண்டு தன்னையே அழித்துக் கொள்கிற மனப்போக்கில் போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே பாரதி திசையில் ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகின்ப கேணி என்று கண்ட கனவு நினைவாகும் சூழ்நிலை தோன்றியது. ஆனால் எங்கேயோ இடையிலே தளர்ச்சி தோன்றி திரும்பவும் மத சண்டைகளும் கலவரங்களும் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டினுடைய சமுதாய அமைப்பை கட்டி காப்பாற்றுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் பாரதியின்

0: வழியில் அவனுடைய கனவுகளை நினைவாக்க வேண்டும். பாரதி ஏதோ பாட வேண்டும் என்பதற்காக பாடவில்லை, அவனை இந்த நாடு பாட வைத்தது. அவன் எப்படி இந்த நாட்டை உருவாக்க நினைத்தானோ அதற்காக பாடினான். அவன் பாடலில் வீடுதோறும் கலையின் விளக்கம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் இந்த நாட்டில் சரிபாதியாக இருக்கிற பெண் மக்கள் எல்லா உரிமைகளும் பெற்று சட்டங்களும் பட்டங்களும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அடுத்து பாரதி எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் விலை என்று பாடினான். அந்த ஓர்குல உணர்வுக்கு இன்னமும் சமுதாயம் தன்னை நெகிழ்ந்து கொடுக்கவில்லை. இந்த வகையில் பாரதியின் கனவு நினைவாகவில்லை. பாரதி தெருவுதோறும் இரண்டொரு பள்ளிகள் வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த கனவுகள் நினைவாகிவிட்டன. எங்கும் பள்ளிகள், எங்கும் பிள்ளைகள் படிக்கிறார்கள். அது இந்த நாட்டின் வரலாற்றில் ஒரு பெரிய சாதனை என்று கூட சொல்லலாம். அந்த துறையில் பாரதியின் கனவு நினைவாகி இருக்கிறது. ஆனால் படிப்பினால் பாவம் தொலைந்து படித்தவர்கள் சூது பண்ணாமல் இந்த பாரினை வாழ வைப்பதற்குரிய நல்லவர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டான், கனவு கண்டான். அந்த கனவு முற்றாக கெட்டுப்போய் விட்டது என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் படித்தவர்கள் இந்த நாட்டுக்கு இன்னமும் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் நாக்கு உழவர்கள், சொல்லேர் உழவர்கள், வில்லேர் உழவர்களை விட வலிமையானவர்கள். இந்த நாட்டில் படித்தவர்கள் பேராசிரியர்களை அன்போடு பாராட்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு உங்கள் ஓய்வு நேரத்தை இந்த சமுதாயத்தை படிப்பிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பழகுங்கள், இந்த சமுதாயத்தை விழித்தெழச் செய்யுங்கள். மீண்டும் ஒரு எழுச்சியை உண்டாக்க வேண்டும். பாரதியின் கனவு நினைவாகுவதற்காக, பாரதி பொருளாதார மறுமலர்ச்சிக்காக, சமத்துவத்திற்காக பாடினான். அவன் எல்லோருக்கும் உணவு வேண்டும் என்று சொன்னான். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான். காரணம், ஒருவன் ஏழையாக இருப்பதும் செல்வந்தனாக இருப்பதும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பொறுப்பு மட்டுமல்ல, அவன் காலத்தினுடைய சமுதாயத்தினுடைய அமைப்பு என்று கருதினான். எனவே ஏழ்மைப்படுத்தப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கிய ஒரு சமுதாயத்தின் மீது அவனுக்கு கோபம் தோன்றுகிறது. எனவே ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான். அந்த வறுமை எதிர்ப்புக்கு, அந்த வறுமை போராட்டத்தை நாம் கூர்மைப்படுத்தி எல்லோரும் எல்லாம் பெறுகிற ஒரு புதிய சமுதாயத்தை அமைக்க வேண்டும். அந்த சமுதாயம் பொது உடைமை சமுதாயம் என்று அவன் பாடுகிறான். அது அனைத்து பாரத சமுதாயத்திற்கும் பொது உடைமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். ஒருவர் உணவை ஒருவர் பறித்து உண்கின்ற கொடுமை கூடாது என்று சொன்னான். அந்த புது நேதியை, பொது நீதியை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாக பாரதி இந்த நாட்டில் தொழிற்புரட்சி ஏற்பட வேண்டும் என்று சொன்னான். உழவனையும் தொழிலாளையும் வாழ்த்தினான், பாராட்டினான், அவனுக்கு அரியணை கொடுக்க ஆசைப்பட்டான். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொன்னான். அந்த உழவும் தொழிலும் பல்கி பெருகி வளர்ந்தால் இந்த நாடு செல்வம் கொழிக்கும் என்று நம்பி நாடு விடுதலை பெற்ற உடனே நிறைவேற்ற வேண்டிய 5 ஆண்டு திட்டங்களை வகுத்துக் கொடுக்கிறான். அந்த திட்டங்களிலே ஆயுதங்கள் செய்ய சொன்னான், தொழிற்சாலைகள் அமைக்க சொன்னான், கங்கையின் மிக நீரிய மையத்து நாடுகளுக்கெல்லாம் பாய்ச்சி சொன்னான். அவனுடைய கனவுகள் பலவற்றை அரசுகள் நிறைவேற்றி கொண்டு வருகின்றன. அவைகளிலே இந்த நாடு மகத்தான தொழிற்புரட்சியை செய்து வெற்றி பெற்றிருக்கிறது என்று கூட கூறலாம். இந்த துறையில் இந்த நாடு பல்வேறு கனவுகளை நினைவாக்கி இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மணிமுடியாக நாடு விடுதலை பெற்றிருக்கிறது. பாரதி கண்ட கனவு நினைவாகி விடுதலை பெற்றது. அவன் கனவிலேதான் விடுதலை பெற்றான். ஆனால் நினைவிலே நாம் விடுதலை பெற்றோம். ஆனால் விடுதலை பெற்ற பிறகு நாம் இருக்கும் நாடு நமது என்ற உணர்ச்சி இன்னும் நமக்கு தோன்றவில்லை. நாட்டின் பொது சொத்துக்கள் நம்முடைய சொத்துக்கள் என்ற குணம் நமக்கு வரவில்லை. நாடு அந்நிய நாட்டில் சென்று கடன் வாங்குகிறது என்று சொன்னால் நான் கடன் வாங்குகிறேன் என்ற உணர்ச்சி நமக்கு தோன்றவில்லை. இந்த மனப்போக்குகளை மாற்றி இந்த நாடு என்னுடையது, மண்ணும் இமயமலை என்னுடைய மலை, தென்குமரி கடல் என்னுடைய கடல் என்கிற மனப்போக்கில் இந்திய மக்கள் இந்தியர் என்ற உணர்விலே தன்னை ஆக்கி கொண்டு உருவாக்கி கொண்டு இந்திய நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று பாரதி கனவு கண்டான். அரசு தரப்பில் பல கனவுகள் நினைவாகிவிட்டன. ஆனால் சமுதாயமும் சமய நெறிகளும் அவனுடைய கனவுகளை நினைவாக்க விட முடியாமல் தடையாக நிற்கின்றன. இந்த சமுதாய அமைப்பையும் இந்த சமய அமைப்பையும் மாற்றி சீரமைத்து அவற்றை சமுதாய மாற்றத்திற்குரியவாறு தகுதிப்படுத்த வேண்டும். இல்லையானால் ஒதுக்கி தள்ளிவிட்டாவது இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் பாரதியின் கனவுகள் முழுமையான நினைவுகளாக மாறும். அந்த நாளை வரும் என்று எதிர்பார்க்காமல் உருவாக்க முயற்சிப்போமாக.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சாரதாஸ் வழங்கிய களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.

0: இன்றைய நிகழ்ச்சியில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பாரதியின் கனவுகள் என்ற பொருளில் ஆற்றிய இலக்கிய பேருரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெற்றன. இந்நிகழ்ச்சி 1982 டிசம்பர் மாதம் 3 மதுரை வானொலி நேயர்கள் முன்னிலையில் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையம் நடத்திய சிறப்பு நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி சாரதாசில். காத்திருங்கள், திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

0: நேரம் 11 மணி. கேட்கலாம் இனி. வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்தியில், பொருளாதார வளர்ச்சி, விநியோக சங்கிலி, செயற்கை நுண்ணறிவு, முதலீடுகள், உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் உள்ளிட்டவை குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நலத்திட்டங்களால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஆரோக்கிய இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவு விலையில் சுகாதார சேவைகள் கிடைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தகுதியுடையோர் hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 22 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கால்நடை வளர்ப்போர் தேசிய டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் தங்களது கால்நடைகள் குறித்த விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை, கருவூட்டல், கால்நடை காப்பீடு விவரம், சிறையுறு சதவீதம், கன்று ஈன்ற விவரம், கன்று பெருப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம் பருவத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பாக கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்புத்துறையின் வரும்போது கால்நடை வளர்ப்போர் தங்களுக்கு வரும் கடவுச்சொல்லை பகிருமாறும், கேட்கப்படும் விவரங்கள் தெளிவாக கூறிடுமாறும் கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
0: திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சியில் 7,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் ஆய்வு செய்தார். மாதனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு உரிய ஆலோசனைகளையும் அவர் வழங்கினார். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தில் மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறுவதால் தேர்வர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 666 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேரை ஆனைக்காரன் சத்திரம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.
2: திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 நேயர்களை நீ கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நான்கு நிமிடம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோட நாங்க. இன்னைக்கு உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல திருச்சியோட முன்னிணைப்பு என்னான 0-4-3-1 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்தழைக்க மறக்காதீங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல் திருச்சி.
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: உங்களோட நாங்க நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனிப்புல காத்திருக்கிற முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சகோதரி.
0: யார் இங்க பேசுறீங்க?
1: எனக்கு இனிப்பு கொடுத்த சகோதரிக்கு நன்றி. விராலிமலை ஏழுமலை, கத்தலூர் ஊராட்சி, எடையப்பட்டி.
0: விராலிமலை ஏழுமலை, ஆஹா, ஊர் பேரும் உங்க பேரும் ஒரே மாதிரியே முடியுது.
1: காய்கறி
0: வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி அமையட்டும். உங்களுக்கு பிடிச்ச பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நன்றி நன்றி.

0: பதினோரு மணி 17 நிமிடத்திற்கு கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. இன்னைக்கு உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததா காத்திருக்க நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரை இங்கே பேசுறீங்க?
1: பசவாய்க்கு நந்தகோபால்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: ரொம்ப அருமையா இருக்கேன். என்ன பாடல் வேணும்?
1: பாடம் வந்துங்க புதுமை பெண்.
0: சரிங்கய்யா.
1: பாட்டு வந்துங்க கஸ்தூரி மானே கல்யாண தேனே.
0: கஸ்தூரி மானே கல்யாண தேனே.
1: யார்
0: காத்திருக்கா வீட்டுல கல்யாணத்துக்கு? என்ன ஒரு புன்னகை. சரிங்க, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கேன். இப்ப கொஞ்சம் நன்றி.
1: நன்றி.

0: பள்ளியம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி செல்லமங்கலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களோடு நாங்க.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றும்

0: நிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
3: 11:24 நிமிடத்திற்கு கேட்டிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 இது உங்களோட நாங்க நிகழ்ச்சி. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 246 102 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்கள் உங்களோட நாங்க நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க அடுத்ததா இணைந்திருக்கிற நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
3: யாரு இங்க பேசுறீங்க?
4: நான் பள்ளக்காட்டுல இருந்து ஞானாம்பல் பேசுறேன்.
3: நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா தோழி?
3: ரொம்ப நலமா இருக்கேன். ஏன் இவ்வளவு அமைதியா பேசுறீங்க, என்னாச்சு?
4: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்னோட பிரியமான தோழி கிட்ட வந்து நான் இன்னைக்கு வந்து உங்களோட நாங்க நிகழ்ச்சியில வந்து நான் கேக்குற பாடல் வந்து பிரியமான தோழி கிட்ட பிரியமான தோழி படத்துல இருந்து

0: பிறையை தொற்றி தங்க ஜரிகை நெய்த மெட்டி அந்த பாட்டை போடுங்க தோழி.
1: இது எனக்காக தானே பாண்டிங்க நீங்க?
0: உங்களுக்காகவே தான் பாருங்க.
1: ரொம்ப நன்றிமா.
0: நன்றி.
1: உங்களுடைய குரல் ரொம்ப அழகா இருந்தது. இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
0: நன்றி தோழி.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
7: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
6: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633131.
11: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
12: வசந்தன் கோ. சரி சரி,
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: தட்ஸ் ரைட்.
0: பதினோரு 11:33 கேட்டு இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது உங்களோடு நாங்க. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில விருப்ப பாடல்களை நேயர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் காத்திருக்க நேயர், வணக்கம்.
14: வணக்கம்.
0: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில இருந்து தேவா. தேவாயா, நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு?
14: கேக்குது மேடம்.
0: இல்ல, நீங்க

கொஞ்சம் இணைப்புல விலகி விலகி பேசுறீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் எனக்கு. தெளிவா கேக்குது. சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பாசமுள்ள பாண்டியரை வேணுமா? அப்படி பாசமுள்ள பாண்டியர் உங்க வீட்டுல யாரு உங்களுக்கு? உங்க பொண்ணுங்களா? நான் கூட அண்ணன் தம்பி சகலபாடின்னு சொல்லுவீங்க நினைச்சேன். இல்ல, சரிங்க. இணைப்பு கதத்துக்கு நன்றி. உங்களுக்கு பிடித்தமானது பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 40 நிமிடமாக போகுது. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்க நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். இணைப்புல காத்திருக்கிற நேர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுப்பாட்டை மாவட்டம் முள்ளூர்ல இருந்து தமிழரசி. நல்லா இருக்கீங்களா? நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கும் தமிழரசி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: நான் பேசுறேன், யார் அது கேக்குறது? நீங்க தான் ஹரீஸ்வரன். ஹலோ,
1: சொல்லுங்கம்மா.
0: குடுங்க, என்னமோ பேசினாப்ல ஓடிட்டாப்ல. யார் அது?
1: பையன்.
0: குடுங்க பேசலாம். ஹரிக்குட்டி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் தங்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: விளையாடுறீங்க?
0: என்ன விளையாட்டு? ஓடி பிடிச்ச விளையாடுறீங்களா? சரி, இன்னைக்கு வசந்த் தலைப்பு நிகழ்ச்சியில பேசுனீங்களா? ஏன் பேசல? லைன் கிடைக்கல, அதனாலதான் புடிங்கிட்டீங்க. அம்மா கிட்ட இருந்து போன் வரும்,
2: அப்படிதானே?
0: சரி தங்கம், மகிழ்ச்சியா விளையாடுங்க. சரியா? சரி, அம்மாட்ட குடுங்க.
1: என்னம்மா?
0: குழந்தைங்க குடும்ப குட்டியோட சேர்ந்து வானொலி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா.
1: நன்றிமா.
0: சரி, என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: அன்னைக்கு
0: இல்லைன்னு உங்களுக்கான விருப்ப பாடல் வருது, குடும்பத்தோட கேட்டு ரசிங்க. நன்றி.
1: வாய் போட்டு.

0: ஹலோ, சொல்லு கார்த்தி.
1: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.

0: சீல்விடுதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
0: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.

0: தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்காங்க. காத்திருக்கிற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாரீங்க பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனிகாசலம் சின்னப்பாங்க மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் நலமா மேடம்.
0: அனைவரும் நலம். பின்னாடி இருந்து யாரோ திட்டுறாங்க போலவே. நீ
1: யாரும் திட்டல மேடம், குழந்தை அழுது.
0: குழந்தை அழுவுதா? என்னையதான் திட்டிவிட்டாங்களோ நினைச்சேன்.
1: இல்ல இல்ல இல்ல மேடம்.
0: சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், என்னெல்லாம் செய்யலான்னு திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க?
1: ஒண்ணும் மேடம் இல்ல, எங்கேயும் போகல மேடம். மழை வேற தூருது, வீட்லயே இருக்கிறோம் மேடம்.
0: ஆஹா, மழை தூருதுங்க, குடுத்து வச்சு
1: மேடம்.
0: அடிக்கிற வெயில்ல இப்பதான் காத்து கிளம்பி இருக்கு, மழையும் தூரல் போட ஆரம்பிச்சிருச்சா?
1: ஆமா ஆமா, பாரல் மெதுவா போடுது மேடம்.
0: மெதுவா இப்பதான் தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. நல்ல விடுமுறையில வீட்டுல குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடுங்க, சரிங்களா?
1: ஆமா சரி மேடம்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து நினைவு சின்னம் மேடம்.
0: சரிங்கய்யா,
1: அதுல பாடல் வந்து ஊருக்குள்ள உன்னையம் பத்தி எண்ணெயம் பத்தி என்ற பாடல் கொடுங்க மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கலாம். இப்ப வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி மேடம்.
2: என்ன பத்தி?

0: நாக நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா வந்திருக்கிற நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க பேசுறீங்க?
1: கும்பகோணத்துல இருந்து ஆர் முடிய சொன்னடா.
0: நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லமா இருக்கேன்,
1: நன்றி மேடம்.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வசீகரா படத்துல இருந்து ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கேன். இப்ப கொஞ்சத்துக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.
2: பேரழகி என்று
0: நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது உங்களோட நாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, நேரம் 12 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். நாட்டில் தரமான சுகாதார சேவைகள் அனைவரையும் எளிதாகவும் மலிவு விலையிலும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், நலிந்த பிரிவினருக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கும் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதில் நாடு பெருமிதம் கொள்வதாக கூறினார். உலக அளவில் சுகாதார முன்னெடுப்புகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், மருத்துவ அவசர நிலை ஒருபோதும் நிதி நெருக்கடியாக மாறிவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ளார். தொழிலாளர் புள்ளி விவரங்கள் தொடர்பான உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு தலைவராக பொருளாதார நிபுணர் பேராசிரியர் அலக் என் ஷர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திரு ஷர்மா மனித மேம்பாட்டு நிறுவன இயக்குநராகவும் இந்திய தொழிலாளர் பொருளாதார சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். நிலவில் 200 நாட்கள் வரை தொடர்ந்து செயல்படும் லேண்டர் கருவியை உருவாக்குவதற்காக இஸ்ரோ அணுசக்தி துறையுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக அதன் தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் 14 நாட்கள் மட்டுமே செயல்பட்டதை சுட்டிக்காட்டி, மேம்பட்ட செயற்கை வெப்பமூட்டும் அமைப்பை உருவாக்கும் பணிகளில் இஸ்ரோ ஈடுபட உள்ளதாக கூறினார். பொறியியல் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை எழும்பூர் குருவாயூர் விரைவு ரயில் வரும் 20 முதல் 29 வரை சோரனூர் ரயில் நிலையத்தை தவிர்த்து திருச்சூர் பாலக்காடு திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி திருவனந்தபுரம் அதிவிரைவு ரயில் நாளை முதல் வரும் 30 வரை 75 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விளையாட்டு ஆணையம் சார்பில் திருப்பூரில் அஸ்மிதா சைக்கிளிங் லீக் போட்டிகள் இன்று நடைபெற்றன. 3 நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றோருக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 1
2: குறளமுதம் சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் 6 குறட்பா.
3: மனம்

மனத்திலே தூய்மை உடையவர்களுக்கு எஞ்சி நிற்பதான புகழ் முதலியவை நன்றாக ஆகும். சேர்ந்த இனம் தூய்மையானவருக்கு நன்மையாகாத செயல் யாதுமில்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இயற்கை வளங்கள ஒவ்வொன்னத்தையும் ரொம்பவும் பேணி பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில நாம இருந்துட்டு இருக்கிறோம். அதுல ரொம்பவும் அவசியமானது, முக்கியத்துவம் வாய்ந்தது, எல்லாருக்குமே தேவையானது அப்படின்னா தண்ணீர் தான். அந்த தண்ணீரோட பாதுகாப்புக்கு வேண்டி பலரும் பல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. அதுல ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அவரை பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாரு மேலாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடைய வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ள போகும் பசுமை போராளி நீரே உயிர், உயிரே போராட்டம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் கே ஜே ஜாய். அடித்தட்டு மக்களின் நீர் உரிமைக்காக போராடிய சமூக செயல்பாட்டாளர், நீரியல் நிபுணர் மற்றும் சமூக பங்கேற்போடு கூடிய சுற்றுச்சூழல் மேலாண்மையை ஊக்குவிக்கும் அமைப்பின் நிறுவனர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. நீர் என்பது விற்பனை பொருள் அல்ல, அது மனிதர்களின் பொது சொத்து என்பதே இவரது வாழ்வின் இலக்காகும். விவசாயிகள், பழங்குடியினர், மீனவர்கள், பெண்கள் ஆகியோரின் வாழ்வியலை நேரில் அறிந்து அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு களப்பணியில் இறங்கினார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு பணியாற்றினார். தமிழ்நாடு மற்றும் கர்நாடகத்தில்

0: தகராறுகளை சமரசப்படுத்த முயன்றார். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பழங்குடி மக்களின் பாரம்பரிய நீர்வள அமைப்புகள் அளிக்கப்படுவதை ஆய்வு செய்தார். 12 மாநிலங்களுக்கு பயணம் செய்து கிராம சபைகள், பொதுக்கூட்டங்கள், கலந்துரையாடல்கள் நடத்தினார். நீரின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சாதாரண எளிய மக்களிடம் கேட்டு அறிந்து கொண்டார். நீர் தகராறுகளை தீர்க்க இவர் இந்தியாவில் நீர் பிரச்சனைகளை குறித்த கொள்கை உரையாடல் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினார். இந்த மன்றத்தில் சமூக செயல்பாட்டாளர்கள், விவசாயிகள், பொறியாளர்கள், ஆய்வாளர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் இணைந்தனர். அவர்களின் முயற்சியால் இந்தியாவில் நீர் தகராறுகள் குறித்த மிக விரிவான தகவல் களஞ்சியம் உருவானது. கே.ஜே. ஜாயின் பார்வையில் ஒரு நதியை காப்பது என்பது சுற்றுச்சூழலை மட்டுமல்ல சமூக நீதியையும் காப்பது ஆகும். ஒரு பகுதியில் பன்னாட்டு நிறுவனம் நிலத்தடி நீரை எடுத்துச் சென்று பாட்டில் நிரப்ப திட்டமிட்ட போது அவர் கிராம மக்களோடு இணைந்து எதிர்த்தார். அதனால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதன் மூலம் மக்களின் நீராதாரம் காக்கப்பட்டது. அவர் இளைஞர், ஆராய்ச்சியாளர்கள், சமூக பணியாளர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். மக்களிடமிருந்து விலகாதீர்கள், நிலத்திலிருந்து கற்றுக்கொள்ங்கள் என்பதே அவரது அறிவுரை. கே.ஜே. ஜாய் நமக்கு சொல்லிக் கொடுத்த உண்மை என்னவென்றால், நீர் என்பது இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் கொண்ட H2O எனப்படும் ஒரு வேதி சேர்மம் அல்ல. அது நமது வாழ்க்கை, நமது மரியாதை, நமது கலாச்சாரம், அதுவே நமது மக்களாட்சி என்பதாகும். வறண்டு வரும் நதிகள், அதிகரிக்கும் நீர் தகராறுகள், தனியார் மயத்தின் அபாயங்கள் நிறைந்த உலகில் அறிவியலையும் சமூக நீதியையும் இணைத்த பாலமாக அவர் விளங்குகிறார். நீரை காக்கும் போராட்டம் என்பது மனிதனை காக்கும் போராட்டம் என்பதை தன் வாழ்நாளால் நிரூபித்த பசுமை போராளிதான் கே.ஜே. ஜாய். நன்றி, வணக்கம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: திருச்சி சாரதாசன். காத்திருங்கள்,
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: நேரம் 12:07. திருச்சி FM ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது. நேர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஊனமில்லா உள்ளங்கள் நாடகம் இடம்பெறுகிறது. எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். அதைத் தொடர்ந்து மனதை தேடி நாடகமும் இடம்பெறுகிறது. எழுதியவர் எஸ் சேதுராமன் அவர்கள். 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். பகல் 1 மணிக்கு காவிய கானங்கள் தரும் மதுர கீதம். பிற்பகல் 2:15 விவசாய அன்பர்களுக்கான வேளாண் அரங்கத்தில் கறவை மாடுகளின் பால் காய்ச்சல், நோய் தடுப்பு முறைகள் மற்றும் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி. லாவண்யா அவர்கள். நலம் தரும் யோகா நிகழ்ச்சியில் இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்களின் தகவல்கள் கேட்கலாம். இரவு 7 மணிக்கு முதல் அலைவரிசை காலை இரவு 7 மணிக்கு சிறுகதை நேரத்தில் கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கனகாமரம் சிறுகதையின் நிறைவு பகுதி. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மூலிகை மருத்துவ பயிர்கள் மதிப்பு கூட்டல் பற்றி தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம். சித்ரா அவர்கள் வழங்கப்பெறும் தகவல்கள் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம் சூரியகாந்தி.
1: ஆல் இந்தியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: Suryakanthi. நிகழ்ச்சியில் முதலில்
1: ஊனமில்லா உள்ளங்கள் நாடகம். எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள்.
2: அடடே குருநாதன் சாரா, என்ன வெளியே நினைய கூப்பிடுறீங்க, உள்ள வாங்க.
3: இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன சுந்தரம், சௌக்கியம் தானே?
2: நல்லா இருக்கேன் சார். அம்மா, கல்யாணத்தலைவர் குருநாதன் வந்திருக்கிறாரு, வாமா.
3: இந்த நேரத்தில் நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன்.
4: வாங்க வாங்க, சௌக்கியம் தானே?
3: உங்க புண்ணியத்துல சௌக்கியம் தான்மா.
4: வரன் ஏதாவது வந்திருக்குங்களா?
3: இல்லாமலா வந்திருக்கேன்.
4: நானும் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, எந்த தெய்வமும் கண்ணு திறந்து பார்க்க மாட்டேங்குது.
3: நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணித்தான் தேடுறேன், எதுவும் ஒத்து வரல. நேத்து தான் ஒரு இடம் வந்திருக்கு, அதனால தான் உடனே புறப்பட்டு
4: ஓடியாந்தேன். அடுப்புல பால் வச்சிருக்கேம்மா, காபி கலந்து எடுத்துட்டு வா.
5: சரிம்மா.
2: சார் நீங்க சொல்லுங்க.
3: அந்த வர உங்களுக்கு இஷ்டமா இருக்குமா இல்லையான்னு தான் கொஞ்சம்.
2: ஏன், எப்படிப்பட்ட இடம்?
3: நல்ல வசதியான இடம் தான், கல்யாணம் எல்லாம் கூட அவங்களே பண்ணிக்கிறேங்கிறாங்க.
4: அப்புறம் என்ன?
3: வந்துமா.
2: என்ன சார் இது, வசதியான இடங்கிறீங்க, கல்யாணமும் அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க.
3: ஆமா.
2: அப்போ பையனுக்கு ஏதாவது?
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, முத மனைவி தவறிடுச்சு, குழந்தை குட்டி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
2: ரெண்டாம் தரமாவா? அப்படி கட்டி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்ல சார்.
4: ரெண்டாம் தரமா இருந்தா என்னப்பா, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்.
2: என்னமா நீங்க பேசுறது, கால் கொஞ்சம் விந்தி விந்தி நடக்கிறா, இது ஒரு பெரிய குறைன்னு எப்படியோ கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுடுறதா?
4: ஓன் தங்கச்சிங்கிறதுனால அது உனக்கு பெரிய குறையா தெரியல, ஆனா மற்றவங்களும் அப்படி நினைக்கணும்னு நாம எப்படி எதிர்பார்க்க முடியும்?
2: சரிம்மா, இப்போ சாந்திக்கு என்ன வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து தான் பார்ப்போமே, ஏன் அவசரப்படணும்?
4: உனக்கும் வயசாகிட்டே போகுதுல்லப்பா, 32 ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு நாள் தள்ளுறது?
5: இந்தாங்க சார் காஃபி, எடுத்துக்கோங்க.
3: அடாடாடாடா, சாந்தியோட முகத்தை பார்த்தா வசீகரமா லட்சுமிகரமா இருக்கு. பொண்ணு தங்க சிலையாட்டம் இருக்கா, இந்த பொண்ணை போய் கடவுள் இப்படி படைச்சிட்டானே.
2: சார், நேரில் வந்து என் தங்கச்சியை பார்த்தா யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அம்மா, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, சாந்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
4: ரெண்டாம் தாரங்கிறது அப்படி ஒன்றும் தாழ்வு இல்லைப்பா, நல்லா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கூட அப்படி கல்யாணம் ஆகிறது இல்லையா, பையன் நல்லபடியாக நம்ம பொண்ணை வச்சுக்கிட்டா சரிதான்.
2: சாந்தி நீ உள்ள போமா.
4: இன்னமும் நாம நாளை தள்ளிக்கிட்டே போனா தனக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற கவலையை மனசுல வளர்த்துக்கிட்டு மனசொடிஞ்சு போயி.
2: அம்மா,
4: நாம நல்லது கெட்டது எல்லாமே யோசிச்சு பார்க்கணும்.
2: நீ என்னம்மா பேசுற?
4: ஐயா நீங்க சொல்லுங்க, பையன் யாரு, என்ன விவரம்னு சொல்லுங்க.
3: வேண்டாம்மா, சொன்னா தம்பி இன்னும் கோவப்படும்.

0: பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க.
1: வேண்டாமா, இந்த இடம் வேண்டாம். ஏன்னா எனக்கே இஷ்டம் இல்லை.
0: சும்மா சொல்லுங்கய்யா, இஷ்டம் இருந்தா ஒத்துக்க போறோம், இல்லாட்டி வேண்டாங்க போறோம்.
1: வந்து வயசு 45.
0: 45?
2: அம்மா, நான் சொல்றதை கேளு. ரெண்டாம் தாரங்கிறதுலேயும் எனக்கு இஷ்டம் இல்லை. நீ தான் அது இதுன்னு சொல்லி என்னை குழப்பின. இந்த இடம் வேண்டாம், வேற இடம் பார்ப்போம்.
3: அண்ணா, என் கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த கற்பனையுமே இல்லை. பிரச்சனைகளை சந்திக்கிற மனோபாவம் என்கிட்ட இருக்குண்ணா.
2: அம்மா தான் எதை எதையோ கற்பனை பண்ணிக்கிறாங்க.
3: என்ன நீங்க படிக்க வச்சிருக்கீங்க, எனக்கு கல்யாணமே ஆகாட்டாலும் பரவாயில்லண்ணா. நான் ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து என்னால போக்கிடுவேண்ணா.
2: சாந்தி, நீ கவலைப்படாதம்மா. எப்படியாவது உனக்கு ஒரு நல்ல இடத்துல நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
3: நீங்க இருக்கும்போது நான் எதுக்கெல்லாம் கவலைப்படணும்? நீங்க போதும் எனக்கு. என்னை பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டியதே இல்லைண்ணா.
0: வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கும்போது எப்படிமா கவலைப்படாம நிம்மதியா இருக்க முடியும்?
3: அம்மா, ஏதோ கடமை அது இதுன்னு நினைச்சு யாருக்காவது கட்டி கொடுத்து என் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்கம்மா. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுங்க. எனக்கு ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி, நான் வருத்தப்பட மாட்டேம்மா.
1: அப்புறம் என்னம்மா, அவசரப்படாம நிதானமா பார்ப்போம். ஏம்மா, நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கு ஒரு நல்ல இடமா அமையாம போயிடுங்களா?
0: சரி பாருங்க, தெய்வம் என்னைக்கு தான் கண்ணை திறந்து பார்க்க போகுதோ.
2: குருநாதன் சார், என்ன ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல வரனாவே பாருங்க.
1: சரி, அப்ப நான் கிளம்புறேன். பொருத்தமான வரம் வர்றப்போ உடனே வர்றேன்.
4: அடே சுந்தர சாரா, வாங்க.
2: என்ன வாசு, கோவிலுக்கு தினமும் வந்துடுவீங்களா?
4: ஆமாம் சார், ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு கோவிலுக்கு வந்துட்டு போவேன். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு வசதி.
2: வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் எத்தனை பேர் தினமும் கோவிலுக்கு போகிறாங்க? எல்லாரும் டிவி சினிமான்னு தான் நேரத்தை போக்குறாங்க.
4: நான் அதிகமாக சினிமா பார்க்குறதும் கிடையாது, டிவி பார்க்குறதும் கிடையாது. ஆஃபீஸ் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வீட்டில் இருப்பேன், அப்புறமா கிளம்பி கோவிலுக்கு வந்துடுவேன். ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போவேன்.
2: நல்ல பழக்கம்தான்.
4: ஆமாம், எப்போவுமே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தானே கோவிலுக்கு வருவீங்க. இன்றைக்கி என்ன அதிசயமாக வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா?
2: விசேஷம் ஏதுவாசு, எல்லாம் கவலை தான் காரணம். மனசு சரியில்லை, அதான் வந்தேன். கோவிலுக்கு வந்தால் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்.
4: நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதியிலன்னு தெரியாமலாம் சொன்னாங்க. வாங்க சார், அப்படி உட்காருவோம். என்ன கவலை சொல்லுங்கள். மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டால் கவலையும் குறையும், பிரச்சனைக்கும் வழி கிடைக்கும்.
2: எல்லாம் என் தங்கச்சி கல்யாணத்தை பற்றி தான் வாசு.
4: ஆமாம், உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே.
2: ஆமாம் வாசு, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா என்னோடய பாரம் குறைஞ்சிரும்.
4: எதுவும் வரம் பார்க்குறீங்கள?
2: பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் ஒன்றும் சரியாக அமையவே மாட்டேங்குது.
4: சரி, இன்றைக்கி மனசு சரியில்லாமல் போகிற மாதிரி என்னாச்சு?
2: இன்றைக்கி ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்ததும் கல்யாணத்திரகர் வந்தார். அவர் கொண்டு வந்திருந்த வரன் வயசு 45, ரெண்டாம் தாரமாக கேட்டு வந்தார்.
4: சரி வேண்டான்னு சொல்லிட்டு போங்க, அதுக்காக மனசை ஏன் தளர விடுறீங்க?
2: இந்த பிரச்சனைக்கு எப்போதான் தீர்வு கிடைக்க போகுதோ, இதை நினைக்கும் போது தான் மனசுக்கு நிம்மதியே இல்லை வாசு.
4: மனசை தளர விடாதீங்க. உங்கள் வசதி எப்படி?
2: அதிகமாக செய்ய என்கிட்ட ஒன்றும் வசதி இல்லை.
4: நிலம் வீடுன்னு எதுவும் இல்லையா?
2: எதுவுமே கிடையாது வாசு. படித்து முடித்ததும் வேலை கிடச்சிது. எனக்கு வேலை கிடச்சதும் அப்பாவும் காலமாயிட்டார். ஏதோ அன்னையை பொழுத ஓட்டி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், அவ்வளவுதான்.
4: கவலைப்படாதீங்க சார், ஒரு நல்ல இடமா பாருங்கள். கொஞ்சம் கூடவோ குறைச்சலோ கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை முடிங்க. அப்புறம் நீங்கள் மட்டும்தானே, சமாளிச்சிடலாம். தைரியமாக ஆக வேண்டியதை பாருங்கள் சார்.
2: ஏதோ ஒரு நம்பிக்கையிலும் தைரியத்திலும் தான் காலத்தை ஓட்டுறேன். ஆனாலும் அப்பப்போ சமயத்தில் மனசு துவண்டு போயிடுது.
4: உங்கள் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது சார். இந்த மாரியம்மன் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டான். சரி சார், நான் கொஞ்சம் கடத்தறி வரைக்கும் போக வேண்டியிருக்கு, நான் வரட்டுமா?
2: போயிட்டு வாங்க வாசு. நான் கொஞ்சம் நேரம் இந்த கோவில் குளத்துக்கிட்ட உட்காந்துருந்துட்டு அப்புறமா கிளம்புறேன்.
5: அடே, ட்ரெயின் வருது. யாரோ தண்டவாளத்தில் படுத்துருக்குற மாதிரி தெரியுதே. யார்ப்பா நீ? அடே எழுந்துரு, எழுந்துருப்பா.
6: நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார்.
5: முதல்ல நீ இந்தாண்டவா.
6: விடுங்க சார், என்ன விடுங்க சார்.
5: இப்ப நீ வரப்படியா இல்லையா? ட்ரெயின் கிட்ட வந்துருச்சு.
6: விடுங்க சார், என்ன நான் சாகணும்.
5: உனக்கு என்னாச்சு? இந்த பக்கம் வா, வாப்பா. என்ன
6: ஏன் சார் என்ன காப்பாத்துனீங்க?
5: தற்கொலை பண்ணிக்கிறது முட்டாள்தனம் இல்லையா?
6: இல்ல சார், அது புத்திசாலித்தனம்.
5: புத்திசாலித்தனமா? என்ன உணர்ற?
6: வாழ முடியாதப்போ உயிரோட இருந்து கஷ்டப்பட்டு என்னைக்கோ சாகிறதுக்கு இன்னைக்கே செத்துறது புத்திசாலித்தனம் இல்லையா?
5: நீ வாழ்க்கைய தப்பா

0: இல்ல, நான் சரியா தான் சார் புரிஞ்சிருக்கேன். அதான் இந்த முடிவு எடுத்தேன்.
1: இதோ பாரு தம்பி, உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா முதல்ல என்கிட்ட மனம் விட்டு பேசு. உன் பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்.
0: என் பிரச்சனையை தெரிஞ்சு என்ன சார் பண்ண போறீங்க? எனக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்றது?
1: மனசை தளர விடாதப்பா, பிரச்சனைக்கு என்ன வழின்னு பார்ப்போம். ஆமா, உன் பேரு
0: ரவி.
1: இந்த பாரு ரவி, எல்லாருமே பிறக்கிறோம் சாகிறோம். உன்னோட கருத்துப்படி பார்த்தா யாருமே வாழ வேண்டியது இல்லையே.
0: அதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ வேண்டியது இல்லையே.
1: ரவி, நீ நினைக்கிறது தப்புப்பா. நம்மால முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டு உழைச்சி வாழ்ந்து நமக்கும் மற்றவங்களுக்கும் நல்லதை செஞ்சு முடிக்கிற வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை. அதுதான் நாம பிறந்ததுக்கே அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கும்.
0: அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சார், ஆனா நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது.
1: இந்த வயசுல உனக்கு அப்படி என்னப்பா கஷ்டம்? வா ரவி வா, அப்படி போய் கோவில் வாசல்ல உட்கார்ந்து பேசுவோம். இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை?
0: சம்பாதிக்க முடியல.
1: ஏன்?
0: ஏன்னா படிச்சிருக்கேன், ஆனா வேலை கிடைக்கல. 5 வருஷமா வேலை கிடைக்கல சார்.
1: வேலை கிடைக்காட்டினா என்ன?
0: நீங்க ரொம்ப சுலபமா சொல்றீங்க, ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் வேதனைப்படுறேங்கிறது எனக்கு தான் சார் தெரியும்.
1: என்ன கஷ்டம் ரவி?
0: சம்பாதிக்காம வீட்டில இருந்து சாப்பிட்றதுக்கு என்னை பெத்தவங்களை எப்படியெல்லாம் பேசுறாங்க தெரியுமா சார்?
1: அழாதப்பா, அழாது, தைரியமாரு. பெத்தவங்க திட்டுறாங்கன்னா அது உன்னோட நன்மைக்காகத்தான். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தானே தவிர வேறு எதுக்காக இருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம்.
0: வேலை கிடைக்காததுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க.
1: ஏன் தம்பி, ஆபீஸுக்கு போய் வேலை பார்த்தா தான் சம்பாதிக்க முடியுமா?
0: வேற எப்படி சார் சம்பாதிக்கிறது? வண்டி இழுக்கிறதா இல்ல மூட்டை தூக்குறதா எப்படி?
1: ஏதாவது சொந்தமா சின்ன அளவுல தொழில் தொடங்க வேண்டியதுதானே.
0: அந்த அளவுக்கெல்லாம் பண வசதி இல்ல சார். ஏதாவது கடைக்கண்ணில வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச சம்பளத்துல வாழ பிடிக்கல சார். அதுதான் தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு வந்துட்டேன்.
1: ரவி, அதோ வர்றாங்களே அவங்கள கொஞ்சம் பாரு. ஒருத்தன் தொழில்நோயாளி, ஒருத்தருக்கு ஊனம், மற்றவங்க வயசானவங்க, இவங்கெல்லாம் வாழணுங்கிற எண்ணத்துல தானே குழைக்கிறாங்க.
0: சரி, அதனால
1: கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பா. இவங்க யாருக்காக வாழ்றாங்க? எதை சாதிக்க உயிரோடு இருக்காங்க? அவங்கெல்லாம் வாழணும்னு நினைக்கும் போது படிச்சுட்டு கை கால் நல்லா இருக்கிற உனக்கு ஏன் இது தெரியாம போச்சு?
0: சார், 3வது மனுஷனா இருந்து பார்த்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். ஆனா தனக்குன்னு ஒரு பாதிப்பு கஷ்டம் வரும்போது தான் என்னை போல உங்களோட நிலைமை புரியும்.
1: அப்படியா? இவ்வளவு ஏன்? சாயங்காலம் என் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன் கேள்.
0: சொல்லுங்க சார், என்ன நடந்துச்சு?
1: எனக்கு ஒரு தங்க இருக்கா, பேரு சாந்தி. ஆண்டவன் அவளுக்கு அழகை கொடுத்துருக்கான், ஆனா லேசா கால் ஊனம். அதனாலேயே கல்யாணம் நடக்காம நாள் ஓடிக்கிட்டே இருக்கு.
0: அட பாவமே.
1: இன்னைக்கு ஒரு வரன் வந்துச்சு, 2வது தாரமா கேட்டு. மாப்பிள்ளைக்கு வயசு 45.
0: ரொம்ப கொடுமையா இல்ல இருக்கு?
1: இந்த வரன் எனக்கு பிடிக்கல. ஆனா எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா?
0: அவங்க என்ன சொன்னாங்க?
1: இந்த இடத்தையே முடிச்சிருவோம், இல்லாட்டி தனக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற கவலையை மனசுல வளர்த்துக்கிட்டு தற்கொலை அது இதுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா என்ன செய்யறதுன்னு சொன்னாங்க.
0: அதனால என்ன முடிவு பண்ணீங்க?
1: அப்போ என் தங்கச்சி குறுக்க வந்து, எனக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற வருத்தம் சுத்தமா எனக்கு கிடையாது, கடமை அது இதுன்னு யாருக்காவது கட்டி கொடுத்து என் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. நான் படிச்சிருக்கேன், ஏதாவது ஒரு வேலையை பார்த்து என் வாழ்நாளை ஓட்டிக்குவேன்னு சொன்னான். ஒரு பொண்ணுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை கூட உனக்கு ஏன் இல்லாம போச்சு?
0: சார், யாருக்கும் அறிவுரை சொல்றதோ இல்ல பரிவு காட்டி பேசுறதோ ரொம்ப சுலபம், ஆனா பரிகாரம் தான் செய்ய முடியாது.
1: இங்க பாரு ரவி, என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு உதவி செய்யறேன், நீ கவலைப்படாத.
0: ஏன் சார்?
1: என்னப்பா ரவி?
0: உங்க தங்கிக்கு ஏதோ நகை போட்டு செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போறீங்க இல்லையா?
1: ஆமா.
0: நீங்க தப்பா நினைக்கலன்னா
1: சொல்லுப்பா.
0: அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க, ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சு பிழைக்க ஒரு வழி தேடிக்கிறேன். உங்க தங்கைய நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லபடியா காப்பாத்துற. இதை செய்ய உங்களால முடியுமா சார்?
1: ரவி, ரவி, நீ என்னப்பா சொல்ற? என்ன சொல்ற
0: சொல்லுங்க சார், இதை உங்களால செய்ய முடியுமா?
1: ரவி, நிச்சயமா செய்யறேன்பா, நிச்சயமா செய்வேன்.
0: ரொம்ப நன்றி சார், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயமா நான் உழைச்சி நல்லா முன்னுக்கு வருவேன். உன் தங்கையும் சந்தோஷமா வச்சு நான் குடும்பம் நடத்துவேன் சார்.
1: ரவி, ரவி, ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப நல்லது. என்னோட மனசுல இருந்த பாரம் குறைஞ்சிருச்சுப்பா, குறைஞ்சிருச்சு. மகமா, எனக்கு உனக்கும் ஒரு நல்ல வழியை காட்டிட்டாப்பா,
0: அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லையே.
2: நேயர்கள், இதுவரை ஊனமில்லா உள்ளங்கள் நாடகம் கேட்டீர்கள்.

0: எழுதியவர் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்கள். நடிப்பு சீர்காழி சி பர்னபாஸ், எஸ் குல்முகமது, கே தியாகராஜன், எம் வெற்றிவேல், ஏ எலிசபெத் ராணி, ஜி ஜெயந்தி ஆகியோர்.
1: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
2: மனதை தேடி நாடகம். எழுதியவர் எஸ் சேத்துராமன் அவர்கள்.
3: என்னங்க விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு, மைத்திலி இன்னும் தூங்குறா பாருங்க.
4: ஏன் இப்படி கத்துற? எனக்கிட்ட காது கேக்காதா?
3: காதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, கண்ணுலதான் கோளாறு. மணி 8 போகுது, உங்க மக இன்னும் படுக்கைய விட்டு எழுந்திருக்கல.
4: அட உனக்கேன் பொறாம, வேணும்னா நீயும் போய் படுத்துக்க.
3: நல்லா இருக்கு உங்க பதிலு. பொம்பளை பிள்ளையா லட்சணமா? காலையில எழுந்தோமா, குளிச்சோமா, சாமியை கும்பிட்டுட்டு வீட்டு வேலையை பார்த்தோமான்னு இல்லாம.
4: நிறுத்து நிறுத்து, என் பொண்ணு என்ன மாதிரி படங்காலம் நினைச்ச? அவ மாடன்கள்.
3: மாடன்கள்னா விடிஞ்சது தெரியாம தூங்குறது தானா?
4: பார்வதி, நேத்து மைத்திலி படுக்கிறப்ப லேட் ஆயிருக்கும்.
3: ஏன் லேட் ஆச்சு? விடிய விடிய அந்த டிவி இந்த டிவின்னு பாக்குறது. அதான்
4: டிவி எதுக்கு இருக்கு வீட்டுல? பாக்குறதுக்கு தானே, உனக்கு தான் எதுலயும் ரசனையே இல்ல.
3: விடிய விடிய டிவி பாக்குறவங்க தான் ரசனை உள்ளவங்களா? செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் ரசனை இருக்கணுங்க.
4: பார்வதி, நீ வெறும் எஸ்எஸ்எல்சி தான், என் மக மைத்திரி பிஇ கிராஜுவேட். ஞாபகத்தில் வச்சுக்க, உனக்கு சமைக்கிறதுல தான் டேஸ்ட். ஏன்னா உனக்கு அதை விட்டா எதுவும் தெரியாத.
3: நாளைக்கு உங்க மகளும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகணும், அங்க மாமனார் மாமியார் புருஷன் எல்லாருக்கும் சமைச்சு போடணும், நல்ல பெயர் வாங்கணும்.
4: ஏன் புண்ணா சமைச்சு போடவா? நல்ல கூத்து. அவ உன்ன மாதிரி 10 வசதி இல்ல, மாடர்ன் கேர்ள், ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள்.
3: என்னமோ தெரியல, நீங்களும் உங்க மகளும் நடந்துக்கிறது ஒன்னும் பிடிக்கல, இது எதுல கொண்டு போய் விடுமோ?
4: பார்வதி, உங்ககிட்ட பேசி பேசி அழுத்து போச்சு எனக்கு, நீ இன்னும் மாறவே இல்லை. நீ உன் காலத்திலேயே இரு, அந்த மாயையிலிருந்து நீ இன்னும் மீளவே இல்லை.
3: மாயை எங்கிட்ட இல்லைங்க, நீங்களும் மைதிலியும் தான் மாடர்ன் பங்களா கார்னு மோகத்தில் இருக்கீங்க.
4: ஆளை விடு பார்வதி, கல்யாண விஷயத்தில் நீ தலையிடாத. கல்யாணத்தப்ப பொண்ணுக்கு அம்மாவா நீ இருந்தா போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.

0: மாமி, மாமி, எங்க இருக்கீங்க நீங்க?
1: மைத்திலி, நான் இங்க பின்னால இருக்கேன்.
0: மாமி, என்னது துணியெல்லாம் நீங்களே துவைச்சிட்டு வாஷிங் மிஷின் எதுக்கு இருக்கு?
2: அம்மா தாயே, அது உனக்கு தான். என் கையால துவைச்சு ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாம உங்க அப்பா ட்ரெஸ் பண்றத பாக்குறதுலதான் எனக்கு திருப்தி.
0: ஐயோ அம்மா, நீ திருந்தவே மாட்டியா?
2: திருந்த வேண்டியவன் நான் இல்ல, நீ தான்.
0: சுத்த போர்மா உன்னோட, கொஞ்சம் விட்டா போதுமே, ஆரம்பிச்சிடுவ. ஆள விடு.
2: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கோவிலுக்கு போனோம், ஞாபகம் இருக்கட்டும்.
0: அது வேறையா? அம்மா, எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருக்கு.
2: எந்த கிளாஸ் இருந்தாலும் அப்படியே ஒதுக்கி வச்சிடு, கண்டிப்பா கோவிலுக்கு போறோம்.
0: என்னமா அது புதுசா இருக்கு, வாரம் வாரம் கோயிலுக்கு கூப்பிடுற?
2: எல்லாம் விஷயமா தான். கோவிலுக்கு போறது சாமி கும்பிட மட்டும் இல்ல, நாலு பேரோட அறிமுகமும் கிடைக்கத்தான்.
0: எனக்கு ஒண்ணு புரியல மம்மி, என்ன மம்மி இது?
3: அவ என்ன சொல்றது, நானே சொல்றேன். இது மம்மி காலத்து பழக்கமா? உங்க மம்மி இன்னும் மாறவே இல்ல.
0: மம்மி, நான் இனிமே கோவிலுக்குலாம் வரல.
2: கோவிலுக்கு வரதுல மட்டும் மட்டம் போடாத, கண்டிப்பா வந்துதான் ஆகணும்.
0: ஓகே, ஆனா இந்த பட்டு சேலை கட்டி, எண்ணெய் தேச்சி, மஞ்ச பூசி, தலைவாரி, பூ வச்சு இதெல்லாம் வேண்டாமா?
2: அப்படின்னா நீ கோவிலுக்கே வர வேண்டாம். ஒழுங்கா லட்சணமா எனக்கு மகளா என் கூட வருதுன்னா வா, இல்ல வேண்டாம்.
3: வைத்திலே, பாவாண்டா உன்னோட மம்மி, பிகு பண்ணாதடா, உன்னோட மம்மி அழுதுடுவா. இந்த ஒரு வேலையை மட்டும் மம்மிக்காக செஞ்சிடுமா?
0: ஓகே டா, உங்களுக்காக டபுள் ஓகே.
4: சார், சார், வீட்டுல யாரும் இல்லைங்களா?
3: யாராவது? அட புரோக்கரா, வாங்க வாங்க உள்ள வாங்க.
4: வந்துட்டே வந்துட்டே. புரோக்கர் பொன்னம்பலம்னு சொல்லுங்க சார். வீட்டுல அம்மா இருக்காங்களா? பாப்பா இருக்குதுங்களா?

0: என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, ஏது விசேஷமா?
1: ஆமா, புளியங்கொம்பால பிடிச்சிட்டு வந்திருக்கேன்.
0: புளியங்கொம்பா என் பொண்ணுக்கு பிடிக்கணுமே.
1: அட நீங்க வேறங்க.
0: பார்வதி, பார்வதி.
2: என்னங்க, இத வந்துட்டேன். யாரு புரோக்கருங்களா?
1: புரோக்கர் பொன்னம்பலம்னு சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணுக்குன்னு சூப்பர் வரன் கொண்டாந்துருக்கேம்மா.
0: பார்வதி, போய் மைத்திலிய கூட்டிட்டு வா.
1: அப்படியே ரெண்டு கப் காபி கொண்டாந்துருங்கம்மா.
2: மைத்திலி, மைத்திலி.
0: புரோக்கர்,
1: புரோக்கர் பொன்னம்பலம்னு சொல்லுங்க சார்.
0: சரியா போச்சியா உன்னோட? சரி, புரோக்கர் பொன்னம்பலம் என் பொண்ணு டேஸ்டுக்கேத்த வரேன் தானே.
1: பொன்னம்பலம் ஒரு பார்ட்டியை கூட்டியாந்தா அவ்வளவுதான், அது முடிஞ்ச மாதிரி தான். கவலைய விடுங்க, இந்த பாப்பாவே வந்துருச்சு, உட்காருமா.
0: மாப்பிள்ளை என்ன பண்றாரு?
1: எங்க இருக்காருன்னு கேளுங்க. போதல்ல
0: வெளியூரா?
1: வெளிநாட்டுல இருக்காருங்க. அமெரிக்காவில பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பாக்குறாரு.
2: சொந்த ஊர் நம்மூர் தானங்களா?
1: மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அமெரிக்காலே செட்டில் ஆயிட்டாங்க. மாப்பிள்ள பிறந்ததே அமெரிக்கால தான்.
2: பூர்வீகம் எதுன்னு தெரிஞ்சா?
1: பூர்வீகம் நம்ம காரக்குடிதாம்மா. மாப்பிள்ளையோட தாத்தா பாட்டி சொந்த பந்தம் எல்லாம் இங்க காரக்குடியில தாம்மா.
0: கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா?
1: ஒரே ஒரு தங்கச்சி இருக்கு, அதுவும் அமெரிக்காலேயே இருக்குமா.
0: நல்ல வசதியோட தானே?
1: வசதியா? நாலு கார் இருக்கு. மாப்பிள்ளைக்கு மட்டும் மாசம் $7,000 சம்பளம். எப்படியும் நம்ம மதிப்புல 3 லட்சம் தேரும். மாப்பிள்ளைய பாக்கலையே இன்னும். பாத்துட்டா சூப்பரோ சூப்பர்னு பாப்பா. இந்தாங்க பாருங்க, மாப்பிள்ளையோட போட்டோ ஆல்பமே இருக்கு.
0: சரி, அதான் இங்க குடியா. இது யாரு?
1: இது மாப்பிள்ளையோட அப்பா.
0: சரி,
1: இது அம்மா, இது தங்கச்சி. இந்த இந்த படம் இருக்கு பாருங்க, இதுதான் அவங்களோட பங்களா. அம்மா நீங்களும் பாருங்கம்மா.
0: மாப்பிள்ள யாரு?
1: உடனே காட்டிடுவோம்மா மாப்பிளைய. அடுத்த பக்கத்தை திருப்புங்க. இப்ப பாருங்க மாப்பிளையோட ஃபுல் சைஸ் போட்டோ.
0: என்னம்மா மைத்திலி, மாப்பிளைய பிடிச்சிருக்கா?
3: போங்கடா, எனக்கு
1: பாப்பா தான் வெக்கப்படுதே. புரியலையா? விட்டுடுங்க, பாப்பாவுக்கு டபுள் ஓகே.
2: வசதியுள்ள இடமா தெரியுது, அதுவும் அமெரிக்காங்கிறீங்க. ஒரே பொண்ணை நாங்க வச்சிருக்கோம், ரொம்ப தூரமேன்னுதான்.
1: அடே நீங்க ஒண்ணுமா, டெய்லி போன்ல உங்க பொண்ணோட பேச போறீங்க, அதுக்கு மேல போட்டோ வீடியோன்னு தபால்ல வந்துகிட்டே இருக்க போகுது. அதுக்கு மேல நீங்க அமெரிக்காக்கு ட்ரிப் அடிக்க வேண்டியதானே.
3: என்ன மம்மி, நானும் வேலைக்கு ட்ரை பண்ணுவேன். 5 இயர்ஸ்ல நல்லா சம்பாரிச்சுட்டு அப்புறம் இங்க வந்து காரு பங்களான்னு செட்டில் ஆயிடுறேன் மம்மி.
1: புத்திசாலி பொண்ணு.
2: நம்ம கிட்ட இருந்த அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்.
1: அங்கதான் நீங்க ஏமாற போறீங்க. அவங்க ஒரு நயா பைசா கூட வேணாம்ட்டாங்க, பொண்ணு மட்டும் போதுங்கிறாங்க.
2: எப்படி, முன்ன பின்ன தெரியாதவங்க திடீர்னு பொண்ணு மட்டும் போதும்னா?
0: பொண்ணை கூட பார்க்காம எப்படி முடிவு சொல்றாங்க?
1: பொண்ணை கூட பார்க்கலன்னு யாரு சொன்னா? இல்ல யாரு சொன்னாங்கன்னு
0: என்ன சொல்றீங்க? எங்க பொண்ணோட போட்டோவை அவங்க பார்த்தாங்களா?
1: போட்டோ எதுக்கு போட்டோன்னு, நேரிலேயே பார்த்துட்டாங்க. மாப்பிள்ளைக்கு பெண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு.
2: என்ன புதிர் போடுறீங்க, புரியும்படியா சொல்லுங்க.
1: அம்மா, போன வெள்ளிக்கிழமை பாப்பாவோட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்களா?
2: ஆமா.
1: அமெரிக்காவிலிருந்து பாட்டி வீட்டுக்கு காரக்குடி வந்த மாப்பிள்ள மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்க வந்தாரு. அம்மனை தரிசிச்ச கையோட யதார்த்தமா பாப்பாவையும் கோயில வச்சு பார்த்தாரா, அவருக்கு பிடிச்சு போச்சு.
0: சரி, நீங்க எப்படி இதுல உள்ள வந்தீங்க?
1: அதுதான் புரோக்கர் பொன்மம்பலம். பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சு போக பாட்டி வெதுவா விசாரிக்க யதார்த்தமா நம்ம ஆத்துக்காரி அந்த பக்கம் போக இப்போ புரியுதா?
0: புரியுதுயா, நல்லா புரியுது.
1: பையனை எப்போ கூட்டிட்டு வர?
0: எப்ப வேணுனாலும் கூட்டிட்டு வாங்க.
1: நாளைக்கு 4 மணிக்கெல்லாம் வந்துடுறேன், தயாரா இருங்க. அப்போ எனக்கு விடை தருவீங்களா?
2: போயிட்டு வாங்க.
1: அப்போ எனக்கு உத்தரவு தருவீங்களா?
0: பார்வதி, ஒரு 100 ரூபா கொடு, அப்பதான் அவர் புறப்படுவாரு.
1: மாப்பிள்ளை வந்துட்டார், மாப்பிள்ளை வந்துட்டார். சரியா மணி 4. அமெரிக்கா மாப்பிள்ளையா? சும்மா வாங்க
0: வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க.
2: வாங்க தம்பி.
4: வணக்கம்மா, என் பேர் பிரேம்.
0: நேரா காரக்குடியில இருந்தா வரீங்க?
4: எஸ், 3 மணிக்கே வந்துட்டேன். தென் என்னோட ஃப்ரெண்ட்

0: வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வர்றேன்.
1: அம்மா சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்.
0: வெரி நைஸ் ஹவுஸ், சின்னதா அழகா இருக்கு.
1: பாப்பாவும் ரொம்ப நைஸ் தான். இதோ பாப்பாவும் வந்துருச்சு, நல்லா பாத்துக்கங்க.
2: ஹாய் பிரேம்.
0: வணக்கம்.
1: ஏதாவது ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசிக்கட்டும், நாம கொஞ்ச நேரம் அவங்கள தனியா விட்டுடுவோமே.
3: ஓகே வாங்க.
0: முதன் முதலா உங்களை போன வாரம் வெள்ளிக்கிழமை கோவில்ல பார்த்தேன்.
2: ஓ, அன்னைக்கு மம்மியோட கட்டாயத்துலதான் மஞ்சள் பூசி தலைய தலைய சேலை கட்டி ரொம்ப சிம்பிளா அசிங்கமா இருந்தனே.
0: ஏன், சேலை பிடிக்காதா?
2: எனக்கு பிடிக்காதுப்பா, வெரி அன்இசி. இப்ப பாருங்க மிடி, ரொம்ப ஈஸி அண்ட் மாடர்ன். தலையில வேற எண்ணெய் தேய்ச்சி படிய சீவி பூ வச்சு, ஐயோ அசிங்கம்.
0: உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா?
2: பிரேம், உங்க வீட்ல நாலு கார் இருக்காமே, உங்க வீட்டையும் போட்டோல பார்த்தேன், சூப்பர். எனக்கு அங்க வேலை கிடைக்குமா பிரேம்?
0: வேலையா, எதுக்கு?
2: சம்பாதிக்கணும், ஜாலியா இருக்கணும் பிரேம், லைஃப்னா என்ஜாய் பண்ணணும். நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா வீடு மாதிரி நம்மளும் வாங்க வேண்டாமா?
0: ஏன், இப்போ அது நம்ம வீடு தானே.
2: நோ நோ நோ, நான் ஃப்ரீயா இருக்கணும். அங்கிள் ஆன்ட்டி அவங்களோட கண்காணிப்பு இதெல்லாம் இந்தியாவில தான்.
0: என்ன பத்தி எல்லாம் தெரியுமா? என்ன பிடிச்சிருக்கா?
2: அதான் புரோக்கர் சொன்னாரே, கார் பங்களா உங்க சம்பளம் எல்லாமே.
0: தேங்க்ஸ் மைதிலி, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நம்ம மேரேஜ கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிஞ்ச அப்புறம் வச்சுக்கலாமே. அப்பதான்.
0: ஐ அம் சாரி மைதிலி, நம்ம மேரேஜ்னு சொல்லாதீங்க.
2: என்ன சொல்றீங்க பிரேம்?
0: அமெரிக்காவில நிறைய பொண்ணுங்க உண்டு, அங்கேயே மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா நான் இங்க வந்தது நம்ம பண்பாட்டை விரும்பி, அதுல ஒன்றி போன ஒரு பொண்ணை தேடிதான் வந்தேன்.
2: அப்போ என்ன பிடிச்சதா சொன்னது?
0: உண்மைதான், பட்டு சேலையில மஞ்சள் பூசின முகத்தோட படிய சீவின கூந்தலோட தலை நிறைய மல்லிகைப்பூவோட அம்மாவோட குனிஞ்ச தலை நிமிராம கோவிலுக்கு வந்த மைதிலியை தான் பிடிச்சது.
2: இன்னும் பத்தாம் பசுலியா புடவை கட்டி அசிங்கமா தலைய படிய சீவி, இதுதான் பிடிச்சிருக்கா பிரேம்?
0: குனிஞ்ச தலை நிமிராம நீ வந்தது வெக்கத்துல நான் நினைச்சேன், ஆனா நீ அசிங்கம்னு நினைச்சிருக்க. என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், என்னை தவிர எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னு சொன்ன. எங்ககிட்ட பணம் நிறைய இருக்கு மைதிலி, அன்பான மருமக தான் எங்க அப்பா அம்மாவுக்கு தேவை, என் தங்கைக்கு பாசம் காட்ட ஒரு நல்ல அண்ணி தேவை, எனக்கு என்ன விரும்புற மனைவி தேவை.
2: எனக்கு என்ன சொல்றதுனே புரியல பிரேம்.
0: உன்னுடைய எண்ணங்கள் வேற, என் எதிர்பார்ப்பு வேற, உன் பாதையே வேற. நாம இப்படியே சந்தோஷமா பிரிஞ்சிடலாம்
2: பிரேம்.
0: ஐ அம் சாரி மைதிலி.
4: என்னம்மா, என்ன ஆச்சு?
2: அம்மா இனிமே வெள்ளிக்கிழமை உங்களோட கோயிலுக்கு வரேம்மா.
3: என்னம்மா உளர்ற?
2: ஆமாப்பா, அம்மா மாதிரி சிம்பிளா அடக்கமான பெண்ணை தேடி அவர் வந்திருக்காரு. ஆனா நான் தான் மாடர்ன் கேர்ளா வாழ ஆசைப்பட்டேனே, அதான்
3: என்ன
2: தேடி விரும்பி வந்த மாப்பிள்ளைய நான் உதாசீனப்படுத்தினேன். என்னோட திமிருக்கு நல்லா அடி கிடைச்சிருச்சுப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிரேம் சொன்னது கூட எனக்கு வருத்தம் இல்லப்பா. நான் தான் என்ன சுத்தி ஒரு வேலையை கட்டிக்கிட்டு ஒரு மாயில வந்துட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிடுமா?
4: உன் திமிருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், உலகத்துல பணம் பெருசு இல்ல மனசுதான் பெருசுன்னு இனிமேலாவது புரிஞ்சுக்கோ.
0: அத்த பாவம் மைத்திலிய விட்டுடுங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு.
2: பிரேம் நீங்களா?
3: மாப்ள என்ன நடக்குது இங்க?
0: இன்னைக்கு காலையிலயே நான் மதுரை வந்துட்டேன். பொன்னம்பலம் மூலமா அத்த என்ன வந்து பார்த்தாங்க, விவரம் சொன்னாங்க, அவங்க சொன்னபடி நடந்துகிட்டேன்.
4: நான் சொன்னதுனால மட்டும் இல்லைங்க, மாப்பிளையும் உண்மையிலேயே அடக்கமான நல்ல மனைவியா எதிர்பார்த்துதான் வந்திருந்தாரு. மைத்திலிக்கு நல்ல புத்தி, தானா வரணும்னு தான் இப்படி ஒரு நாடகம் ஆடினோம்.
3: அப்படியா?
0: எப்படியோ எனக்கு பிடிச்ச புது மைதிலி கிடைச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம்.
5: மனதை தேடி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ் சேதுராமன் அவர்கள். நடிப்பு ஜி கல்யாணசுந்தரம், ரேவதி முத்துசுவாமி, டி கலைவாணி, ஜே சந்திரசேகரன், டி நாராயணன் ஆகியோர்.

மணிக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சி காத்திருக்கேன். இன்னைக்கு வனக்குளங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி விளையாட நேயர்கள் வரலாம். 246 101 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல குறுக்கெழுத்து போட்டி விளையாட தயாராருங்க நேயர்களே. 4 மணி வரைக்கும்

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். ரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானில் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கவுள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்கவுள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்லவுள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசரகால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா

கேட்டுக் கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம்

0: ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர், அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில், டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும், ஆம் மற்றும் மஸ்ஹத் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர்லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டுவருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000 மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000 மேற்பட்டோர் இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்ட்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல்

0: மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. கேட்கலாம் இனி
2: 102.1 இலினி 1, 2, 3 பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.
3: Oh, my God.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இனோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120 மேற்பட்ட ஸ்டார்ட் அப்கள், உலகளாவிய முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் பங்கேற்க உள்ளனர். மத்திய அரசின் நலத்திட்டங்களால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஆரோக்கிய இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவு விலையில் சுகாதார சேவைகள் கிடைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ், தமிழ் செல்வன் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 79 பயனாளிகளுக்கு 1 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவி வழங்கிய அமைச்சர் 234 பேருக்கு குடும்ப அட்டைகளையும் வழங்கினார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் ஓராண்டு முதுநிலை இதழியல் பட்டயப்படிப்பில் சேர்வதற்கு வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை கட்டணமின்றி பெறுவதற்கு சின்ன காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடத்தை அணுகலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். கோவை சென்னை சென்ட்ரல் இடையேயான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது கடந்த மாதம் 28ஆம் தேதி கல் வீசப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட 8 சிறார்களை சேலம் ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கு பின்னர் பெற்றோர் பொறுப்பில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ரயில் தடங்களுக்கு அருகில் வசிப்பவர்கள் மற்றும் விளையாடுபவர்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபட வேண்டாம் என சேலம் ரயில்வே கோட்டம் எச்சரித்துள்ளது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

ஆண்டுகள் பல கடந்தாலும் வைரத்தின் பிரகாசம் மங்குவதில்லை. காலங்கள் பல கடந்தாலும் காவிய கானங்களின் மதிப்பு குறைவதில்லை. இது நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய் மதுரகீதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கீரனூர் முகமது ஷஃபிக், ஜுவானா மரியம், முகமது சாலிக், முகமது நல், முகமது சல்மான் இவர்களது விருப்ப பாடலாய் கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கடிதத்தை பத்தி சொல்லியே ஆகணும். ரொம்ப அழகா பல வண்ணங்களான மையில் வந்து எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பரீட்சைக்கு தான் வந்து அதிக மார்க் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கடிதங்கள் எழுதுவோம். நம்முடைய நேயர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வானொலிக்க அன்போடு கடிதங்கள் எழுதும்போது ரொம்ப அழகாகவும் எழுதுறாங்க. கேட்கலாம் அவங்களுடைய விருப்ப பாடல்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஒரு மணியை 7 நிமிடத்திற்கு கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களாயது மதுரை கீதம். மதுரை கைத்தறி நகரன் குமரன் காலனி, மோதிலால், நந்தினி, பிரணீதா, மான்சி, மாலதி, தங்கமாயன் இவர்களது விருப்பமாய் பாடல் கேட்டிருக்காங்க. பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து அவங்களுடைய இந்த அஞ்சல் அட்டையில் எழுதியிருக்க கடிதம் பார்த்தீங்க அப்படின்னா, தொடக்கும் போதே அந்த தேதியையும் எழுதி குறிப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. எந்த தேதியில் அந்த கடிதம் எழுதுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த முறையாக எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அவங்களோட விருப்ப பாடல் கேட்கலாம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

கோயம்புத்தூர் கவுண்டமாலயத்திலிருந்து மதுரை கீதம் நிகழ்ச்சிக்காக கடிதம் அனுப்பியிருக்காங்க மதுசூதனன். இந்த கடிதத்துல பாத்தீங்கன்னா பாடல பாடியவர் யார் அப்படின்றது எம் எஸ் ராஜேஸ்வரி பாலசரஸ்வதினு அவங்களுடைய பேரையும் சேர்த்து எழுதி அனுப்பியிருக்காங்க. இவங்க மகாதேவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, இதோ கேட்கலாம்.

செவி வழி நுழைந்து சிந்தை மயக்கும் கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுர கீதம். அடுத்த கடிதம் பட்டீஸ்வரம் சுவாமிநாதன், சாந்தி, அவினயா, விஷ்ணு, அனு, நிலாசினிக்கிட்டேருந்து வந்திருக்கு. இந்த கடிதத்துடைய நேர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எழுத்து தொடங்குச்சுன்னா அடுத்தடுத்த வரிசை அந்த எழுத்துலேருந்து தான் தொடங்கணும். கண்ணா பின்னான வரிசையில் எழுதக்கூடாது அப்படின்னு சின்ன வயசில் நம்ம எழுதும்போது சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த கடிதம் அவங்க எழுதியிருக்காங்க. முதல்ல எங்கே தொடங்கியிருக்காங்களோ அதே போல் முடிவில் இருக்கிற வரியும் அதே ஒரு நேர்கோட்டில் ரொம்ப நேர்த்தியாக இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. TM சௌந்தரராஜன், P சுசிலாவின் குரல்களில் இந்த பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை

0: இன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும்போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
3: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.
8: உங்கள் இல்லங்களில் நிறைந்து உள்ளங்களில் உறைந்து காதோரம் கவி பாடி கொண்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை FM ரெயின்போ 102.1 மதுர கீதம். அடுத்த கடிதம் அனுப்பியிருக்கவங்க இளையான்குடியிலிருந்து இக்பால், சித்தி கஜிதா, அப்துல் மசீஜ், ரிஃபாயா, முகமது அசன், நுருல் ஃபாத்திமா. கடிதத்தில் தொடக்கமா வணக்கம் மதுரகீதம் பகுதி அப்படின்னு ரொம்ப அழகா எழுதி இந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பமா வானம்பாடி திரைப்படத்திலிருந்து பாடல் இதுவும்.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: திருச்சி சாரதாசில்.

மதுரைக்கிடம் நிகழ்ச்சியில அடுத்த கடிதம் அனுப்பியிருக்கோங்க யார் அப்படின்னா, மணப்பாறை காமராஜ் நகர்லேருந்து வீரமணி, கமலா தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, மனவை, சந்திரசேகர். மதுரைக்கிடம் நிகழ்ச்சியில கீழ்குறிப்பிட்டுள்ள பாடலை ஒளிபரப்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. தேவதை திரைப்படத்திலிருந்து கலீர் கலீர் அந்த பாடல் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. எஸ், ஜானகி குரலில் பாடல் இதுவும்

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: பிஜி நாயுடு ஸ்வீட் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்
2: பண்ணைப்பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ஈஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சொல் என்னும் ஏற்கொண்டு இசை என்னும் நிலத்தை பக்குவப்படுத்தி விளைந்த பாடல்களை பண்போடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது மதுரகீதம் நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1. திருச்சி லால்குடி திண்ணியம் வசந்தா அவங்க விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்திலிருந்து படம் பாடல் அப்படின்னு ரொம்ப அழகா எழுதி இந்த கடிதத்தை நிறைவு செஞ்சிருக்காங்க. அவங்கள விருப்ப பாடலா கேட்கலாம் பி. சுசிலாவின் குரலில்.

கேட்டரசித்தோம் மதுரகீதம் நிகழ்ச்சி நேர்களின் கடித வரி விருப்ப கானங்களோடு. நேர்களே, மதுரகீதம் நிகழ்ச்சிக்கு நிறைய நேர்கள் கடிதம் அனுப்புறீங்க. உங்களுடைய எல்லா விருப்ப பாடல்களையும் கொடுக்கணும் அப்படிங்கறது தான் எங்களுடைய விருப்பமா இருக்கு. ஆனா என்ன ஒரு சின்ன தடங்கல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1970 வெளிவந்த திரைப்படங்கள்ல இருக்கிற பாடல்களை மட்டுமே தான் நாம மதுரகீதம் நிகழ்ச்சியில ஒளிபரப்ப இயலும். ஆனா நிறைய நேயர்கள் பாத்தீங்கன்னா 1980, 1990, 2000, 2010 வரைக்கும் உள்ள பாடல்களை கூட மதுரகீதம் நிகழ்ச்சிக்காக விருப்ப பாடலா எழுதி அனுப்புறீங்க. உங்களுடைய கடிதங்களை கையில எடுத்துட்டு நாங்க பாடல் கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஆனா கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து தடுத்துருது. அதனால நீங்க எழுதக்கூடிய கடிதத்துல நிச்சயமா 1970 வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து மட்டும் பாடல்களை எழுதி மதுரகீதம் நிகழ்ச்சிக்கு ஒளிபரப்புங்க. அப்பதான் நீங்க எழுதுற கடிதத்தை நிச்சயமா எங்களால வாசிக்க முடியும். அந்த பாடல்களை மதுரகீதம் பகுதியில உங்களுக்காக கொடுக்க முடியும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு

0: திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120க்கும் மேற்பட்ட இந்திய ஸ்டார்ட் அப்கள், உலகளாவிய முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் முன்னேற்றம், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து திரு இமானுவேல் மேக்ரனுடன் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தொடர்ந்து திரு நரேந்திரமோடி 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா செல்கிறார். பின்னர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மீண்டும் பிரான்ஸ் திரும்ப உள்ளார். இதனிடையே G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நாட்டில் தரமான சுகாதார சேவைகள் அனைவரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நலிந்த பிரிவினருக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கும் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதில் நாடு பெருமிதம் கொள்வதாக கூறினார். முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்டென்ட் உள்ளிட்டவை மலிவு விலையில் கிடைப்பதன் மூலம் ஏழை எளியோர் பயன்பெற்று வருவதாக கூறிய பிரதமர், கூடுதல் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் இடங்கள் உருவாக்கப்பட்டதன் வாயிலாக மருத்துவ கல்வி மாணாக்கருக்கு எளிதில் கிடைப்பதாக சுட்டிக்காட்டினார். நாட்டின் சுகாதாரத்துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஆரோக்கியமான குடிமக்களே வலுவான தேசத்தின் மிகப்பெரிய பலம் என்று கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத், இ சஞ்சீவினி, யூவின் உள்ளிட்ட டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார வசதிகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், நாடு முழுவதும் எய்ம்ஸ் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 23 அதிகரித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் நலத்திட்டங்களால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஆரோக்கிய இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவு விலையில் சுகாதார சேவைகள் கிடைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வசதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டம் தற்போது மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மலிவு விலை மருந்தகங்கள் வாயிலாக மக்களின் மருத்துவ செலவுகள் குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், இ சஞ்சீவினி டிஜிட்டல் சுகாதார தளங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருவதாக எடுத்துரைத்தார். தூய்மை இந்தியா இயக்கம் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை ஊக்குவித்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், இத்தகைய முன்னெடுப்புகள் வாயிலாக அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உலக அளவில் சுகாதார முன்னெடுப்புகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், மருத்துவ அவசர நிலை ஒருபோதும் நிதி நெருக்கடியாக மாறிவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ளார். உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்ட செய்தியில், மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி மக்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்வதே இந்நாளின் நோக்கம் என்றார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்ட செய்தியில், தானமாக பெறப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தேவைப்படுவோருக்கு புதிய வாழ்வளிக்கும் என்று கூறியுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். இதன் அடிப்படையில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருச்சி கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் எழில்வாணன் தெரிவிக்கிறார்.
1: பலருக்கு இன்னும் இரத்த தானம் செய்தால் உடல் பலவீனமாகிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. உண்மையில் அந்த பயம் தேவையற்றது. இரத்த தானத்தின் போது வழங்கப்படும் இரத்தத்தை நமது உடல் இயற்கையாகவே மீண்டும் உருவாக்கி கொள்கிறது. சில மணி நேரங்களிலே இரத்தத்தின் திரவ பகுதி மீள தொடங்குகிறது. சில வாரங்களில் இரத்த அணுக்கள் மீண்டும் இயல்பாக அளவுக்கு வந்துவிடுகின்றன. மருத்துவ விதிமுறைகளின்படி செய்யப்படும் இரத்த தானம் மிகவும் பாதுகாப்பானது.
0: தொழிலாளர் புள்ளி விவரங்கள் தொடர்பான உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு தலைவராக பொருளாதார நிபுணர் பேராசிரியர் அலாக் என் ஷர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திரு சர்மா மனிதவள மேம்பாட்டு நிறுவன இயக்குநராகவும்

0: இந்திய தொழிலாளர் பொருளாதார சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். தொழிலாளர் சந்தை குறியீடுகளை வலுப்படுத்துவது, தொடர் ஆய்வு மேற்கொள்வது, தொழிலாளர் சந்தையின் மாறிவரும் கட்டமைப்பை மதிப்பிடுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு மனநல ஆலோசனைகள், தன்னம்பிக்கை மற்றும் தன்முனை பயிற்சி வகுப்புகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான மாணாக்கரின் வீடுகளுக்கு சென்று சமூக மற்றும் பொருளாதார காரணிகளை ஆய்வு செய்ய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் 10.5 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளையும் அமைச்சர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழக அரசு தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது குறித்த புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆன்லைன் பத்திரப்பதிவுகள் 6 மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்த அமைச்சர், மாநிலத்தில் வணிக வரித்துறை சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். முன்னதாக ராசிபுரத்தில் 79 பயனாளிகளுக்கு 1.9 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கிய அமைச்சர், 234 பேருக்கு குடும்ப அட்டைகளையும் வழங்கினார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் 61 நாட்களுக்கு பின்னர் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தடைக்காலத்தினை பயன்படுத்தி மீன்பிடி துறைமுகத்தில் படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், இன்ஜின் பராமரிப்பு, வலைகளை பின்னுதல், சரி செய்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து படகுகள் தயார் நிலையில் உள்ளன. தற்போது மீன்பிடி உபகரணங்களை ஏற்றுதல், ஐஸ் கட்டிகளை சேமித்தல், எரிபொருள் நிரப்புதல் போன்ற இறுதிக்கட்ட பணிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் நாகை, காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வழக்கம் போல தங்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு செல்ல உள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தகுதியுடையோர் hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் மலேரியாவை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில், சீர்காழி, குத்தாலம், மயிலாடுதுறை ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நாளை மறுநாள் முதல் பருத்தி ஏலம் தொடங்கப்பட உள்ளதை அடுத்து பருத்தி விவசாயிகள் தங்களது பருத்தியை தரம் பிரித்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் விற்பனை செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வானாம்பாடி ஏரியில் தனியார் தொழிற்சாலைகள் ரசாயன கழிவு நீரை வெளியேற்றினாலோ விதிமீறலில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா எச்சரித்துள்ளார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் ஓராண்டு முதுநிலை இதழியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கு வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை கட்டணமின்றி பெறுவதற்கு சின்ன காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடத்தை அணுகலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் யுனிவேர்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: பால் வளத்தை அதிகப்படுத்தி விவசாயிகளோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுல கறவை மாடுகள் தாங்க மிக முக்கிய இடத்துல இருக்குது. கறவை மாடுகளுக்கு பொதுவா தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்துதான் நாம பராமரிக்கிறோம். ஆனா பால் காய்ச்சல் சில கறவை மாடுகளுக்கு கன்று ஈன்றதுக்கு அப்புறமா உண்டாகுது. இந்த பால் காய்ச்சல் நோய் வர என்ன காரணம், இது வராம தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா நாம என்னென்ன மேலாண்மை முறைகளை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத நம்மளோட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி லாவண்யா அவங்க.
1: இப்ப ஒரு சில மாடுகள்லாம் கண் இடும்போது கண்ணு ஈன்ற பிற்பாடு நிறைய உடல்நல குறைபாடுலாம் ஏற்படுது, அது ஏன் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
2: நம் நாடு வந்து விவசாய நாடு. இந்த விவசாய நாட்டில் வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் வந்து கால்நடை வளர்ப்புக்கும் உள்ளது. நம்ம நாட்டில் பெரும்பாலான விவசாயிகள் பார்த்தோம்னா சிறு குறு விவசாயிகளாக தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அதிகப்படியான எண்ணிக்கையில் மாடுகள் இல்லைனாலும் ஒரு 5-10 எண்ணிக்கையிலான மாடுகளை வச்சு தான் வளர்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரியான மாடுகள் வளர்க்கும் போது மிகவும் முக்கியமாக அவங்க பால் உற்பத்தியை நம்பி மாடுகளை வளர்க்கக்கூடிய நிலை இருக்குது. இந்த மாதிரி மாடுகள் வளர்க்கும் போது நம்ம பல்வேறு வயதுடைய மாடுகளை நம்ம வளர்க்குறோம். கன்றிலிருந்து காளை மாடுகளும் சரி, உழவுக்கு பயன்படும் காளை மாடுகள், கறவை மாடுகள், இல்லை வறட்சி நிலையில் இருக்கக்கூடிய மாடுகளையும் நம்ம வளர்க்குறோம். இதில் அதிகமாக எளிதில் நோய்வாய்ப்படக்கூடிய மாடுகள் வகை பார்த்தோம் அப்படின்னாவே அது கறவை மாடுகளாகவும் அண்மையில் கன்றுகின்ற மாடுகளாகவும் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்று போடக்கூடிய நிலையில் இருக்க மாடுகள் அல்லது அண்மையில் கன்று போட்ட மாடுகளில் வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அது இல்லாமல் அதனோட உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் இழப்பு, தாது உப்புகளோட இழப்பு காரணமாக நோய் எதிர்ப்பு திறனும் குறைந்து எளிதில் வந்து இந்த மாடுகள் நோய்வாய்ப்படுவதற்கான பாதிப்புகளுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு.
1: ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கன்று ஈனக்கூடிய ஈன்ற மாடுகள் வந்து இயல்பாகவே வந்து என்னன்னா நோய் தாக்குறதுக்கான அறிகுறிகள் அதிகமாக காணப்படுதுன்றீங்க. இந்த பால் காய்ச்சல்னு சொல்கிறாங்க, அது என்னம்மா பால் காய்ச்சல்னா என்ன அப்படிங்கிற விவரங்களை சொல்லுங்க.
2: பால் காய்ச்சல் அப்படிங்கிறது முக்கியமாக கறவை மாட்டுலேயும் எருமை மாடுகள்லையும் ஏற்படக்கூடிய ஒரு வளர்சிதை மாற்ற குறைபாட்டு நோய். இது வந்து ஒரு நோயே கிடையாது. நம்ம அதை பால் காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் இருக்குது. இது ஒரு நோய் கிருமியினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று கிடையாது. இது முக்கியமாக கால்சியம் என்ற சுண்ணாம்பு சத்து குறைபாடு ஏற்படுறதுனால தான் இந்த பால் காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த நோய் வந்து பார்த்தோம் அப்படின்னா கறவை மாடுகள் அதாவது அதிக அளவில் பால் கறக்கக்கூடிய கறவை மாடுகளை தான் பாதிக்குது.
1: அதிக அளவில் பால் கறக்கக்கூடிய மாடுகளை தான் பெரும்பாலும் தாக்குது அப்படின்றோம். அதனால தான் வந்து இதுக்கு பால் காய்ச்சல்னு வச்சோமா, இல்லை வேற என்ன காரணத்தினால இதுக்கு வந்து பால் காய்ச்சல்னு வச்சாங்க? இந்த
2: பால் காய்ச்சல் அப்படிங்கிற பேர் வந்து அதிக அளவு பால் கறக்கக்கூடிய மாடுகளை தான் பாதிக்குது. ஆனால் இந்த காய்ச்சல்ங்கிற சொல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தவறான புரிதல் தான். ஏன்னா இந்த கால்சியம் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட மாடுகளில் காய்ச்சல் இருக்காது. இதனோட முக்கியமான அறிகுறி வந்து காய்ச்சல் இருக்காது, இல்லை உடலுடைய வெப்பநிலை வந்து சராசரிக்கும் குறைவாக தான் இருக்குமே ஒழிய இந்த கால்சியம் குறைபாட்டில் காய்ச்சலே இருக்காது. இந்த பால் காய்ச்சல் அப்படின்னு நம்ம உபயோகிக்கப்படக்கூடிய சொல் வந்து நம்ம ஒரு தவறான புரிதலாக தான் இருந்து வருது.
1: இந்த பால் காய்ச்சல் நோய்ங்கிறது எந்தெந்த மாடுகளை அதிகமாக பாதிக்குமா?
2: பால் காய்ச்சல் அப்படிங்கிற கால்சியம் குறைபாடு அதிக பால் உற்பத்தி தரக்கூடிய மாடுகளை தான் பாதிக்கும். அதுவும் கலப்பின மாடுகள். நாட்டு மாட்டை காட்டிலும் இந்த ஜெர்சி இல்லை ஹோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன் வகையான கலப்பின மாடுகள் தான் அதிக பால் உற்பத்தி தரும். அந்த மாதிரியான மாடுகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுது. இது எந்த நேரத்தில் அறிகுறிகள் அதிகமாக தென்படும் அப்படின்னா அண்மையில் கன்று போட்ட மாடுகளில் முதல் 24-72 மணி நேரத்துக்குள்ளேயே அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிடும். சில அபூர்வமான கேசஸில் பார்த்தோம்னா 6 மணி நேரத்துக்குள்ளேயே அறிகுறிகள் வந்து தென்படும். எந்த வயதுள்ள மாடுகளை வந்து இந்த கால்சியம் குறைபாடு அதிகம் பாதிக்குது அப்படின்னா 5-10 வயதுள்ள மாடுகள், அதாவது 3 முறைக்கு மேலே கன்று போடக்கூடிய மாடுகள், வயதான மாடுகளில் கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படும் பால் காய்ச்சல்

0: அப்படிங்கிற குறைபாடு வந்து அதிக அளவில் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: ஏன் அந்த மாடுகளுக்கு கால்சியம் குறைபாடு ஏற்படுது?
0: இந்த கால்சியம் குறைபாடு அப்படிங்கிறது பல்வேறு காரணிகளால் இந்த கறவை மாட்டுகளில் ஏற்படுகிறது. முதல் காரணி அப்படின்னு பார்த்தோம்னா சினைப்பருவம். மாடுகள் சினையாக இருக்கும்போது கடைசி 3 மாதங்களில் இந்த கன்றுக்குட்டியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். அப்படி கன்றுக்குட்டி வளர்ச்சி அடையும் போது அதோட எலும்புகள் வளர்வதற்கும் தசைகள் வளர்வதற்கும் அதிகப்படியான ஆற்றலும் கால்சியம் சத்தும் தாய்ப்பசுவினோட இரத்தத்திலிருந்து உறிஞ்சப்படுகிறது. தாய்ப்பசுவின் உடலில் கால்சியம் குறைவாக இருந்ததுன்னா அதனுடைய எலும்புகளிலிருந்தும் கால்சியத்தை வந்து உறிஞ்சி இந்த கன்றோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு முக்கியமான காரணம். 2வது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சினையாக இருக்கக்கூடிய மாடு வந்து குறைவாக தான் தீவனம் வந்து எடுத்துக்கும். அப்படி குறைவாக தீவனம் எடுத்துக்கும் போது அதன் மூலயமாகவும் மாட்டுக்கு செல்லக்கூடிய கால்சியம் அளவு வந்து குறைவாக இருக்குது. இது இல்லாமல் மாடு கன்று போடும்போது ஏற்படக்கூடிய அயற்சி, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்க கூடிய அயற்சினாலையும் பல்வேறு காரணங்களால் கால்சியம் குறைபாடு ஏற்படுகிறது. இதனோ ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் மாடு கன்று போட்ட உடனேயே அது அதிகப்படியான கால்சியம் இழப்புக்கு உள்ளாகி நோய்வாய்ப்படுகிறது.
1: இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இந்த கால்சியம் குறைபாட்டை எப்படிலாம் தடுக்கலாம்?
0: கால்சியம் குறைபாட்டை வந்து நம்ம தடுக்கிறது வந்து மேலாண்மை முறைகள் மூலமாக தான் நம்ம முக்கியமாக தடுக்க முடியும். அதாவது இந்த பால் காய்ச்சல் எனப்படும் கால்சியம் குறைபாடு வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், அதுக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே அதிகமாக செலவு இருக்கும். அது இல்லாமல் பால் காய்ச்சல் வந்தால் மாடில் பால் உற்பத்தி அதிகப்படியாக இழப்பு ஏற்படும். அதனாலேயும் விவசாயிகளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படும். ஸோ இந்த காரணங்களையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இந்த பால் காய்ச்சல் வருவதற்கு முன்னாடியே தடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு பல மேலாண்மை முறைகளை வந்து நம்ம பின்பற்றணும். முதல்ல கறவையில் இல்லாத மாடுகள், அதாவது சினைப்பருவத்தின் ஆரம்ப நிலையிலேயோ இல்லை கறவையிலேயே இல்லாத வறட்சியான மாடுகளை பராமரிக்கும் போது அவற்றுடைய தீவனத்தில் கால்சியம் அளவு வந்து குறைவாக தான் கொடுக்கணும். அந்த சமயத்தில் கால்சியம் நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கால்சியம் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது மாட்டோட குடலிலிருந்து கால்சியம் உறிஞ்சுவது வந்து குறைஞ்சிருது. ஏற்கனவே இரத்தத்தில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக கொடுக்க கொடுக்க கால்சியம் உறிஞ்சப்படும் அளவு ரொம்ப குறைஞ்சிருது. அதனால் மாட்டோடைய கால்சியம் சமநிலை வந்து பாதிக்கும். அது இல்லாமல் கன்று ஈனுவதற்கு 2-3 வாரங்கள் முன்பிலிருந்தே நம்ம கால்சியம் அளவை குறைச்சி தான் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா இந்த சமயத்தில் மாட்டோடைய உடலில் உள்ள பாராதைராய்டு ஹார்மோன், அதுக்கப்புறம் விட்டமின் D3, இந்த 2 காரணிகளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதற்காக அப்படின்னா நம்ம இரத்தத்தில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான தாது உப்புக்களோட சமநிலையை பராமரிக்கிறதுக்கு இந்த 2 காரணிகளும் அவசியம். அதனால் மாடு வந்து கன்று போடுறதுக்கு 1 வாரம் முன்னாடி வரைக்குமே நம்ம தீவனத்தில் கால்சியம் அளவை குறைச்சி தான் கொடுக்கணும். இப்போது மாடு வந்து கன்று போடுறதுக்கு 1 வாரம் இருக்குது அப்படின்னா அந்த சமயத்திலிருந்து நம்ம கால்சியம் அளவை வந்து அதிகரிச்சிக்கலாம். அதாவது 1 நாளைக்கு மாட்டுக்கு 15 கிராம்லிருந்து அதிகப்படியாக கால்சியம் அளவை வந்து நம்ம கொடுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா மாடுகளுடைய உடல் எடை, அதாவது மாடு வந்து கன்று போடக்கூடிய சமயத்தில் அதிக உடல் எடையும் இருக்கக்கூடாது, மிக குறைந்த உடல் எடையும் இருக்கக்கூடாது. மிக குறைந்த உடல் எடை இருந்தது அப்படின்னா கன்று போடும் சமயத்திலையும் பால் கறக்கும் சமயத்திலையும் அந்த மாடுகளுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காது. பாலில் செல்லக்கூடிய கால்சியம் இழப்புனால பால் உற்பத்தி செய்ய முடியாமல் மாடுகளுடைய உடல்நலம் வந்து பாதிக்கப்படும். அதுவே மாடு வந்து அதிக உடல் எடையில் இருந்தால் பால் உற்பத்தி நல்லா இருக்கும், ஆனால் அதில் இழக்கக்கூடிய கால்சியத்தின் அளவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எளிதில் இந்த பால் காய்ச்சலால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்று போடுறதுக்கு 1 வாரம் முன்னாடி இருந்தே மாடுகளுக்கு தேவையான சத்துக்களை சரிவிகித அளவில் கொடுக்கணும். அதாவது இந்த எதிர்மின் அயனிகள்னு சொல்லக்கூடிய உப்பு கரைசல், போதுமான அளவு கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் D3, அம்மோனியம் குளோரைடு, இது போன்ற மருந்துகள், அதாவது சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து வாய் வழியாக நம்ம மாடுகளுக்கு கொடுக்கணும். கன்று போட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி அதிக கறவையில் உள்ள மாடுகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனாவே கன்று போடுவதற்கு 2 நாள் முன்னாடி இருந்தும் 1 வாரத்துக்கு பின்னாடியும் நம்ம அதை தீவிரமான கண்காணிப்பில் வச்சுருக்கணும். ஏன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள், கால்சியம் குறைபாடு சார்ந்த அறிகுறிகள் தென்பட்டாலும் நம்ம உடனே சிகிச்சை அளிக்கக்கூடிய விதத்தில் மாடுகளை வந்து கண்காணிப்பில் வச்சுருக்கணும். கன்று போட்டு முதல் சில நாட்களுக்கு பாலை வந்து முழுமையாக கறக்கக்கூடாது. அதிகப்படியாக நம்ம பால் கறந்தோம் அப்படின்னா கால்சியம் இழப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு

0: முதல் 2-3 நாட்களுக்கு குறைவாக பால் கறந்துட்டு அதுக்கப்புறமா மாடு உடல்நிலை சீரடைந்த பிறகு நம்ம பால் வந்து அதிகப்படியாக கலந்துக்கலாம். இதனால் கால்சியம் இழப்பை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி வெயில் மற்றும் குளிர் சார்ந்த அயற்சி அதில் இருந்தும் மாடுகளை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த மாதிரியான மேலாண்மை முறைகளை நம்ம பராமரிக்கும் போது மாடுகள் வந்து எளிதில் இந்த கால்சியம் குறைபாட்டால் பாதிக்கப்படாமல் நம்ம தடுக்கலாம்.
1: நீங்க சொல்றீங்களா இந்த பால் காய்ச்சல், இதுக்கு வந்து என்னென்னலாம் மாட்டுகிட்ட அறிகுறி தெரியும், இது பால் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கு, நாம எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படிங்கறது?
0: இந்த பால் காய்ச்சல் அப்படிங்கறது பார்த்தோம்னா கண்ணு போட்டு சில மணி நேரங்கள்லயே அறிகுறிகள் தென்படும் மாடு வந்து பாதிக்கப்பட்டு இருந்தா. இதுலேயே பல வகையான நிலைகள் இருக்குது. அதாவது அறிகுறிகள் அற்ற நிலை இருக்குது, அறிகுறிகள் உள்ள நோய் நிலையும் இருக்குது, உடனடியாக தீவிர அல்லது கடுமையான அறிகுறிகள் தோன்றக்கூடிய நிலையும் இருக்குது. இதில் நம்மளுக்கு ரொம்ப சிக்கலான விஷயம் பார்த்தோன்னா அறிகுறிகள் அற்ற கால்சியம் குறைபாடு, அதாவது அறிகுறிகள் அற்ற பால் காய்ச்சல். அந்த மாதிரி சமயத்தில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா கன்று போட்ட மாடு வந்து ரொம்ப எரிச்சல் அடைந்த நிலையில் அமைதி இல்லாமல் அங்கே இங்கே நடந்துக்கிட்டு தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கும், நாக்கை துருத்திக்கிட்டு இருக்கும், பல்லு கடிக்கும், தலையை வந்து மேலும் கீழுமா ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கும், தீவனம் உட்கொள்ளாது. இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து ரொம்ப பொதுவான அறிகுறிகள், கன்று போட்ட மாடுகளில் காணப்படக்கூடிய பொதுவான அறிகுறிகள் தான். ஆனால் இதை பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் இந்த கன்று போட்ட மாடுகளில் பால் உற்பத்தி பார்த்தோன்னா ஒரு நாளுக்குள்ளேயே வந்து திடீர்னு குறைய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கடுமையான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த கடுமையான அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோன்னா தசை மற்றும் எலும்புகளுடைய வலு விழுந்துவிடும், மாடு வந்து நிற்க முடியாமல் தடுமாறும், கீழே விழுந்துடும், இல்லை படுத்தே இருக்கும். இது வந்து எதனால் ஏற்படுதுன்னா கால்சியம் குறைபாடு, அதனால் ஏற்படக்கூடிய எலும்பு வலுவின்மை, இதனால் மாடு வந்து எந்திரிக்க முடியாமல் சிரமப்படும். இந்த பால் காய்ச்சல் நோயோடைய மிக முக்கியமான அறிகுறி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மாடு வந்து கீழே பக்கவாட்டில் படுத்து தலையை வயிற்றின் மேலே சாய்ச்சி வச்சுருக்கோம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி. பால் காய்ச்சல்னு வந்தாவே மாடு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் படுத்திருக்கோம், நேராக படுத்திருக்கோம், பக்கவாட்டில் தலையை வந்து வயிற்றின் மேலே சாய்ச்சி வச்சுருக்கோம். இந்த நிலையில் மாடு பார்க்கறதுக்கு ரொம்ப சோர்ந்து போய் எந்திரிக்க ஒரு வலுவில்லாத நிலையில் தீவனம் கூட உட்கொள்ள முடியாமல் ஒரு நிலையில் இருக்கும். இதுதான் வந்து முக்கியமான அறிகுறி. இந்த அறிகுறியை நமக்கு தென்பட்டாவே உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை வந்து உடனடியாக நம்ம மேற்கொள்ளணும். இதில் சிகிச்சை அளிப்பது தாமதமாச்சு அப்படின்னா இதனோட அறிகுறிகள் வந்து ரொம்ப கடுமையாகி குணப்படுத்துவது வந்து சிரமமாயிடும். தீவிரமான அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னா மாடு வந்து எழவே முடியாமல் படுத்திருக்கும், ரொம்ப கிடைமாட்டாமல் பக்கவாட்டிலேயே படுத்துரும், எந்திரிக்கவே எந்திரிக்காது, கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி அசைவே இல்லாமல் காணப்படும், உடல் வெப்பநிலை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும். நம்ம மாட்டோட உடம்ப தொட்டு பார்த்தோம்னாவே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், நாடி துடிப்பு பார்த்தோன்னா திடீர்னு அதிகமாகும், அப்புறம் படிப்படியாக ரொம்ப குறைஞ்சி நாடி துடிப்பே கேட்காத மாதிரி மாடு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கும், மூச்சு விடுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம தீவிர சிகிச்சை அளிக்கலை அப்படின்னா மாடு வந்து உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மாட்டுக்கு ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கிறத விட அதை முன்கூட்டியே நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா இது மாதிரியான பொருளாதார இழப்புகளை நம்ம தவிர்க்கலாம். மேலும் கன்று ஈன்ற உடனேயே மாட்டில் ஏற்படும் அறிகுறிகளை நம்ம கவனமா கவனிச்சு அதற்கான சிகிச்சைகள் அளிக்கணும்.
1: நம்ம இப்ப இந்த பால் காய்ச்சல் குறித்த கேட்டிருந்த நேரில் சந்தேகங்கள் ஏற்பட்டுலாம் உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும்னு விரும்பலாம், எந்த எண்ணில் தொடர்பு கொண்டா ஆலோசனை பெறலாம் சொல்லுங்க.
0: 9025146265. மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9025146265.
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி.
2: அன்னை பூமியே அசையா சொத்து.

பால் காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு நோய் அல்ல, இது ஒரு வளர்சிதை மாற்ற குறைபாடுனால ஏற்படக்கூடியது. அதனால விவசாய பெருமக்கள் மாடு சினை பருவத்துல இருக்கும் போதும் சரி, கன்று ஈன்றதுக்கு அப்புறமும் சரி, சரியான பராமரிப்பு முறைகளை மேற்கொண்டா பால் காய்ச்சல் நோயை முற்றிலும் தவிர்க்கலாம் அப்படிங்கறத இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சி லாவண்யா அவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியின் கல்வித்துறை சிறப்பம்சங்கள் குறித்த நேர்முகம் இன்றைய மலரில் இடம்பெறுகிறது. பிரதமராக திரு நரேந்திரமோடி பதவியேற்று 12 ஆண்டுகாலம் நிறைவடைந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் கல்வித்துறையில் பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கல்வித்துறையில் முன்னேற்றங்களும் சீர்திருத்தங்களும் குறித்து திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியின் ஆங்கிலத்துறை இணை பேராசிரியரும் தேர்வு கட்டுப்பாட்டாளருமான டாக்டர் வி ஸ்ரீ ராமச்சந்திரனுடன் நேர்முகம்.
1: வணக்கம் திரு ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களே. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு ஆட்சி காலத்தில் கல்வித்துறைக்கு உரிய உத்வேகமும் வளர்ச்சியும் கொடுக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் உள்ள ஒரு சிறந்த கல்லூரியான தேசிய கல்லூரியின் ஆங்கில இணை பேராசிரியரும் தேர்வு கட்டுப்பாட்டாளருமான நீங்க பல்வேறு கல்வியின் நிலைகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரதமரோட ஆட்சியில நம்மளுடைய கல்வி திட்டங்கள் எப்படி முன்னெடுத்து செல்லப்பட்டுள்ளது, இதனால் மாணவ சமுதாயத்தினர் எப்படி பயனடைந்திருக்கிறார்கள், எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளத்தை எப்படி உருவாக்கியுள்ளது, சுயசார்பு பாரதம்னு பிரதமரோட அந்த கோட்பாட்டுக்கு கல்வி வளர்ச்சி, இந்த கல்வி வளர்ச்சியினால வர பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் எப்படி நன்மை பயக்கும்?
2: பிரைம் மினிஸ்டரோட கல்வியினுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பல்கலைக்கழகம் உயர்கல்வித்துறைய முற்றிலுமாக மாற்றி மறுகட்டமைப்பு செய்து உலகத்தரம் வாய்ந்த கல்வியாக மாற்றியிருக்கிறது. உதாரணமா, கடந்த 10 வருஷமா நிறைய தேசிய அளவிலான கல்விக்கூடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. DRDOல ரிசர்ச்சுக்குன்னு தனியா, கல்வி புகட்டுறதுக்குன்னு தனியா, இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த 12 ஆண்டுகள்ல பிரதம மந்திரி அவர்கள் மாற்றி மறுகட்டமைப்பு செய்திருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியா UGC அப்படிங்கிற விஷயத்தையே மாத்த போறாங்க. அதை வந்து இன்னும் மற்ற கல்விகளுக்கும், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிசன், எல்லாத்துக்கும் ஒரே உயர்கல்வி அமைப்பகமா கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டு அதற்கான வழிமுறைகள், சாத்தியக்கூறுகளை ஆராய்ஞ்சு முடிவெடுத்து இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அந்த அமைப்பின் கீழ் பல்வேறு குழுக்கள், பல்வேறு உதிரி அமைப்புகள், அவைகள் தனித்தனியாக இயங்கும்.
1: நீங்க சொல்ற இந்த அமைப்பு ஒரே அமைப்பின் கீழே கொண்டு வரும்போது அந்த அமைப்பிற்கு அது கடினமா இருக்காதா?
2: அந்த கடினமான பணிய ஏதுவாக மாத்துறதுக்கு ஒரு சின்ன ஸ்கீம் ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க காலேஜஸ்க்கு மத்தியில, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ இந்தியால ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஒரு குழந்தை ஒரு 6 கிரெடிட் வச்சிருக்கு அப்படின்னா, இந்த 6 கிரெடிட்ட அந்த குழந்தை வேற எந்த காலேஜ்ல வேணாலும், வேற எந்த நாட்டுல வேணும்னாலும் எடுத்துட்டு போய் சேர்த்து இந்த 6 கிரெடிட்டோட மேற்கொண்டு கிரெடிட்ஸ் அந்த குழந்தை வாங்கிக்க முடியும். சோ இந்த ஒரு உயர்கல்வி துறை அமைப்பு அப்படிங்கறது வந்து உலக நாடுகளுக்கு இணையான ஒரு கல்வியை இந்தியாவில் வழங்குவதற்கு வழிவகை செய்திருக்கிறது. யூஜி டிகிரி பாதி இந்தியால பாதி வெளிநாட்டுல அப்படின்னு படிக்க முடியாது, பட் இப்போ அதற்கும் வழிவகை செய்திருக்கிறது. உயர்கல்விக்குன்னு தனியா ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு அதுக்குன்னு தனியா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 சிறப்பம்சமாக திகழ்கிறது.
1: நடைமுறையில இதோட பணிகள் எப்படி இருக்கும்?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், இதெல்லாம் இதனுடைய வேலையை ரொம்ப எளிதாக்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதனாலதான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ மிஷின் லேர்னிங்கோ டேட்டா சயின்ஸோ இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்கல்வி நிலையங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வசதி இன்னைக்கு டேட்டா சயின்ஸ்னால பாசிபிள் ஆயிருக்கு. இந்தியால எந்த மூலையில இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உயர்கல்வித்துறையில ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, எம்எஸ் நம்பர்னு சொல்றாங்க. அந்த யுஎஸ் நம்பரை வச்சுட்டு இந்த குழந்தை வந்து இந்தியாவுக்கு எங்க போனாலும் அந்த கிரெடிட் அந்த குழந்தையால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இது டேட்டா சயின்ஸ்னால தான் பாசிபிள். த்ரூ மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த குழந்தை உலகம் முழுக்க எந்த கோர்ஸ் வேணும்னாலும் இந்த 2 கோர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் படிக்க முடியும்.
1: அப்போ அதோட கல்வி திறன் வந்து ஒரு அபார விரிவடையும்.
2: அபாரமா விரிவடைஞ்சிருக்கு, ரொம்ப சரியா சொன்னீங்க. அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இப்படிங்கிற இந்த லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் டெர்மினாலஜிஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு மத்தியில கூட ரொம்ப பிரமாதமா பேசப்பட்டு இருக்குது. இது உயர்கல்வித்துறையினுடைய ஒரு அச்சாணியாக இந்த வார்த்தைகள் திகழ்ந்துட்டு இருக்கு. இதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, கலை அறிவியல் கல்லூரியிலேயோ அல்லது நுண்கலை கல்லூரியிலேயோ அல்லது ஒரு என்ஜினியரிங் கல்லூரியிலேயோ இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ மெஷின் லேர்னிங்கோ ஒரு கட்டாய பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு நாளைக்கு இந்த குழந்தைங்க உலகத்துல எந்த மூலையில போய் உட்கார்ந்தாலும் அதனுடைய படிப்பை கண்டினியூ பண்ண முடியும். முதல்ல ஒரு ஆசிரியரா நம்ம குழந்தைகளுக்கு ஆர்டிபிஷியல்

0: இன்டெலிஜென்ஸையும் மிஷின் லேர்னிங்கையும் சொல்லித்தரணும். அதுக்கு டீச்சர்ஸ்க்கு முதல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மிஷின் லேர்னிங்கும் தெரியணும். டீச்சர்ஸ் படிக்கும் போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, இன்ஃபேக்ட் கம்ப்யூட்டரே இல்ல, நாங்க படிக்கும் போது பாடத்திட்டத்துல இல்ல. இன்னைக்கு எங்க குழந்தைகளுக்கு எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்க கம்ப்யூட்டர் சொல்லித்தரோம், நாங்க படிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்குது, அரசாங்கத்தாலும் வழங்கப்படுகிறது, பல்கலைக்கழகத்தாலும் வழங்கப்படுகிறது, எங்களுடைய கல்லூரியிலையும் கவர்மெண்ட்டும் அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் செய்யறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக நாங்களும் அதெல்லாம் படிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய ஆராய்ச்சிக்கும் அதெல்லாம் தேவைப்படுது.
1: இந்த மின்னணு தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கே இந்த சூழல்ல மாணவர்களே ஆசிரியர்கள் இல்லாம அந்த செயற்கை நுண்ணறிவு, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் எல்லாம் படிக்க முடியுமா? அப்படி படிச்சா எந்த விதத்துல அவங்களுக்கு பயனளிக்கும், என்ன நன்மைகள், என்ன பாதிப்புகள் இருக்கு?
0: வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு குழந்தை அது எப்படி இயங்குது அப்படின்னு படிக்கிறதாக இல்ல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அந்த குழந்தை அதனுடைய சப்ஜெக்டை எப்படி படிக்குது அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். இசிஇ படிக்கிற ஒரு குழந்தை, ஆங்கில இலக்கியம் படிக்கிற ஒரு குழந்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஆங்கில இலக்கியத்தை எப்படி படிக்குது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற குழந்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையே எப்படி படிக்குது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை படிக்கிறதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது, இதெல்லாம் தான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெவலப்மெண்ட். கூகுள் வலைதளத்துல நீங்க போய் சைட்ல பாத்தீங்கன்னா ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மார்க் இருக்கும், நீங்க அதுல கிளிக் பண்ணி என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு நிறைய விவரங்களை தரும். அதுவும் இன்னும் ஒரு கேள்வி கேட்கும், நான் உங்களுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லவா அந்த மாதிரி பதில் சொல்லவா அப்படின்னு. நீங்க எந்த மாதிரி பதில் கேட்கறீங்களோ அந்த பதில அது தரும். அப்போ ஒரு ஆங்கில இலக்கியம் படிக்கிற குழந்தை இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி ஷேக்ஸ்பியரை பத்தி ஒரு எஸ்ஏ வேணுமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எழுதி கொடுத்துரும். அத உட்கார்ந்து அந்த குழந்தை படிக்கணும். அதுக்கு திரும்பவும் டீச்சர் தான் வேணும். டீச்சர் இல்லாம வெறும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் வச்சு ஒரு குழந்தை பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஒரு இன்டெலக்சுவாலிட்டி அங்க வருமா அப்படிங்கறது தான் வினாவாக தொக்கி நிற்கும்.
1: ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுத்து, மாணாக்கருக்கும் பயிற்சி கொடுத்து, உங்கள் வழியாக மாணாக்கரையும் பயிற்றுவித்து செயற்கை நுண்ணறிவு துறையில அபார வளர்ச்சி நம்ம இந்திய நாடு கோயிங் இன் க்ரோத் பாத்னு எடுத்துக்கலாம்.
0: கரெக்டா சொன்னீங்கம்மா. கல்வி கற்பதையும் கல்வி கற்பிப்பதையும் மிக லகுவாக இந்த செயற்கை நுண்ணறிவு மாற்றி இருக்கிறது. அதை நம்முடைய பாடத்திட்டத்தில் கட்டாயமாக வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயர்கல்வித்துறையின் மூலமாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.
1: மத்திய அரசு வந்து பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு கல்வித்துறையில. அந்த சீர்திருத்தங்கள் எந்த நோக்கில கொண்டு வந்திருக்குன்னா, நம்முடைய மாணவர்களுடைய கல்வித்திறன் சர்வதேச அளவுக்கு உள்ள திறனோட மேம்படுத்தப்பட வேண்டும், இல்லாட்டினா அதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க வந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சீர்திருத்தங்கள் என்ன வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு?
0: முக்கியமா கற்பித்தல் அப்படிங்கறதுல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு ஆசிரியர் வகுப்புக்கு வருவாரு, பிளாக் போர்டில் எதையாவது எழுதுவாரு, அதை வச்சு பாடம் சொல்லி கொடுப்பாரு, மாணவர்கள் அதை குறிப்பெடுப்பாங்க. இந்த முறை முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் வராரு, அவர் வகுப்பறையில் இருக்கக்கூடிய இன்டராக்டிவ் போர்டு, முன்ன மாதிரி ஒரு கரும்பலகையோ ஒரு பச்சை பலகையோ இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு தரமான கல்வி நிறுவனம் ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு கம்ப்யூட்டரோட இணைக்கப்பட்ட இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு, அந்த ஒயிட் போர்டில் எழுதி சர்ச் கொடுத்தா அதை பத்தின விவரங்கள் கம்ப்யூட்டர்ல இருந்து தானா அந்த போர்டில் தெரியும். ஆன்லைன் லேர்னிங் அப்படியே அதுல பாக்குறாங்க. ஆன்லைன்ல லேட்டஸ்டா அப்டேட்டடா என்ன இருக்கு அப்படிங்கறத அதுல பாக்குறாங்க. 3 வருஷத்துக்கு அந்த சிலபஸ் இருக்கும், 5 வருஷத்துக்கு அந்த சிலபஸ் இருக்கும் முன்னாடி எல்லாம். இப்ப எல்லாம் வந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை சிலபஸ் வந்து அப்டேட் செய்யப்படுகிறது. அந்த அப்டேஷனா அப்படியே குழந்தைங்க ஆன்லைன்ல கத்துக்கிறாங்க. சோ முற்றிலுமாக சிலபஸ் அப்டேஷன் அப்படிங்கறது இன்னைக்கு வேற லெவல்ல போயிடுச்சு. மிகப்பெரிய புரட்சியை இது கொண்டு வந்திருக்கு. உயர்கல்வித்துறையில வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் கண்டக்ட் பண்ணும், சிலபஸ மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கறது மாதிரி சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. முன்னாடி எல்லாம் ஒரு சிலபஸ் வச்சா 5 வருஷம் வைக்கணும், இப்ப ஒரு சிலபஸ் வச்சா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அந்த சிலபஸ் மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்காங்க. சோ கற்பிக்கும் முறை மாறும் பொழுது அதற்கு தகுந்தாற் போல தேர்வு முறைகளும் மாறுகிறது. எப்போ ஆன்லைன்ல நாம ஒரு விஷயத்த பாக்குறோமோ நாம ஏன் ஆன்லைன்லயே தேர்வுகள் எழுதக்கூடாது? இன்னைக்கு NPTEL, MOOC இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ல நிறைய கோர்சஸ் இந்தியாவில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல வந்து MOOCல NPTEL ஒரு கோர்ஸ் படிச்சாதான் டிகிரியே கிடைக்கும் அப்படிங்கறது மாதிரி இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. MOOCங்கிறது வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல அவங்க வந்து நிறைய கோர்சஸ் நடத்துவாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ சார்ந்த பேராசிரியர்கள் தன்னுடைய கோர்ஸை வந்து அதுல வச்சிருப்பாங்க, கண்டென்ட் வச்சிருப்பாங்க, அதை நாம பார்த்து படிச்சுக்கலாம். அதுக்கு டெஸ்ட் ஆன்லைன்லயே நடக்கும், அதுக்கு சர்டிபிகேஷன் அந்த யூனிவர்சிட்டி கொடுப்பாங்க, அந்த சர்டிபிகேஷன் நமக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட்டா இருக்கும். எப்போ ஆன்லைன் எஜுகேஷன் போச்சோ ஆன்லைன் டெஸ்டிங்கும் வந்துருச்சு. கல்வி நிலையத்துக்கு வரணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி கல்வி நிலையத்துக்கே நீங்க வர வேண்டாம். இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு.

0: இதனால அந்த ஒரு ஆசிரியர் பணி அதெல்லாம் ஒரு பாதிப்பு வரும்,
1: வரவே வராது. ஏன்னா அந்த வீடியோவை போடுறதே ஆசிரியர் தான். ஆசிரியர் இல்லைன்னா அந்த வீடியோவே அந்த குழந்தைக்கு கிடைக்காது. இப்ப வரக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களினுடைய நிலையையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப வேகமா இருக்கிறாங்க. நாங்க ஒரு வீடியோ போட்டோம்னா அவர் அந்த ஒரு வீடியோவை வச்சு எங்களுடைய இன்டர்பிரேஷனை மூணு விதமா நாலு விதமா இன்டர்பிரேட் பண்ணி அந்த குழந்தைகள் இன்னைக்கு வீடியோ போடுறாங்க. அந்த அளவுக்கு குழந்தைகள் இன்னைக்கு ரொம்ப வேகமா இருக்கிறாங்க.
0: பிரதமர் தலைமையிலான அந்த ஆட்சி பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு.
1: கண்டிப்பா.
0: சோ இது வந்து நம்ம வந்து உலக அளவுல போட்டி போடுறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்.
1: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஆக்சுவலா NEP 2020 கொண்டு வந்தது.
0: இன்னொன்னு, நம்ம கிட்ட பிரபார இளைஞர் சக்தி இந்திய நாட்டுல. அறிவு திறனும் படைப்பாற்றல் திறனும் புதிய சிந்தனைகளும் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் திறன் கொண்ட மாணாக்கர் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏத்தவாறு நம்மளுடைய மோடி அரசு வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. இதுல இந்த ஸ்டார்ட் அப் மேக் இன் இந்தியா இதெல்லாம் எப்படி வந்து உங்களுடைய மாணாக்கரை ஒருங்கிணைக்குது, இல்லைன்னா உங்களை மேம்படுத்துதுன்னு சொல்ல முடியுமா?
1: ஒரு குழந்தை ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்குது அப்படின்னா MSME-னா என்ன, ஸ்டார்ட் அப்னா என்ன, அதை எப்படி நான் செய்ய முடியும் அப்படிங்கறத MSME-ல இருந்து வந்து எங்க கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. எங்க கல்லூரியில நாங்க இதை சொல்லிக் கொடுக்கறோம் எங்க குழந்தைகளுக்கு, ஒரு ஸ்டார்ட் அப் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி. கன்வென்ஷனல் மெத்தடாவும் இருக்கலாம், அல்லது மாடர்ன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் ஆகவும் இருக்கலாம். அதை இன்னைக்கு அந்த குழந்தைங்க செய்யுது. எத்தனை பேர் கை கட்டி அடுத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நான் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு குழந்தைகளுக்கு நிறைய வந்துருச்சு. ஏன்னா அவங்களோட கல்வி திட்டத்துல அவங்களுக்கு அந்த அளவுக்கு தற்சார்பு அப்படிங்கறது என்ன, அதை எந்த அளவுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கறத கரெக்டா சொல்லி கொடுத்துறாங்க. அவங்க தயாராகிடுறாங்க. இன்னைக்கு அவங்க தனியா ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு என்னென்ன தேவை அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய கல்வி முறையில எந்த அளவுக்கு அது தேவைப்படுது, அது இருக்கு, அதை எடுத்துக்கிறாங்க. பரந்துபட்ட அறிவு இன்னைக்கு நிறைய கிடைக்கிறதுனால நிறைய எக்ஸ்ட்ராவும் குழந்தைங்க படிக்கிறாங்க. அந்த காலத்துல எக்ஸ்ட்ரா எல்லாம் படிக்க முடியாது, எக்ஸ்ட்ரா சர்டிபிகேஷன் கையில வச்சிருக்காங்க. அதனால ஒரு ஸ்டார்ட் அப் வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு தொழில்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதற்கான மாற்றங்களை பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்கிறாரு.
0: கல்வித்துறையில மாற்றம் இருக்கோ அதே மாதிரி தொழில்துறையிலயும் பல்வேறு வளர்ச்சிகளை கொண்டு வந்தனால,
1: பொருளாதார துறையிலயும் அந்த வளர்ச்சிகளை கொண்டு வந்ததுனாலதான் அது சாத்தியமாகும்.
0: ஆமா, இந்த கல்வித்துறை வளர்ச்சி வந்து மாணவர்களை திறன்படுத்தி செதுக்கி தொழில்துறைக்குள்ள கொண்டு வருது. அந்த தொழில்துறைய அவங்க செதுக்கி அது வந்து பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய
1: வைக்கிறாங்க. கல்வியின் மூலமாக பொருளாதாரம் மற்றும் இண்டஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுல பிரைம் மினிஸ்டரோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு.
0: கல்வி, தொழில்துறை, பொருளாதாரம் எப்படின்னு கொண்டு வர சமயம் நம்முடைய வளர்ச்சி ஒரு அபரிதமான வளர்ச்சியோட உலக நாடுகள் நம்மளை வந்து வியப்புடன் இப்பொழுது கண்ணோக்குகின்றது. இப்படி நம்ம வளர்ச்சி பெற்று வருகின்ற இந்த தருணத்துல எதிர்கால கல்வி திட்டங்கள், எதிர்கால தொழில் வளர்ச்சி, எதிர்காலத்துல இன்னும் மேம்பட்ட திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கும்?
1: எதிர்காலம் அப்படிங்கறது வந்து இனிமே நாட்காட்டியில பாக்கணும்னு அவசியம் இல்ல. எதிர்காலம்ங்கிறது வந்து இனிமே நம்ம உள்ளங்கையில இருக்கு. அந்த அளவுக்கு எதிர்காலத்தை சுருக்கி மாணவர்களுக்கு என்ன தெரியணுமோ அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தி அடுத்தது என்ன அப்படிங்கறத அவங்களோட உள்ளங்கையில கொண்டு வந்து சேர்த்திருக்குது இன்றைய கல்வி உலகம்.
0: தத்தம் விருப்ப பாடங்களை, தத்தம் விருப்ப தொழில்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு
1: இந்த கல்வி முறை வந்து மிக மிக வசதியாக இருக்கிறது.
0: சர்வதேச நாடுகள் உள்ள கல்வி நிறுவனங்களுடைய வளாகங்கள் நம் நாட்டில ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை பிரதமர் தன்னுடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்தின் போதும் மேற்கொண்டு ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளையும் கையெழுத்திட்டனால கல்வி பரிவர்த்தனையும் மாணவர்கள் பரிவர்த்தனையும் நடைபெறுகிறது. அங்க இருக்க மாணாக்கர் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தையும் நம்முடைய கல்வி முறைகளையும், இங்க இருக்கவங்க அங்க போய் அவங்களுடைய கல்வி முறைகளையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அவங்களுடைய அறிவுத்திறன் வளர்ச்சி பெறுகிறது. இது எப்படி வந்து பயனளி நாட்டின் வளர்ச்சி, மாணவர்களின் வளர்ச்சி?
1: மாணவர்களினுடைய பரிமாற்றமோ கல்வி முறையினுடைய பரிமாற்றமோ தானா நடந்துடாது. அதற்கு முன்னாடி ஆசிரியர்களினுடைய பரிவர்த்தனை நடக்கணும். அங்கிருந்து ஆசிரியர்கள் இந்திய மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இங்கிருந்து இந்திய ஆசிரியர்கள் அங்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அது நடக்கும் போதுதான் இந்திய மாணவர்கள் அங்க போக முடியும், அங்க இருக்கிற மாணவர்கள். இதுக்குத்தான் நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னைக்கு நிறைய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோட இந்தியால அதனுடைய கேம்பஸ் உருவாக்குறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க.
0: எவ்விதமான ஏற்றமா இருக்காது?
1: முக்கியமா அந்த வெளிநாட்டு கல்வி முறைய நம்ம நாட்டிலையும் சேர்த்துக்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமா அந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களினோடு போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறோம். அந்த முன்னேற்றத்துக்கு மீண்டும் வேகத்தை சேர்க்கக்கூடிய விதமாக இந்த வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் நம்முடைய நாட்டை மிக பெரிய அளவில் மிக வேகமாக முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும். வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் மூலமாக நோபல் பரிசு வாங்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்திய கல்வி நிறுவனங்களுக்கு

வந்து இந்தியாவினுடைய மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியால கல்வி நிறுவனங்கள் அமைக்கிறதன் மூலமாக ஏதுவாக கிடைக்கிறது. முக்கியமா வட்டார ரீதியாக மாணவர்களினுடைய வளர்ச்சிக்கு சுய ஆட்சி தன்னாட்சி கல்வி முறை ரொம்ப பெரிய தேவையாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர்ல இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை பாடத்திட்டமா மாத்தி அவங்க கல்லூரியில தனி கோர்ஸா நடத்தி மாணவர்களை ட்ரெயின் பண்ணி அவங்க கல்லூரிக்கு வேலை எடுத்துட்டு போறாங்க. இது ஆட்டோனமி இருக்கிறதுனால மட்டும்தான் முடியும். ஒரே பல்கலைக்கழகத்தினுடைய ஒரே கல்வி முறை எத்தனை டிஸ்ட்ரிக்ட சார்ந்த மாணவர்களுக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறீங்க? திருப்பூர்ல ஒரு விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இது ரெண்டுக்கும் ஒரே விதமான இண்டஸ்ட்ரி கிடையாது. அப்ப திருப்பூருக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினிங்

0: ஒருவிதமான இண்டஸ்ட்ரி கிடையாது. அப்ப திருப்பூருக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியல் நாலெட்ஜ் அவங்க சொல்லிக் கொடுத்து அவங்க மாணவர்களை அவங்க கூட்டிட்டு போறாங்க. கோயம்புத்தூருக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியல் நாலெட்ஜ் கொடுத்து அவங்க அந்த குழந்தைகளை அங்க கூட்டிட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் ஆட்டோனமி இருந்தா தானே முடியும். ஒரே ஒரு பாடத்திட்டம் இருந்தா எப்படி இது முடியும்? தன்னாட்சியினுடைய பாதிப்பு அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அவங்க அவங்களுக்குன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏரியால சீக்கிரமா அவங்கள அவங்க செட்டில் பண்ணிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இந்த சிலபஸ் இருக்கு. இப்ப ஆங்கில இலக்கியம் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து கல்லூரியில ஆங்கிலத்துறை பேராசிரியரா வரணுமா? அதற்கு தனியான கல்வி முறை. ஜெர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சு பத்திரிகை தொடர்பு செய்தியாளராக வரணுமா? அதுக்கு தனியா இப்படி ஸ்பெஷலைசேஷன்.
1: கல்வி கடன் திட்டத்தால மாணவர்கள் எப்படி பயன்பெறுகிறார்கள்? எல்லாருக்கும் கல்வி கடன் கிடைக்குதா?
0: பேங்க்ல இருந்தே நேரடியா எங்க கல்லூரிக்கு வந்து ஸ்ரீ வித்யாலட்சுமின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம்ல பெண் குழந்தைகளுக்கு தனியா கடன் வழங்குறாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேங்க்ல இருந்தே வராங்க. நாம போய் பேங்க்ல நிக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு பேங்க்ல இருந்து கல்வி நிறுவனங்களுக்கு வந்து லோன் தரதுக்கு நிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா நாம எதிர்பார்க்கிறோம். ஒரு முறை இந்த குழந்தை கடன் வாங்கி அதை எப்படி பொறுப்பா அடைக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நாளைக்கு தொழில் செய்யறதுக்காக மீண்டும் வங்கியை நாடி அந்த கடனை எப்படி அடைச்சு மேல வர்றது அப்படிங்கறதுக்கு ஒரு மிகச்சிறிய உதாரணமாக இந்த முறை விளங்குகிறது. ஜன்தன் வங்கி கணக்கு, இதன் மூலமாக குழந்தைகளுக்கு சேர வேண்டிய கல்வி சலுகைகள் அனைத்தும் குழந்தைகளுடைய வங்கி கணக்குல நேரடியாக பற்று வைக்கப்படுகிறது. குழந்தைகளோட ஆதார் நம்பரும் ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கும் மார்க்க வந்து வெளி பல்கலைக்கழகங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை அரசு உருவாக்கி இருக்கு.
1: ஒரு தடையற்ற கல்வியை தொடர முடியும்
0: கண்டிப்பா.
1: மாணவ மாணவிகள் ஆராய்ச்சியில ஈடுபடுங்க. வேளாண்மை, அறிவியல், தொழில்நுட்பங்கள்ல என்னென்ன புதுமையான கண்டுபிடிப்புகள் இருக்குதோ உங்களுடைய திறனை பயன்படுத்தி அந்த புதுமையான கண்டுபிடிப்புகளை நீங்க கண்டுபிடிக்கிறது மூலம் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற முடியும்னு தொடர்ந்து வந்து ஆய்வகங்களுக்கு ஆராய்ச்சிகளுக்கு மத்திய அரசு முன்னுரிமை கொடுத்துட்டு வராங்க. கல்லூரிகள்ல எப்படி அந்த ஆராய்ச்சிகள் கொண்டு போறாங்க?
0: முதல்ல சுயாட்சி வாங்குறோம், அதுக்கப்புறம் நாக்ல இருந்து அக்ரிடிடேஷன் வாங்குறோம், அதுக்கப்புறம் NIRF அப்படிங்கறதுல இருந்து ரேங்கிங் வாங்குறோம், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து நம்ம கல்லூரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆய்வகங்களுக்கும் ஸ்டார் கேட்டகரி கொடுக்கறாங்க. 3-star lab, 5-star lab அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லேபையும் அந்த லேப்ல இருக்கக்கூடிய வசதிகளுக்காக அதை மெஷர் பண்ணி அதற்கு அங்கீகாரங்கள் கொடுக்கறாங்க. இப்ப தேசிய கல்லூரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேபும் 5-star lab, அங்க எல்லா வசதியும் இருக்கு.
1: மாணவர்கள் ஆர்வத்துடன் அந்த ஆய்வகங்களை பயன்படுத்துறாங்களா?
0: ஆமாமா, அப்படிப்பட்ட கல்வி திட்டத்தை தான் நாங்கள் மாணவர்களுக்கு புகட்டுகிறோம். எங்க கல்லூரியில தனியாவே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டினே ஒரு லேப் வச்சிருக்கிறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டியில அதை பயன்படுத்துறதுக்காக வெளிநாடுகளிலிருந்து, வெளியூர்களிலிருந்து மாணவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிக்கான சாம்பிள்ஸ் இங்க அனுப்புறாங்க. நாங்க டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறோம். அந்த அளவுக்கு ஆய்வகங்கள் இன்னைக்கு தன்னாட்சி பெற்ற கல்லூரியில மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்குது.
1: கல்விக்கான முன்னோடி திட்டங்கள், எப்படி கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மத்திய அரசு இதற்கான என்ன நடவடிக்கைகளை, சிறப்பான சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்குன்னு ரொம்ப தெளிவா எங்க கிட்ட வந்து விளக்கமா சொல்லியிருக்கீங்க. நன்றி.
0: நன்றிமா.
2: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய பிரதமரின் 12 ஆண்டுகால கல்வித்துறை சாதனைகள் குறித்து திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியின் ஆங்கிலத்துறை இணைப்பேராசிரியரும் தேர்வு கட்டுப்பாட்டாளருமான டாக்டர் வி ஸ்ரீ ராமச்சந்திரனுடன் நேர்முகம் இடம்பெற்றது. மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.

0: பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8-8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
1: 8-8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30-ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 2:50.
1: ஹலோ, சொல்லு கார்த்தி.
2: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
2: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
2: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட

முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் தற்போது அவர் கலந்துரையாடி வருகிறார். உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி மக்களின் பங்களிப்பை அதிகரிக்கச் செய்வதே இந்நாளின் நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார குடும்பநலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில், தானமாக பெறப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தேவைப்படுவோருக்கு புதிய வாழ்வளிக்கும் என்று கூறியுள்ளார். தமிழக அரசு தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது குறித்த புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் 61 நாட்களுக்கு பின்னர் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதற்கான முன்னேற்பாடு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தகுதியுடையோர் hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் மலேரியாவை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: நேரம் 3 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் சற்றுமுன் தொடங்கி வைத்தார். நம் நாட்டின் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120 மேற்பட்ட ஸ்டார்ட் அப்கள் உலகளாவிய

மதிய நேரத்து வெயிலையும் மறந்து மனசு நினைக்க வந்திருக்கு இசைத்தூரல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கடிகாரத்துல முள்ளு கரெக்டா 3 மணியை காட்டும் போது உங்க வீட்டுக்குள்ளயும் மனசுக்குள்ளயும் இந்த இசைத்தூரல் ஆரம்பமாகுது. இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி FM ரெயின்போ 102.2. சரி, எடுத்ததுமே கடிதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான முதல் சுவாரஸ்யமான தகவல் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல புதுசா ஒரு தொழில்நுட்பம் வரும்போது அது மக்கள் கிட்ட போய் சேர எவ்வளவு காலம் ஆகும்? தொலைக்காட்சி வந்தப்போ அது 5 கோடி மக்களை சென்றடைய 13 வருடங்கள் ஆனதான். ஆனா நம்ம வானொலி கண்டுபிடிக்கப்பட்டப்போ அது 5 கோடி மக்களை சென்றடைய வெறும் 38 வருடங்கள் ஆனதுன்னு நினைச்சீங்களா? இல்ல, உலக அளவில் மிக வேகமாக வெறும் சில வருடங்களிலேயே கிராமப்புறங்கள் வரை ஊடுருவிய ஒரே சாதனம் ரேடியோ மட்டும்தான். அதுவும் இன்னைக்கு இன்டர்நெட் காலத்திலயும் வானொலியோட மவுசு குறையவே இல்லைங்க.

0: அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மணி 10 நிமிஷத்துல இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா ஒரு சின்ன துணுக்கு பாத்திரலாமா? நம்ம தூங்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஓய்வெடுக்குமா? இதயத்தை தவிர. ஆனா நம்ம காதுகள் தூங்கும் போது கூட வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா? ஆமாங்க, சுத்து வட்டாரத்தில் நடக்கிற சத்தங்களையும் அது கேட்டுக்கிட்டே தான் இருக்குமா? ஆனா நம்ம மூளை அந்த சத்தங்களை நமக்கு தெரியப்படுத்தாம ஃபில்டர்

0: தினத்தில் நம்முடன் இணைகிறார் குருதி பரிமாற்றத்துறை நிபுணர் மருத்துவர் எல் அரவிந்த் அவர்கள்.
1: ஜூன் 14 உலக ரத்த தான தினம் கொண்டாடப்படுது. வருஷம் இந்த தினத்தை நம்ம டாக்டர் கார்ல் லான்ஸ்டீன் ஞாபகமா கொண்டாடுறோம். WHO அதுக்காக ஒரு தீம் அலாட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் 1 drop ஆஃப் ஹியூமானிட்டி கிவ் பிளட் சேவ்ஸ் லைஃப், அதாவது ஒரு துளி மனிதனையும் இரத்த தானம் செய்வீர் உயிர்களை காப்பீர். இந்த வகையில இன்னைக்கு வந்து இரத்த தானத்தை பத்தின அவேர்னஸ் அண்ட் புரிதல் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. இளைஞர்கள் தாமாவே முன்வராங்க. 18 வயசு ஆயிடுச்சு, எப்ப நான் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு முன்வரத நான் கண்கூடா பாக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க, வீட்டுல விடல, பேரண்ட்ஸ் திட்டுவாங்க அப்படின்ட்டு. பட் அந்த விஷயம் வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ரத்த தானம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க போனா பாக்கலாம். ஒரு பிளட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்டோட அட்டண்டர்ஸோ இல்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்பாங்க. பட் நம்ம வாலண்டரி பிளட் டோனரா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்ப யாருக்கு எந்த நேரத்தில் பிளட் தேவைப்பட்டாலும் நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 18 வயசு பூர்த்தியாயிருக்கணும். உங்க பக்கத்துல இருக்கிற பிளட் சென்டருக்கு நீங்க போயிட்டு உங்களோட பேரு, முகவரி, அப்புறம் உங்களோட போன் நம்பர் எல்லாத்தையும் பதிவு பண்ணிடணும். நீங்க ரத்த தானம் செய்யறதுக்கு உங்களுக்கு மினிமம் 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட HB அதாவது ஹீமோகுளோபின் 12.5 மேல இருக்கணும். உங்க எடை 45 கிலோக்கு மேல இருக்கணும். இதெல்லாம் இருக்கு. நான் இன்னைக்கு வந்து நல்லா ஃபீல் பண்றேன், என்னோட உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ரத்த தானம் செய்யறதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் அங்க வந்து உங்களுக்கு ஒரு படிம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு அதுல சில க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அந்த க்வெஸ்சன்ஸை நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு நேர்மையான பதில்களை கொடுத்துட்டு உங்களோட ஒப்புதல் கையெழுத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட பிளட்டை நீங்க டொனேட் பண்ண முடியும். பிளட் டொனேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல்ஸ், பிபி எல்லாம் செக் பண்ணுவாங்க. உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒன்ஸ் எல்லாமே கிரைட்டீரியா படி நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க ரத்த தானம் செய்யலாம். ஸோ உடனே வந்து பக்கத்துல இருக்கிற பிளட் சென்டர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. யார் யாருக்கு எப்ப தேவையோ தயவு செஞ்சு உதவி செய்யுங்க.
0: உலக குருதி கொடையாளர்கள் தினத்தில் ஆலோசனைகளை வழங்கினார் குருதி பரிமாற்றத்துறை நிபுணர் மருத்துவர் எல் அரவிந்த் அவர்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: நேரம் 3:18. கடந்தாச்சு. இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில இருந்திருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. நம்ம கைக்கு கிடைச்சிருக்க முதல் கடிதம் திருச்சி சங்கிலியாண்டபுரத்துல இருந்து அன்பு நேயர் மணிமேகலை ராஜா எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு பாப்போம். அன்புடைய நிலையத்தார் அவர்களுக்கு வணக்கம், வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. 10ஆம் தேதி இனிய உலகம் இனியும் தாங்குமாவில் ஜாபிரோ பறவை பற்றி அறிவிப்பாளர் அபிராமி அழகாக கூறினார். வாழ்த்துக்கள். 11ஆம் தேதி வண்ணக்கோளம் அறிவிப்பாளர் கோபால் தரணி கூட்டணியில் அறிவு சார்ந்த கேள்விகள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைய உழவு உலகம், வேளாண் அரங்கம், இரவு இசை, இனிமை, அனைத்து நிகழ்ச்சியும் அருமை. வழங்கிய பண்பலைக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றிங்கம்மா. அடுத்ததா ஒரு சின்ன துணுக்கு பார்க்கலாமா மக்களே? இன்னைக்கு காலையில மழை பெஞ்சா கூட ஆபீஸுக்கு லேட் ஆகிடுமோன்னு கவலைப்படுவோம். ஏன்னா மழை இன்னைக்கு இல்ல, வெயில் தான் அடிக்குது. அப்ப நான் சொல்றத கேளுங்க. நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் கிரகங்கள்ல நம்ம ஊர் மாதிரி தண்ணி மழையெல்லாம் பெய்யாதாங்க. அங்க இருக்கிற அதீத வளிமண்டல அழுத்தம் காரணமாக வைர மழை தான் பெய்யுமா. யோசிச்சு பாருங்களேன், அங்க மட்டும் நம்ம இருந்தா கொடைய தலையில் தான் பிடிச்சி வயிறுத்தை அள்ளிருப்போம்ல. சரி, வைரமலை பெய்யற கிரகத்துக்கு டிக்கெட் கிடைச்சா போட்டுடலாமா?

6:25 ஆயிருச்சுங்க. அடுத்ததான் ஒரு வானொலி துடுக்கு. திரும்பவும் என்னடா வானொலி துடுக்குன்னு பார்க்காதீங்க. உலகத்துக்கு முதன் முதல்ல மனித குரலோட கூடிய வானொலி ஒலிபரப்பு எப்போ நடந்துச்சு தெரியுமா? 1906 December 24 கிறிஸ்துமஸ் முன்தினம் இரவு ரெஜினால்டு பெசன்ட் அப்படிங்கிற விஞ்ஞானி தான் அமெரிக்காவில் இதை செஞ்சாராம்.

அன்னைக்கு வானொலியில என்ன பண்ணார் தெரியுங்களா? அவர் வயன் வாசிச்சுட்டே பைபிள்ல இருந்து வர சில வரிகளை வாசிச்சு காட்டினாராம். அப்போ அட்லாண்டிக் கடல் கப்பல் பயணம் செஞ்சிட்டு இருந்த மாலுமிகள்லாம் திடீர்னு தங்களோட வயர்லெஸ் கருவியில மனித குரலும் இசையும் கேட்ட உடனே ஏதோ தேவதைய வானத்துல இருந்து பார்த்துட்ட மாதிரி ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். அன்னைக்கு கப்பல்ல கேட்ட அந்த தூறல் தான் இன்னைக்கு உங்க வீடுகள்ல இசை தூறலா பொழிஞ்சிட்டு இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல?

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் சரியாக 3:32:40 ஆயிடுச்சுங்க. கொசுக்களோட ரத்த பாசத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? டிராஃபிக்ல வண்டியை நிப்பாட்டினா போதும், சுத்தி சுத்தி வந்து கடிக்கிற இந்த கொசுக்களால பெரிய தொல்லையா போச்சுப்பா. ஆனா இத ஒரு சயின்ஸ் ட்விஸ்ட் இருக்குங்க. நம்ம கடிக்கிற எல்லா கொசுமே பெண் கொசுக்கள் தானாமா? ஆமாங்க, ஆண் கொசுக்கள் பாவம் ரொம்ப சாது. அதுங்க வெறும் தாவரங்களோட சாரம் மட்டும்தான் குடிச்சு வாழுமா. பெண் கொசுக்களுக்கு முட்டையிடுறதுக்கு புரதச்சத்து தேவைப்படுறதுனால தான் நம்ம ரத்தத்தை தேடி வருதான். ஸோ இனிமே உங்களை கொசு கடிச்சா அடிப்பீங்களா, இல்லை பாவம் தாயாச்சேன்னு விட்டுருவீங்களா? பார்க்கலாம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்க கேட்டு ரசிச்சு கொண்டு இருக்கிறது இது இசை தூரல். இசை தூரல்ல இன்னைக்கு நாம எல்லாரும் கூகுள் மேப் யூஸ் பண்ணிருப்போம். ஆனா உலகத்திலேயே ஜிபிஎஸ் அல்லது மேப்ஸ் பயன்படுத்த முடியாத ஒரு ஊர் இருக்கு. அது எங்க தெரியுமா? இத்தாலியில இருக்கிற வெனிஸ் நகரம் தாங்க. அங்க இருக்கிற குறுகலான தெருக்களும் பாலங்கள் காரணமா ஜிபிஎஸ் சிக்னல் கரெக்டா கிடைக்காதான். அதனால அங்க போனா இன்னைக்கும் மக்கள் கிட்ட வழி கேட்டுதான் போகணுமா.

0: கலை அறிவியல் கல்லூரி,
1: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேரம் 3:45 நீர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். இசை தூரல்ல அடுத்து உங்களுக்காக ஒரு துணு கூட வந்திருக்கேங்க. நம்ம சமையல்ல காரத்துக்கு பயன்படுத்துற மிளகா இருக்குல்ல, அது பிறப்பால இந்தியாவே கிடையாது. 15ஆம் நூற்றாண்டுல வாஸ்கோட காமா மூலமா தென்னமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்துச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம முன்னோர்கள் காரத்துக்கு மிளகு மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. ஆனா இப்போ மிளகாய் இல்லாத இந்திய சமையலே நினைச்சு கூட பார்க்க

0: சரவணி மேடம், நாம கேட்டு இணைஞ்சிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலியா. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இசை தூரல்ல அடுத்ததா மின்னஞ்சல்கள் பார்க்கலாங்க. துவாக்குடிமலை பவுலின் மைக்கேல் இவர்களோட கடிதம். வணக்கம். நேற்று காலை காலை மலர் இனியராகம் போட ஆட்டம் போடு பாடல்கள் இனிமையாக இருந்தது. மாலை வண்ண கோலங்களில் 8 கேள்விகள் நேர்களின் பதில் ரொம்ப அருமையாக இருந்தது. கௌதமன் அவர்கள் இருவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. பொன்மாலை பாடல்களும் இனிமை. பண்பலைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த மின்னஞ்சலை தொடர்ந்து அடுத்ததாக திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டை தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் இவர்களோட மின்னஞ்சல். நேற்றைய தினம் இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள் தூய்மை பண்புகள் பற்றிய நல்ல தகவலை ஆசாரக்கோவையில் உள்ள 96வது பாடல் வரிகள் மூலம் சிறப்பாக விளக்கினார். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி குருதி கொடையார் தினகரன் அவர்கள் 82 முறை இரத்த தானம் வழங்கியதை பற்றி கூறியது அருமை. பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்காங்க. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தஞ்சாவூர் காட்டு தோட்டம் வேளாண் ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் பார்த்திபன் அவர்கள் நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சல் பெற கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் சிறப்பாக விளக்கினார்னு சொல்லியிருக்காங்க. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சம்பா தாளடி சாகுபடியில் கடைபிடிக்க வேண்டிய மண் மற்றும் நீர் பரிசோதனை பற்றி பட்டுக்கோட்டை சுபா அவர்கள் விளக்கியதும் சிறப்பாக இருந்தது. உடன் உரையாடிய அடைக்கரலாஜ் அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. பண்பலைக்கும் நன்றிகளை கூறியிருக்காங்க.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

அடுத்ததாக ஒரு மின்னஞ்சல் வந்திருக்குங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்க்கலாமா? திருச்சிராப்பள்ளியிலிருந்து கொள்ளிடம் காமராஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அன்பு நிலையத்தாருக்கு எனது இனிய நண்பகல் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைய சூரியகாந்தியில் இடம்பெற்ற ஊனமில்லா உள்ளங்கள் மனதை தேடி என்னும் தலைப்பிலான இரு நாடகங்களும் மிகவும் சிறப்பு. இவ்விரண்டு நாடகங்களும் மையக்கரு ஒன்றுதான். அதாவது ஒருமித்த கருத்துக்களை மணமகனோ மணமகளோ ஒரு பெற்றோருக்கு கிடைத்துவிட்டால் அதைவிட மகிழ்ச்சி வேறென்ன இருக்க போகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவ்விரண்டு நாடகத்தையும் மிக சிறப்பாக எழுதிய நாடக ஆசிரியர்கள் பட்டுக்கோட்டை ராஜேஷ் அவர்களும் எஸ் சேதுராமனுக்கும் இவ்விரு நாடகத்தின் நன்முறையில் நடித்து நாடக கலைஞர்களுக்கும் உதவியருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. நிலைய பொறுப்பாளரான ஆர்வி ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க.

0: கடிதங்களும் மின்னஞ்சங்களும் அதோட சில குட்டி தகவல்களும் இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சி ரொம்பவே அழகா போச்சு. கடிதம் மற்றும் மின்னஞ்சல்கள் அனுப்பின எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் உங்களுடைய கடிதங்களும் இந்நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி திருச்சி 1 இந்த முகவரிக்கோ அல்லது AIR@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் தட்டச்சு செய்து அனுப்பலாம். இன்னும் நிறைய கடிதங்கள் இருக்கு, அதையெல்லாம் நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாங்க. நேரம் 4 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நீடித்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புதுமைகளை இந்தியா படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். பிரான்சில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தற்போது உரையாற்றி வரும் அவர், விரைவாகவும் பெரிய அளவிலும் பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதுமைகள் உலகிற்கு பயனளிக்கும் வகையில் அமைவதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவும் பிரான்சும் பல்வேறு ஒத்துழைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக சிறுபான்மையின மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தேசிய நாளிதழ் ஒன்றிற்கு இன்று அவர் அளித்துள்ள பேட்டியில் அனைவருடனும் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற கொள்கையின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு

வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் 2028 நடைபெற உள்ள மாசிமக பெருவிழா தொடர்பாக இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், இந்நிகழ்ச்சிக்கு சுமார் 50 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதற்கான திட்டங்கள் குறித்து தற்போதே ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். அரசு பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு மனநல ஆலோசனைகள், தன்னம்பிக்கை மற்றும் தன்முனை பயிற்சி வகுப்புகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வானம்பாடி ஏரியில் தனியார் தொழிற்சாலைகள் ரசாயன கழிவுநீரை வெளியேற்றினாலோ விதிமீறலில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா எச்சரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை கட்டணமின்றி பெறுவதற்கு சின்ன காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடத்தை அணுகலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: கடிகாரத்துல முள்ளு நாளை தொட்டா போதும், நம்ம திருச்சி மக்களுக்கு டீ குடிக்கிற ஞாபகம் வருதோ இல்லையோ, ரேடியோவை 102.1 திருப்புற ஞாபகம் கண்டிப்பா வந்துடுங்க. ஆமாங்க, இன்னைக்கு இந்த நாளில இருந்து 5 மணிக்கு உங்க மூளைக்கு செம்ம வேலை வைக்க போற ஒரு சூப்பர் குறுக்கெழுத்து போட்டியோட நாங்க வந்திருக்கோம். ஆமா நேயர்களே, பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதோ உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0-4-3-3-1 என்ற முன்னிணைப்பு எண்களோட 246-102.1 இது வழக்கமான நேயர்களுக்காகவும், 0-4-3-1 என்ற முன்னிணைப்பு எண்களோட 240-102.1 அறிமுக நேயர்களுக்காகவும் தொலைபேசியை எடுங்க, தொடர்பு கொள்ளுங்க, எங்களோட நேரலையில பேசுங்க.
4: அழகான ஒரு முன்னுரையை கொடுத்து வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. இல்லை மரியா,
5: கண்டிப்பா கண்டிப்பா, நானே வந்து அப்படியே மெய்சிலிருந்து தான் போயிருக்கேன். பார்த்துக்கோங்களேன்,
4: நம்ம நேயர்களும் இப்போ ஆடாடா இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டு வித்தியாசமான ஒரு குரல்ல தொடங்கியிருக்கே,
5: புதுவிதமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா?
4: பாங்க, ஆனா எப்போதும் போலதான் நம்ம குறுக்கெழுத்து போட்டு இன்னைக்கு நாம விளையாட போறோம். சரி, எத்தனை கட்டங்கள் இன்னைக்கு போட்டுக்கணும், எத்தனை குறிப்புகள் இருக்கும், ஒரு நேர் எத்தனை பதில சொல்லணும், அதெல்லாம் சொல்லணும்ல?
5: கண்டிப்பா.
4: சரிங்க, இடமிருந்து பலமா 5 கட்டங்கள் போட்டுக்கோங்க. இதற்கு வந்து ஒரு குறிப்பு சொல்லுவோம், நீங்க இதை வந்து நிரப்பிடலாம். இதுல 4வது கட்டம் இருக்கும் இல்லையா, அதுல மேல ஒரு கட்டம் கீழே ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. இதற்கு மேலிருந்து கீழாக 3 எழுத்துக்கள்ல நீங்க பதில் சொல்லணும். இன்னைக்கு ஒரு நேருக்கு 2 குறிப்பு தான் நம்ம சொல்ல போறோம். இந்த கட்டங்களை அவங்க நிரப்பினா போதும். இப்ப இதற்கான குறிப்பை சொல்லிடலாமா?
5: சொல்லிருங்களே.
4: சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாமே.
4: சரி, இறைவனை எண்ணி தினமும் சொல்வது. இறைவனை எண்ணி தினமும் நாம் சொல்வது, இதுதான் நீங்க இடமிருந்து பலமா எழுத போறீங்க 5 கட்டங்கள்ல. அதுல 4வது கட்டம் இருக்கும் இல்லையா, அதுல மேல ஒரு கட்டம் கீழே ஒரு கட்டம் நம்ம போட சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை மேலிருந்து கீழாக 3 எழுத்துக்கள்ல நீங்க நிரப்பணும். அதற்கான குறிப்பு தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம்.

0: வீசும்போது
1: என்னங்க பாடல்
0: என்ன
1: வரிகள்லாம்
0: வரும்,
1: சொல்றீங்க?
0: என்ன வரும், என்ன வரும், அதுதான் இன்றைக்கு முதல் குறிப்பு. இந்த குறிப்புகளுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் வரலாம். சுழி 4 3 1 240 102 1. இது அறிமுக நேயர்களுக்கு. சுழி 4 3 1 246 102 1. இது வழக்கமான நேயர்களுக்கு. வாங்க நேயர்களே, வண்ணக்கோலங்களில் இணையலாம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்த்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: தட்ஸ் ரைட்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 4:11 கடந்தாச்சுங்க. இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
3: இன்னைக்கு வனகோலங்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டி தான் விளையாட நேர்கள் எல்லாம் தயாரா காத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்புகளும் கொடுத்தாச்சு, உங்களுக்கான பாடல்களும் உங்களை உற்சாகப்படுத்த கொடுத்தாச்சு. இப்ப நேயரும் வந்த வண்ணம் இருக்காங்க. நாம கேட்கலாம் முதல் நேயர் யார் எங்கிருந்துன்னு. வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் வணக்கம்.
5: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம் சார்.
5: பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல் நேயரா வந்திருக்கீங்க.
4: முதல் நேரம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, கண்டுபிடிச்சிட்டேன் சார். நான்
5: சூப்பர், சொல்லுங்க.
4: இறைவன தினம் வந்து மந்திரம் சார், அது தேனி பக்கம் வீசுறது சாரல்.
5: மந்திரம் சாரல் அப்படிங்கிறது மிக சரியான பதில். முதல் நேரா வந்து வெற்றி வாகை சூடியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப சிறப்பு, முதல் நேரம் வந்து அழகாக எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஓஹோ, இந்த இடத்துல தான் அந்த மேலிருந்து கீழே இறக்கணுமா அப்படிங்கிறதுலாம் நம்ம நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். அதே போல தான் நேயர்களே, இப்போ புதுசாக கேட்குற நேயர்களுக்கு மறுபடியும் சொல்கிறோம், 5 கட்டங்கள் போட்டுக்கோங்க. இடமிருந்து வளமாக அதை நிரப்ப போகிறீங்க. அதில் 4வது கட்டம் இருக்குல்லையே, அதில் மேலே ஒரு கட்டம் கீழே ஒரு கட்டத்தை இணைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதை மேலிருந்து கீழாக நீங்கள் நிரப்ப போகிறீங்க. இதுதான் இப்போ அடுத்த குறிப்பு. நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாமா?
3: சொல்லிடலாமே.
5: பறக்காத பறவை.
3: எப்படிங்க?
5: ஆமா, பறக்காத பறவை. இதை தான் நீங்க இடமிருந்து வளமா அந்த 5 கட்டங்கள்ல நிரப்ப போறீங்க. மேலிருந்து கீழாக சிவபெருமான் வசிப்பிடமாக கருதப்படுவது. சிவபெருமான் இங்கதான் வந்து இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, புராணங்கள்ல, புராணங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா.
3: அதாவது இறைவன் வந்து தூணிலும் இருப்பார் திரும்பி யாராவது பேசினா அது என்னங்க?
5: அப்படியும் இருப்பாங்க. இருந்தாலும் நிறைய புராண கதைகள்ல சிவபெருமானினுடைய வசிப்பிடமாக இது
3: கருதப்படுது.
5: அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு.
3: சரி,
5: அதைத்தான் நீங்க மேலிருந்து கீழாக நீங்க நிரப்ப போறீங்க. பதில் தெரிஞ்சா வரலாம் வண்ணக்கோலங்களுக்கு. 4-3-1 2-46-102-1 அப்படிங்கிற இந்த எண்களில் வழக்கமான நேயர்களும், 4-3-1 2-46-102-1 அப்படிங்கிற இந்த எண்களில் அறிமுக நேயர்களும் வரலாம்.

0: பாய்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ சரி சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: வருக
1: வசந்தியம்மா, உங்களுக்கு விடை தெரிஞ்சிருச்சுங்களா?
8: ஆ, தெரியும் மேம்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
8: ஆ, கண்டுபிடிச்சாச்சு.
1: சொல்லுங்கம்மா.
9: பறக்காத பறவை, இடமிருந்து வலம்.
8: பென் குயின் சார்.
9: பென் குயின், மேலிருந்து கீழ், சிவபெருமான் வசிப்பிடமாக புராண இதிகாசங்கள்ல கருதப்படுவது.
8: கைலை சார்.
9: கைலை அப்படிங்கிறது மிக சரியான பதில்.
1: என்னம்மா டக்கு டக்குன்னு நீங்களே சொல்லி அடுத்த நேயர்களுக்கு வழிவிட மாட்டீங்க போலயே.
9: நாங்க எப்போதுமே அப்படிதான் அப்படின்னு நீங்க சொல்றது இல்லையா அந்த நேரத்துல? வெற்றி வாகை சூடுறவங்க
10: வந்தாரே வெள்ள வைக்கும் வண்ண கோலங்க, அதுவும் வார இறுதி நாட்கள்ல கேட்கவா வேணும்.
9: வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நேயர்களுக்கு அடுத்த குறிப்பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன சொல்றோம் அப்படின்னா, இடமிருந்து வலம், ஒரு இசை கருவி
1: என்னவா இருக்கும்?
9: ஆமா, அது வந்து 5 கட்டங்கள்ல நீங்க நிரப்ப போறீங்க. மேலிருந்து கீழ், விளையாடும் இடம். விளையாடும் இடம், இதான் மேலிருந்து கீழாக எழுத போறீங்க. பதில் தெரிஞ்சா வரலாம். வண்ண குழந்தைகளுக்கு ரெண்டு பேரும் என்ன இப்படி பாக்குறாங்க?
10: எனக்கு இசை கருவி விளையாடுற இடம் என்ன அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம்.
9: நீங்க யோசிப்பீங்க, நம்ம நேர்கள் யோசிக்கவே
1: மாட்டாங்க.
10: அப்படி சொல்ல விரும்புற நேர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லி 4311 என்ற எண்ணில் அறிமுக நேர்களும் மற்ற நேர்கள் 246 102 1 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். வாங்க நேர்களை விளையாடலாம். இது வண்ண கோலங்கள்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: சொல்லுங்கய்யா, பதிலோட வந்திருக்கீங்களா?
1: மத்தளம் களம்.
0: மத்தளம் களம், அவ்வளோதாங்க, அடிச்சிட்டீங்க. இதாங்க உங்களுக்கான களம் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள் ரமேஷ் ஐயா. ரொம்ப சிறப்பாக வந்து அடிச்சிட்டார், நெத்தி அடியாக அடிச்சிட்டார் இல்லையா?
2: மத்தளம்
0: களம், ஒரு இசைக்கருவி, ஒரு விளையாடும் இடம் அப்படின்னு சொல்றாங்க.
2: பாருங்களேன், வர்ற எல்லா நேரும் சரியா பதிலோட மட்டும்தான் வர்றாங்க.
0: சரிங்க, இப்ப அடுத்த குறிப்பு கொடுத்துடலாமா? வந்து இடம் இருந்து வளம், ஒரு இனிப்பு பண்டம்.
2: எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இனிப்பெல்லாம்.
0: ஆமா, இனிப்புல நிறைய வகை இருக்கு. இது ஒரு இனிப்பு பண்டம். மேலிருந்து கீழ், இது வந்து ஒரு ஆடை, நம்முடைய பாரம்பரிய ஆடையில இதுவும் ஒன்று.
3: சரிங்க,
0: நேயர்களை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வரலாம். இடமிருந்து வளம், இனிப்பு பண்டம், இதை வந்து நீங்கள் 5 கட்டங்களில் நிரப்ப போகிறீங்க. மேலிருந்து கீழ் 3 கட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நிரப்ப போகிறது நம்மளுடைய பாரம்பரிய ஆடைகளில், ஆடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு உறுப்பு.
3: சரிங்க,
2: சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்க.

சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பு எண்களோட 246-102-1 வழக்கமான நேர்களுக்காகவும் 240-102-1 அறிமுக நேர்களுக்காகவும் தொலைபேசி காத்துக்கிட்டே இருக்குங்க. மறக்காதீங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: வெளியில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நேரம் 4:30 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரான் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: அடங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.

0: 4:33 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி தான் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருந்தோம், ஒரு இனிப்பு பண்டம், இடமிருந்து வளமா இல்லையா? ரெண்டு பேரும் இனிப்பு பண்டம்னா சந்தோஷமா என்னவா இருக்கும்?
1: ஆமாங்க, நல்லா காஃபி குடிக்கிற டைம்ல நீங்க இனிப்பு பண்டம் ஸ்நாக்ஸ் பத்தி ஞாபகப்படுத்திருக்கீங்க, அப்படிதானங்க?
2: ஆமா ஆமா,
0: அந்த இனிப்பு
2: பிடிக்கும்னு வேற சொல்லிட்டீங்க, கிடைக்கவும் போறது இல்ல. எதுக்கு
0: கிடைக்க போறது இல்ல? நீங்க கண்டுபிடிச்சீங்களா இல்லையா அதான் என்னோட கேள்வி.
1: அது எங்க நேர்கள் வந்து எப்படி பதில் சொல்றாங்கன்னு மட்டும் பாருங்க.
0: இப்படி திருப்பி விட்டுறீங்க, சரிங்க, அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. நம்ம நேயர்
2: தெரியலங்கறத எவ்வளவு இதுவா சொல்றீங்க.
0: வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா,
0: யார் பேசுறீங்க?
3: நான் சமீபத்திலிருந்து வேங்கட சுப்பிரமணியம் பேசுறேன்.
0: வேங்கட சுப்பிரமணியம்,
3: ஆமாங்கய்யா,
0: சொல்லுங்கய்யா.
3: அதாவது ரெண்டு இருக்கு, ரெண்டு விடையும் இருக்கு.
0: ஓ சூப்பர்.
3: அதிரசம் சட்டை,
0: அதிரசம்
3: பவாலை.
0: இல்லங்கய்யா, அதிரசம் என்ன சொன்னீங்க?
3: சட்டை.
0: சட்டை வராது இல்ல, நமக்கு ச வந்து நடுவுல இருக்கணும், மேல ஒரு கட்டம் கீழே ஒரு கட்டம். இப்ப ச நடுவுல இருக்கிற மாதிரி நீங்க சொல்லணும். அதிரசம் வராது. அடுத்து இன்னொன்னு
3: சொன்னீங்களா,
0: அதுவும் வராது இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும்.
3: நாலாவது கட்டத்துல வரணும்.
0: நாலாவது கட்டம் வந்து, நாலாவது கட்டத்துக்கு மேல ஒரு கட்டம் கீழே ஒரு கட்டம் போட்டிருக்கோம், அதை மேலிருந்து கீழா எழுதணும். அப்படி இப்ப நீங்க பாருங்க, இப்ப அடுத்த நேர் சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க, வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்களும் பதில் தெரிஞ்சா வாங்க அடுத்தடுத்த கேள்விகளுக்கு. அடுத்த நேயர், நம்ம நிகழ்ச்சியில பதில் சொல்றதுக்கு யார் இருக்காங்க? இடமிருந்து பலம், ஒரு இனிப்பு பண்டம். இப்ப ஐயா சொன்ன மாதிரி பதிரசம்லாம் இந்த கட்டங்கள்ல நிரப்பிடலாம். மேலிருந்து கீழாக நாம் அணியக்கூடிய ஆடைகளுள் ஒன்று, பாரம்பரிய ஆடைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மேலிருந்து கீழாக மூன்று கட்டங்களில் இருக்கு. இதை நீங்கள் நிரப்பணும். பதில் தெரிஞ்சா வரலாம் வண்ணக்கோலங்களுக்கு.
1: 4:33 என்ற இரண்டு அறிமுக நேர்களும், மற்ற நேர்கள் 2:41 என்ற எண்ணையும் தட்டு வாருங்கள். இது வண்ணக்கோலங்களில் இன்று குறுக்கெழுத்து போட்டி.
0: அடுத்த நேயர் வந்திருக்காங்க, வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
4: புதுக்கோட்டை
0: மாவட்டம்
4: இருக்கு.

0: சொல்லுங்க.
1: குலோப்ஜாம்
0: குலோப் ஜான். சரி,
1: பைஜாமா.
0: பை ஜாமா. சரிங்க, இப்படி ஒரு கட்டத்தை, இப்படி ஒரு குறிப்பை நான் பதிலை நான் எழுதலை, ஆனாலும் நீங்கள் எழுதியிருக்கீங்க. சிறப்பு குலோப் ஜான், பைஜாமா, இதெல்லாம் வந்து அதான் தமிழ் சொற்கள் இல்லை, இருந்தாலும் ஓகே. நீங்கள் வந்து நாங்கள் கொடுத்த குறிப்புக்கு வந்து நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பாரம்பரிய ஆடைன்னு சொன்னேன், பைஜாமா அப்படிங்கிறது பாரம்பரிய ஆடையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இருந்தாலும் ஓகே. நீங்கள் அந்த குறிப்புக்கு ஒத்து போகிறதுனால இதை சரி அப்படின்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அடுத்த நேயர்கிட்ட கேட்போம், நம்ம சரியான பதில் சொல்கிறாங்களான்னு. நன்றிம்மா. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுகிறீங்க?
2: ராஜாமணி.
0: ராஜாமணி அம்மா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் பேசினாங்க, நீங்கள் கேட்டிங்களா?
2: கற்கண்டு துண்டு.
0: கற்கண்டு துண்டு, அப்படி பாருங்க, நெத்தியடியே அடிச்சிங்க. அதான் இதுக்கு முன்னாடி வந்து காதர் பிபி அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, குலோப் ஜாமுன் பைஜாமா அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் மிக சரியாக தான் பொருந்துனுச்சு. இருந்தாலும் நாங்கள் நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதில் யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ஒரு இனிப்பு பண்டம், கற்கண்டு, பாரம்பரிய ஆடை, சொல்லுங்கம்மா, துண்டு அப்படின்னு சொல்லி வெற்றி வாகை சூடியிருக்கீங்க. நன்றிம்மா.
2: நன்றி.
0: ரொம்ப சிறப்பாக நம்ம நேயர் வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா?
3: கண்டிப்பாக.
0: ஆனால் குலோப் ஜாமுன் பைஜாமா,
3: ஐயா திரும்ப திரும்ப இந்த பக்கம் திரும்பி நீங்க இனிப்பு பண்ணதே சொல்றீங்க. அவங்க ஒரு வரை சொன்னா போதும், நீங்க அதை 10 வரை சொல்றீங்க.
0: உங்களுக்கு வந்து ஒரு இனிப்பு பண்ணதா இன்னைக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை கிடைச்சிருக்கு பாருங்க. குலோப் ஜாமுன் கிடைச்சிருக்கு, அதிரசம்
3: கிடைச்சிருக்கு. வாயிலே வடை சுடறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். குலோப் ஜாமும் சொல்லலாம் இன்னைக்கு தாங்க பாக்குறேன்.
0: அதெல்லாம் கேட்கும்போதே சாப்பிட்ட மாதிரியான சந்தோஷத்தை நீங்க வந்து அனுபவிச்சுக்கணும்.
3: சரிங்க,
0: அடுத்த குறிப்பு கொடுத்துடலாமா நேயர்களுக்கு?
4: கொடுத்துடலாமே.
0: சரிங்க, இடமிருந்து பலம், இது வந்து ஒரு பழங்கால துறைமுக நகரம்.
4: துறைமுக நகரம்,
0: பழங்கால துறைமுக நகரம். இடமிருந்து பலமா நிரப்ப போறீங்க, மேலிருந்து கீழ். இதை வந்து தத்துவ ஞானிகளை நாம இப்படி அழைப்போம். தத்துவ ஞானிகள், பெரியோர்களை நாம இப்படி அழைப்போம். இது மேலிருந்து கீழாக நீங்க நிரப்பணும். இதுதான் வந்து குறிப்பு. பதில் தெரிஞ்சா வரலாம் என்ன கோலங்களுக்கு.
5: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
9: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
11: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
12: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: இறுகி வனக்குளங்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டி தான் கேட்டுட்டு இருக்கோம். குறுக்கெழுத்து போட்டிக்கு குறிப்புகளும் கொடுத்தாயாச்சு. நம்ம கூட நேயர்கள் வந்து இணைய காத்திருக்கிறாங்க இல்லையா, அந்த வகையில நம்ம கூட பேச போற நேயர் யார் எங்க இருந்துன்னு கேட்டலாம். வாங்க, எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம்.
3: ராமலட்சுமி அவர்களே வருக, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
3: எல்லாரும் நல்லா இருக்கும். வழக்கம் போல பதில கண்டுபிடிச்சிருப்பீங்க, சொல்லுங்க பதில.
2: பூம்புகார்.
3: பூம்புகார், அதாவது ஒரு பழங்கால துறைமுக நகரம் சொன்னோம் பூம்புகார் அப்படிங்கிறது சரி. தத்துவ ஞானிகளை இப்படி அழைப்போம் மகான் அப்படிங்கிறதும் மிகச்சரி.
0: வாழ்த்துக்கள்.
3: வழக்கம் போல வந்து வந்தார் வென்றார் அப்படிங்கிற மாதிரி ராமலட்சுமி அவர்கள் வந்து வின் பண்ணிட்டாங்க.
1: கண்டிப்பாக
3: அடுத்த நேயர்கள் வரப்போகிற நேயர்கள் உங்களுக்கு நான் வந்து குறிப்பு சொல்லணும், அப்போ தான் நீங்கள் வந்து பதிலோடு எங்கள்கிட்ட நீங்கள் வர முடியும். அதற்கான குறிப்பு இடமிருந்து வளம். ஒரு மாவட்டத்தோட நிர்வாக பிரிவு, ஒரு மாவட்டத்தோட நிர்வாக பிரிவு, மேலிருந்து கீழ். இது ஒரு எண்ணெய் வித்து, இதிலிருந்து எண்ணெய் எடுக்கலாம்.
1: எண்ணெய் எடுக்கலாம்
3: இதுதான் உங்களுக்கான குறிப்பு. பதில் தெரிஞ்சா வரலாம். அன்ன குளங்களுக்கு சுழி 4.

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண கோலங்கள். நேரம் 4:52 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம்.
1: ஆமா, நம்ம நேயர்களும் வந்து விறுவிறுப்பா நம்ம கூட விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வந்துகிட்டே இருக்கிறாங்க. நாங்களும் அவங்கள வரவேற்கிற வண்ண கோலங்களுக்கு இப்போ நம்ம கூட பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர், நலமா?
2: நலமா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். சொல்லுங்க, பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? இடம் இருந்து பலம், மேலிருந்து கீழ், இரண்டே குறிப்பு தான் இன்னைக்கு. மாநிலத்தின் நிர்வாக பிரிவு ஒரு எண்ணெய்
2: வட்டாட்சி.
1: வட்டாட்சி அப்படின்னு சொல்றீங்களா?
2: கடலை
1: சொல்லலாம், கடலையிலயும் எடுப்பாங்க. நீங்க முதல் பதில சொன்னீங்கன்னா இது பொருந்துதா சரியான்னு நம்ம சொல்ல முடியும்.
2: உள்ள
1: பிரிவு. இதே போல மாநிலத்துல என்ன பிரிவு இருக்கும், எப்படி பிரிக்கிறோம் நம்ம?
2: பிரிக்கிறோம்,
1: அவ்வளவுதான். அதான் பதில், மாவட்டம்.
2: மாவட்டம், மாவட்டம்.
1: இப்ப சொல்லுங்க, ஒரு எண்ணெய் வித்து, இதுல இருந்து எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம், அதையும் சொன்னீங்க.
2: எண்ணெய், எண்ணெய் எது ஃபர்ஸ்ட் எழுத்து வரும்?
1: அதாவது மாவட்டம், மாவட்டம் சொல்லிருக்கீங்க, ட இருக்கணுங்க, இரண்டாவது எழுத்தா. நீங்க இப்ப கட்டம் போடல,
0: கொஞ்சம் எளிமையா கொடுக்கலாம்.
1: கடலை அப்படிங்கிறது சரி, நீங்க என்ன பண்றீங்க, பதில் எல்லாம் சொல்லிருக்கீங்க, ஆனா வந்து கட்டம் போடாததுனால வந்து இங்க கலக்கிட்டு இருக்கீங்க.
2: எந்த இடத்துல வரும் அப்படின்னு
1: தெரியல. அதுதான் தெரியல.
0: நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல பேப்பர் பேனாவோட ரெடியா இருங்கன்னு சொன்னோம்லமா.
1: சரிங்க, சிறப்பு சிறப்பு சந்திரசேகர். சந்திரசேகர் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா வந்து பதில சொல்லிட்டு போயிட்டாருங்க. கிட்டத்தட்ட அப்படி மாவட்டத்தை சொல்றதுக்கு ஒரு குட்டையவே குழப்பிட்டார், நிறைய குழப்பி சொல்லிட்டாரு. இருந்தாலும் பதில வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அடுத்த நம்ம குறிப்ப நம்ம நேர்களுக்கு கொடுத்துடலாமா? சரிங்க. இறைவனை வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு அந்த இறைவனுக்கு நம்ம செய்வது, இறைவன்ட்ட நம்ம ஒரு வேண்டுதல் வைப்போம், அது நிறைவேறிடுச்சுன்னா நம்ம செய்வோம்ல, அதுதான் வந்து இடமிருந்து வளமா நீங்க எழுத போறீங்க. ஓகேவா? இறைவனிடம், இறைவனுக்கு நாம் செய்வது, இது வந்து இடமிருந்து வளமா நீங்க எழுத போறீங்க. மேலிருந்து கீழ், இயற்கையின் கொடை. இயற்கையின் கொடை, இதுதான் குறிப்பு. பதில் தெரிஞ்சா வரலாம் அண்ண குழந்தைகளுக்கு. இப்போ நம்ம கூட இணையும் நேயர் வருக.
0: வணக்கம்மா.
1: அது அம்மாவா ஐயாவாங்கறத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஹலோவே சொல்லுங்க. வணக்கம், வாங்க
3: வாங்க.
1: வானொலியோட ஒலி அளவு குறைச்சிட்டீங்க
0: நீங்க. இனிப்புல வந்துட்டீங்க. வானொலியோட ஒலி அளவு குறைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட குரலும் கேட்கும்.
1: அவங்க வந்து என்னதான் வந்தாலும் வானொலியை விட்டு வரல, அப்படி இருக்கிறாங்க.
4: அடுத்த நேயர்கிட்ட கேட்டுருவோம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம். யார் பேசுறீங்க?
0: குட்டீஸ் பேசுறாங்க.
1: அப்படி சொல்லுங்க. எடுத்தோட ஆன்டி தானே சொன்னீங்க? ஹலோ
0: பார்த்து அங்கிள் கோச்சுக்க போறாரு. ஆமா, நீங்க
1: மரியா வாங்க.
5: கடலை,
0: கடலை, கடலை போன நேரே சொன்னாங்க.
1: மாவட்டம் கடலை வந்து போன நேர சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்கோம், அத பதில் சொல்றீங்களா?
5: ஓகே சார்.
1: சரிங்க. அதாவது இடமிருந்து பலம், இறைவனுக்கு நாம் கைமாறாக செய்வது, மேலிருந்து கீழ், இயற்கையின் கொடை அப்படின்னு சொல்லியிருந்தோம். பதில் தெரியுமா சொல்லுங்க? எங்க அப்பா சொன்னாதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறீங்களா?
0: பின்னாடி இருந்து அப்பா குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு.
1: வாழ்த்துக்கள். இருந்தாலும் நல்ல முயற்சி, உங்களுடைய ஆர்வத்தை நாங்க பாராட்டுறோம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க.
1: இணைப்புல வந்தாலும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளே வந்து பதில சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது இறைவனுக்கு கைமாற நம்ம செய்வது, வழிபாடு அப்படிங்கிறது எல்லாரும் செய்வது, பரிகாரம் அப்படிங்கிறது நாம இந்த இடத்துல வச்சிருந்தோம். மேலிருந்து கீழ், மரம், இயற்கையின்

0: கொடை இல்லையா?
1: ஆமாம்,
0: பாருங்க, இன்னைக்கு சிறப்பாக நம்ம வந்து நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுருக்கிறோம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து நகைச்சுவையும் அப்பப்போ எட்டி பார்த்தது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் என்ன, அந்த இனிப்பு பண்டங்களை ரெண்டு முறை வந்தது, அதை வந்து தவிர்த்திருந்துருக்கலாம் இந்த மாதிரி நேரத்தில். அது தவறில்லை, அது வந்து எப்படி கேள்வி கொடுத்தீங்களோ அதே மாதிரி நிகழ்ச்சி முடிகிறப்ப எங்களுக்கு நிஜமாவே வந்து ஸ்வீட் வாங்கி கொடுத்தீங்க, நேர்கள் சார்பாக நாங்கள் சாப்பிட்டுருவோம்.
0: கொடுத்தலாம் கொடுத்தலாம், கண்டிப்பாக
1: நம்மளுக்கு சேர்த்து தாங்க சொல்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன்.
0: சரிங்க, இன்னைக்கு நிஜமாவே நிறைய இனிப்பு சாப்பிட்ட மாதிரியான ஒரு நிறைவோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சி சேலம் மங்களன் மங்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் மாலை 5 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். புத்தாக்கத் துறையில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற உலக நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பிரான்சில் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், தொழில்நுட்பத் துறையில் இந்திய இளைஞர்களின் ஆர்வம் நாட்டின் மாற்றத்திற்கு முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், புத்தாக்கத் துறையில் இந்தியாவின் துரித வளர்ச்சியை உலக நாடுகள் கண்ணோக்குவதாக பாராட்டு தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்த்லஜே கூறியுள்ளார். திருமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் நலனிற்காகவும் சிறந்த எதிர்காலத்திற்காகவும் மத்திய அரசு பங்காற்றி வருவதாக கூறினார். தமிழகத்தில் அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்திய அவர், சுகாதாரத்தை பேணுதல், மலிவு விலையில் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்படும் என்றார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வனத்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்த அவர், ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தார். நாட்டில் மகளிர், விவசாயிகள், மாணாக்கர் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பலனளிக்கும் வகையில் மத்திய அரசு செயலாற்றி வருவதாக பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி தொடர்பாக தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் ஓராண்டு முதுநிலை இதழியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கு வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில்

5:03 நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வெம்மை தன்னை விரட்டி தென்றல் வீசி இன்பம் சேர்க்கும் இனிய வேளை. இசையின் ராஜாங்கமாய் இது பொன்மாலை. இதய கதவுகளை திறந்து வையுங்கள் நேயர்களே. இடைக்கால காதல் கீதங்கள் அணிவகுக்கின்றன.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

நேரம் 5:09. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கும். உன்னை பார்த்த நாள் முதல் இந்த உலகம் உன் நினைவால் நிறைந்துள்ளது.

அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். நேரம் மாலை 5:13. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. விழிகளால் நீ எழுதும் கவிதைக்கு என் நெஞ்சம் வாசிக்கும் தாளம் இது. இனி வரும் காலங்கள் யாவும் நம் காதல் பாடும் காவியம் இது.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டும். இது நம்ம ஆளு படத்திலிருந்து.
1: ஹலோ, சொல்லு கார்த்தி.
2: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
2: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
2: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
2: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
2: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
2: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
2: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
2: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: இன்போ 102.1 பொன் மாலை. நேரம் மாலை 5:30.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஐந்து 5:31 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன்மாலை. காதல் என்பது காற்றில் வரும் கீதம், கண்ணில் தோன்றும் ராகம், இதழ்கள் இணையும் பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டும் மணிரத்னம் படத்திலிருந்து. ஐந்து மணி 5:36 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பொன்மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்ப நிலவே இதயத்தின் ஜன்னலை திறந்து வைத்தேன், உன் குளிர்ந்த ஒளியால் என் நெஞ்சை நினைத்தாய், சொல்லாத காதலை உன் விழிகளால் உரைத்தாய்.

இது ஒரு தொடர் கதை. படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் 5:40. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால இன்னிசை கீதங்களின் அணிவகுப்பாய் இது பொன்மாலை. சொல்ல துடிக்கும் நெஞ்சம், சொல்லாமல் தவிக்கும் இதயம், வார்த்தைகள் கோர்த்து வழி நெடுக வந்தாலும் உன் விழி பார்த்ததும் எல்லாம் மறந்தது.

ஜெயச்சந்திரன் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் கேட்டும் நானே ராஜா நானே மந்திரி படத்திலிருந்தார். 5:45 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டு இருக்கோம். விழிகளின் ஓரம் ஒரு மெல்லிய நாணம், உன் இதழ்களின் ஓரம் ஒரு ரகசிய கானம், பகல் நிலவாய் பாடல் வருகிறது.

0: सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: That's right.
4: 5:51 திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டிருக்கிறோம். அலையிடும் கடலும் அமைதியாகும் இவள் மெல்லிய புன்னகையை கண்டாலே.

0: ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டும் கடலோர கவிதைகள் படத்தில் இருந்த
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: காதல் ராகம் அணிவகுக்கும் பொன்மாலை கேட்டணிஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொன்மாலை. நேரம் மாலை 6 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம், பசுமை ஆற்றல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலகளாவிய சவால்களுக்கு தீர்வை இந்திய இளைஞர்கள் உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரான்சில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியாவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். உலக அளவில் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை எட்ட சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் உலக பொருளாதார மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், போர்கள் மற்றும் நிலையற்ற புவிசார் அரசியல் தன்மைகளால் வளரும் நாடுகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். நாடுகளுக்கிடையே பன்னாட்டு அளவில் கூட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மின் கட்டமைப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். அமைந்தகரை மற்றும் சென்னை விமான நிலையத்தில் புதிய கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நாளை தொடங்கி வைக்கிறார். சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் நடை மாதாந்திர பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்படுகிறது. ஆனி மாதத்திற்கான பூஜைகள் நாளை காலை 5 மணிக்கு தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை அஷ்டபந்தன கலச பூஜை நடைபெறும். வரும் 19ஆம் தேதி கோவில் நடை மூடப்படுகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மணி 3 நிமிடம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஆரவாரம். பயனுள்ள தகவல்களோடு பாடல்களையும் கேட்க இணைந்திருங்கள் நேயர்களே.

6:08 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் ஆரவாரம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தான். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோட தலைமையில மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் வர 17 காலை 11 மாவட்ட ஆட்சியரக மக்கள் குறைதீர் நாள் கூட்ட அரங்குல நடைபெற இருக்குதுங்க. இந்த கூட்டத்தில் துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளிடம் பெறப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதனால தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வழங்கி பயன்பெறலாம். மறந்துடாதீங்க, இந்த சிறப்பு குறைதீர் கூட்டம் வரும் 17 காலை 11 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆரவாரம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல ஆரவாரம் கேட்டணிஞ்சிருக்கோம். நேரம் 6:15. ஆரவாரம் அடுத்து தருவது
1: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
2: தலைவலி, தலைவலி வந்து பல வகையினால கூட வரும், பல காரணத்தினால கூட வரும். முக்கியமா நம்ம போன் டிவி அதிகமா பாக்குறதுனால வரக்கூடிய தலைவலி, வெளிச்சத்தினால வரக்கூடிய தலைவலி, வெயில் அதிகமா இருக்கிறதுனால வரக்கூடிய தலைவலி, ஒரு நாளைக்கு என் உடம்புக்கு தேவையான தண்ணி சத்து கிடைக்கலாம் கூட அது தலைவலியா தான் நம்மளுக்கு காட்டும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆஃபீஸ் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர், நம்ம நினைச்ச வேலைகளை முடிக்க முடியாம நமக்கு வரக்கூடிய தலைவலி, வீட்டு வேலைகள், நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால வரக்கூடிய தலைவலி. ஸோ இந்த மாதிரி தலைவலியை நம்ம ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு காரணங்கள் சொல்லி நம்ம பிரித்து பார்க்கலாம். தலைவலி, ஏகப்பட்ட தலைவலிகள் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. இந்த தலைவலியிலிருந்து நம்மளை நாமளை எப்படி மீட்டு கொண்டு வரலாம்? முக்கியமாக தலைவலிக்கு சில யோகா பயிற்சிகள் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதில் முதல் பயிற்சி வந்து என்னென்னா பத்மாசனம். பத்மாசனம்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யார் இதை செய்யக்கூடாது அப்படின்னா மூட்டு வலி இருக்கவங்க மட்டும் பத்மாசனம் செய்ய வேண்டாம், மற்ற இள வயதினர் எல்லாருமே வந்து இந்த பத்மாசனத்தை செய்யலாம். ஸோ கிராஸ் லெக் போஸ், ஒரு காலை தூக்கி மேலே வச்சுட்டு இன்னொரு காலையும் எடுத்து மேலே வைக்காது. ஏன்னா யோகாவை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாமே இந்த பத்மாசனத்தை தெரியாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த பத்மாசனம் உட்காந்து தலை, கழுத்து, முதுகு பகுதியை நேராக வச்சு உங்களுடைய மணிக்கட்டு பகுதி ரெண்டும் முழங்கால் மேலே இருக்கணும். உங்களுடைய உள்ளங்கை ரெண்டும் வானத்தை பார்த்த மாதிரி வச்சு கண்களை மூடி நம்மளோட சுவாசத்தை கவனிக்கிறது. நம்மளோட சுவாசம் எந்த அளவுக்கு ஆழ்ந்த சுவாசமாக மாற ஆரம்பிக்குதோ நம்மளுடைய தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு 5-7 seconds வரைக்கும் டைம் எடுத்து நிதானமாக செய்யுங்க. மூச்சை வெளியில் விடுறதுக்கு 10-12 seconds வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன், எத்தனை செகண்ட் நீங்கள் ப்ரீத்இன் பண்ணுறதுக்கும் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கும் நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு அதை ஒரு ஆழ்ந்த சுவாசமாக நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த தலைவலி குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை பத்மாசனம் பொசிஷனில் உட்காந்து 21 times செய்யும்போது நம்மளுடைய தலைவலி நிறையவே குறைய ஆரம்பிக்கும். என்ன ஒரு டென்ஷன் டைப் ஹெட்ஏக்குன்னு சொல்லுவாங்க, டென்ஷன்னால வரதா இருந்தாலும் சரி, ஸ்க்ரீன் பார்த்து வரக்கூடிய தலைவலியாக இருந்தாலும் சரி, ஏதாவது டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வரக்கூடிய தலைவலிகள் எல்லாமே இந்த சிம்பிளான ஒரு ஆசனம் அண்ட் ஒரு மூச்சு பயிற்சி, நம்மளை நாமளே கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி, இதை செய்யும்போது பெரும்பாலான தலைவலி வந்து குறையும். நிறைய பேருக்கு வந்து தலை வலி வராது, ஆனால் தலை பாரமாக இருக்கிற மாதிரி உணருவாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பேபி போஸ்ன்னு சொல்லக்கூடிய சஷாங்காசனம் பண்ணலாம். 2 calls மடித்து வச்சு வஜ்ராசனம் பொசிஷனில் உட்காந்து 2 kaigalayum நல்லா தலைக்கு முன்னாடி நீட்டி உங்களோட நெத்தியை வந்து தரையில் படுற மாதிரி வச்சுக்கலாம். 2 calls நடுவில் ஒரு அடி பக்கம் கேப்பு விட்டு கால் 2 மடித்து வச்சு ஒரு குழந்தை வந்து படுத்து விளையாடும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளும் படுத்திருக்கும் போது நம்மளுடைய மூளைக்கு தேவையான ரத்த ஓட்டம் அதிகமாக செல்ல ஆரம்பிக்கும். அதனாலையும் பல டென்ஷன் வந்து குறையும். டென்ஷன் குறையும் போது தலைவலியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ தலைவலி இருக்கிறவங்க இந்த பத்மாசனம் உட்காந்து 21 times ஆழ்ந்த சுவாசம் செய்கிறது, இந்த சஷாங்காசனம் சொல்லக்கூடிய பேபி போஸில் படுத்து ரிலாக்ஸ் பண்ணுறது, இது ரெண்டுமே

0: பெரும்பாலும் தலைவலியை குறைக்கும். நீங்கள் மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் செஞ்சு பாருங்க. இதை செஞ்சு பார்த்து உங்களுக்கு தலைவலி குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் மாத்திரம் பக்கம் போகணுங்கிற அவசியம் இருக்காது. நிறைய பேர் சொல்கிற ஒரு காரணம் என்னவாக இருக்கணும், டைமே இல்லை எனக்கு, அடுத்தடுத்து வேலை இருக்குது, அதனால மாத்திரை போட்டுக்கிறேன். மாத்திரைகள் முடியாத பட்சத்தில் எடுத்துக்கணுமே தவிர நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்காக மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது தேவையே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு பயிற்சி, இதை செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5-7 நிமிஷம், அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செஞ்சு பார்த்துருவோமே, இந்த 10 நிமிஷம் ஒரு பயிற்சி உங்களோட தலைவலியை குறைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாத்திரைக்கு அடிமையாகாமல் ஒரு வலி மாத்திரைகள் எடுக்கணுங்கிற தேவைகள் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஸோ தலைவலி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தலைவலிக்கும் யோகா பயிற்சிகள் நிரந்தர தீர்வை நமக்கு கொடுக்கும். இந்த பயிற்சிகளை தினந்தோறும் நம்மளுடைய சுவாச பயிற்சிகள், நம்மளுடைய தியான பயிற்சிகள், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அந்த யோகா நித்திரை மாதிரியான பயிற்சிகள் ஒரு நாள்பட்ட தலைவலியிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு மிக முக்கிய ஹெல்ப் பண்ணும். சிலருக்கு வந்து ஒற்றை தலைவலி இருக்கும். ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க தாங்க முடியாத ஒரு வலி அனுபவிக்கும் போது தேவைக்கு தகுந்த மாத்திரை எடுத்துக்கொண்டு நீண்ட நாட்களுக்கு இந்த பயிற்சிகளை நம்ம செய்யும்போது அவங்களுக்கும் தலைவலியினோட தீவிரம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தலைவலினால பாதிக்கப்பட்டிருக்கேன், தலைவலிக்கெல்லாம் யோகா பண்ணால் எப்படி சரியாக போகும்னு நீங்கள் கேட்காம செஞ்சு பார்த்துட்டு அதோட ரிசல்ட் அனுபவிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள். யோகா வந்து ஒரு மிராக்களை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.

6:24 நிமிடம் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை நாடுனர்களுக்கு தான். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்குங்க. அதாவது 20-க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் வந்து இதில் பங்கேற்க இருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. எப்போது நடக்குது அப்படின்னா, வர 19 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணி வரை திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதிதாசன் சாலை மேற்கு தாலுகா அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தான் நடக்க இருக்குது. இந்த முகாமில் நேரில் கலந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெறலாம். யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, இளநிலை, முதுநிலை, இப்படி எந்த படிப்புகள் படித்திருந்தாலும் எல்லா கல்வி தகுதி உடையவர்களும் இதில் கலந்துக்கலாம். 18 முதல் 40 வேலை நாடுனர்கள், மாற்றுத்திறனாளிகள், சுய விவரக்குறிப்பு பயோடேட்டாவோட அனைத்து கல்வி சான்றிதழ்களுடைய நகல், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இவற்றோடு நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்களே, இது ஆரவாரம்.

நேயர்களே, நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே பர்மிங்காமில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். தொடர்ந்து நியூஸ் ஆனர் செயலி வழியாக நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்களே, நாம் கேட்டு நினைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆனார் செயலி வழியாக ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, கால்நடை வளர்ப்போருக்கு தான். மத்திய அரசோட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் NDLM தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருது. அந்த வகையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் இந்த பணி வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி இனம் வாரியாக அனைத்து கால்நடைகளோட காதலியும் 12 இலக்க எண் கொண்ட டிஜிட்டல் டேக் பொருத்த போகிறாங்க. நமக்கு எப்படி ஆதார் அடையாள அட்டை எண் இருக்கோ அதே போல் கால்நடைக்கான ஒரு ஆதார் அட்டை மாதிரியானது இந்த டிஜிட்டல் டேக். இதை எல்லா இனம் வாரியாக நம்மளுடைய கால்நடைகளுக்கும் பொருத்த இருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கால்நடை வளம் பெருகவும் விவசாயிகளின் வருமானம் உயரவும் இந்த திட்டம் பெரிதும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேயர்களே, கால்நடை வளர்ப்போரே, இதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய கால்நடைகளுக்கும் இந்த டிஜிட்டல் டேக் பொருத்தும் திட்டத்தில் நீங்கள் பங்கேற்று உங்களுடைய கால்நடைகளுக்கும் இதை பொருத்திக்கோங்க. கேட்டிருக்கோம் ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக.

நியூஸ் அண்ட் ஏர் செயலி வழியாக நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்தவர்கள், தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடன் உதவி வழங்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி தாங்க. இந்த தனிநபர் கடனும் கொடுக்குறாங்க, குழு கடனும் தராங்க, கல்வி கடனும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. இதை பற்றின தகவல்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட நிதியோட அளவு, நிபந்தனைகள் என்ன, கடனை மீள பெறுவதற்கான கால அவகாசம், கடனை திரும்ப செலுத்தும் காலம், முன்கூட்டியே செலுத்தப்படும் கூடிய கடன், இப்படி பல தகவல்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் இதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய விண்ணப்பத்தையும் நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. அதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த தனிநபர்கள், குழுக்கள், மாணவ மாணவியர் கடன் விண்ணப்பங்களை பெற்று உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

6:51, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டணிஞ்சிருக்கோம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா விவசாயிகளுக்கு தான். தோட்டக்கலை பயிர்களில் அதிக வருமானம் பெற்றிட நுண்ணீர் பாசனம் மானியத்தோடு அமைத்து பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் கொடுக்குறாங்கங்க. அதனால் இந்த திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் எல்லாமே வந்து tnhorticulture.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்கள் வேணும், நான் நேரில் போய் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம்.

6:56 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். ஆரவாரம் தரும் நிறைவான தகவல் வானிலை முன்னறிவிப்பு தான். அடுத்த சில மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கேட்டிணைஞ்சிருக்கும் இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன் ஆரவாரம்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரான்சிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீஸ் நகரில் வரலாற்று சிறப்புமிக்க வில்லா கெரிலோஸ் இல்லத்தில் நடைபெற்ற இப்பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தேசிய மாணவர் மடிக்கணினி திட்டத்தின் கீழ் இலவச மடிக்கணினிகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதுபோன்ற எந்தவொரு திட்டத்தையும் அரசு அறிவிக்கவில்லை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு குழு கூறியுள்ளது. INS ஷார்தா கப்பல் இலங்கையின் கொழும்பு நகரில் தமது பயணத்தை இன்று நிறைவு செய்தது. மக்சாகர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் பிராந்திய கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளின் கூட்டு அர்ப்பணிப்பை வலுப்படுத்தும் வகையில் தொழில்முறை பயிற்சி, விளையாட்டு சார்ந்த பல்வேறு நிகழ்வுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டன. கல்வித்துறையில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்துறையில் காணப்படும் குறைபாடுகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழக வனப்பகுதிகளில் விலங்கு மனித மோதலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வனத்துறை சார்பாக மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்த அவர், ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தார். பாமிஹாமில் நடைபெறும் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் கனகாம்பரம் சிறுகதையின் நிறைவு பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன். மணியின் மனைவி சாரதா கிராமத்து பெண். திருமணம் முடிந்து சென்னைக்கு கணவனோடு வருகிறாள். மணியின் நண்பன் ராமு ஒருநாள் மணியை தேடி வீட்டுக்கு வருகிறான். சாரதா அவனோடு இயல்பாய் பேசி அவனை வீட்டிற்குள் அழைக்கிறாள். கிராம பின்னணி கொண்ட சாரதாவிடம் இத்தனை முற்போக்கான பேச்சா என்று அதிர்ச்சியான ராமு சற்று மாறுபட்டு

0: சிந்திக்கிறான். இதை மணியிடம் பகிர்வதா வேண்டாமா, பகிர்ந்தால் விளைவுகள் எப்படி இருக்கும் என நினைத்து குழம்பியும் போகிறான். இனி என்ன நடந்தது? கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் கனகாம்பரம் சிறுகதையின் நிறைவு பகுதி.
1: உங்க சிநேகிதராமே வந்து தேடினார் என்று சாரதா குதூகலமாக குதித்துக் கொண்டு அவனை எதிர்கொண்டு போய் சொன்னாள். அவள் மேனியும் குரலும் ஒரு படையெடுப்பு போல் அப்பொழுது அவனை தாக்கின. மணி புதுக்குடித்தனத்தின் தொல்லைகளிலும் தன்னை வந்து தாக்கிய அந்த இன்ப அலையை அனுபவித்து ஆறுதலடைந்தான். யார் அது என்று அவளுடைய கன்னத்தை கிள்ளிக் கொண்டு கேட்டான். யாருன்னு கேட்கல என்று சொல்லிக் கொண்டு வலை கொண்டவள் போல் அவள் பாசாங்கு செய்து ஹா என்றாள். திடீரென்று மணியின் முகம் சிவந்தது, கோபம் பொங்கி எழுந்தது. எவ்வளவு தரம் சொல்றது உனக்கு? யாருன்னு கேக்கிறதுக்கு என்ன கேடு உனக்கு? ஒரு வார்த்தை கேட்டுட்டா என்ன மோசம்? உன் கைய பிடிச்சு இழுத்துடுவாளோ என்று வார்த்தைகளை வீசினான். ஒரு வாரத்திற்கு முன்புதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. மணி அதற்கு சாரதாவை தாறுமாறாக கோபித்துக் கொண்டான். பட்டணத்தில் நண்பர்கள் அடிக்கடி தேடுவார்கள். பதில் சொல்லாமல் உள்ளே நுழைந்து கொண்டு கதவை சாத்திக் கொள்ளக்கூடாது. பட்டணத்தின் நாகரிகத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி உபதேசங்கள் செய்து முடித்தான். அதன் காரணமாக இருவரும் இரண்டு நாட்கள் பேசாமல் கூட இருந்தார்கள். இந்த தடவை தான் சொல்லப்போகிற பதில் மணிக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்கப் போகிறது என்ற நிச்சயமான எண்ணத்தில் வேண்டிய மட்டும் பேசட்டும் என்று சாரதா வாயை மூடிக்கொண்டிருந்தாள். பிறகு அவன் ஓய்ந்ததும் சாவதானமாக பதில் சொன்னாள். யாருன்னு கேட்டேன், சிநேகிதன்னு சொன்னார், பேர் சொல்லல. உள்ள வந்து உட்காருங்கோ, வந்துடுவார் அப்படின்னு, அப்புறம் வரேன்னு போயிட்டார். சாரதா ஆவலோடு மணியின் முகத்தை கவனித்தாள். அதில் எந்தவிதமான சந்தோஷக்குறியும் தோன்றாததைக் கண்டு அவள் முகம் சுண்டி போய்விட்டது. சடக்கென்று திரும்பி உள்ளே போய்விட்டாள். மணியோ அந்த மாதிரி பதிலை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. முதலில் அவனுக்கு முகத்தில் அடித்தாற் போலத்தான் இருந்தது அவள் பதில். பிறகு தான் சொன்னதற்கு மேலாக அதிகமாக அவள் நடந்து கொண்டு விட்டது அவனுக்கு அதிருப்தியை உண்டாக்கியது. அதன் பிறகு ஏன் அப்படி செய்தாள்? நாம் சொன்னதற்காக கீழ்ப்படிந்து நடந்த மாதிரியா அது? அல்லது என்று கொஞ்சம் அவன் மனம் தடுமாற ஆரம்பித்தது. எல்லாமாக சேர்ந்து அவன் வாயை அடக்கிவிட்டன. சாரதாவும் அவனை சாந்தப்படுத்தவோ பேச்சில் இழுக்கவோ முயலவில்லை. அவளுக்கும் கோபம். சாப்பாடு முடிந்து வெளியே போகும் வரை மணி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தெரு வழியாக போய்கொண்டே என்ன என்னவோ யோசித்தான். அவன் மனம் சொல்ல முடியாத வேதனை அடைந்தது. சாரதா அவ்வளவு தூரம் போய்விடுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. படித்த பெண் அந்த மாதிரி செய்திருந்தால் அதில் ஒன்றும் விசேஷம் கிடையாது. ஒரு கிராமாந்தர பெண் முகம் தெரியாதவனை உள்ளே வந்து உட்காரச் சொன்னது மிகவும் அநாகரீகம். சிநேகிதன் என்ன நினைத்திருப்பான்? என்ன தைரியம் இந்த பெண்ணிற்கு என்றோ, அல்லது சுத்த அசடு என்றோ நினைத்திருப்பான். அல்லது இந்த மாதிரி யோசித்துக் கொண்டே போய்க் கொண்டிருந்தான். எங்கேயோ போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த ராமு தெருவில் மணி எதிரே வருவதைக் கண்டு மிகவும் சங்கடமடைந்தான். அப்பொழுது மணியை கண்டு பேசுவதா வேண்டாமா என்று கூட அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. வீட்டுக்கு வந்திருந்ததாக சொல்வதா வேண்டாமா, அவன் மனைவி சொன்னதை சொல்வதா வேண்டாமா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழுந்தன. ஒருவேளை மணியின் அனுமதியின் பேரில் அவ்வளவு சகஜமாக அவள் பேசியிருந்தால் சரியாக போய்விடும். இல்லாவிட்டால் தான் சொல்லுவதால் அந்த பெண்ணின் அசட்டுத்தனமோ அல்லது அறியாமையோ மணிக்கு கோபத்தை உண்டாக்கும். உண்டாக்கினால் அவர்களிடையே பெருத்த மனத்தாங்கல் ஏற்படலாம். யார் கண்டார்கள்? மனித சுவாபம் எது வேண்டுமானாலும் நினைக்கும்.

அந்த மாதிரி மனஸ்தாபத்திற்கு தான் காரணமாக கூடாது. அவள் தானாக மணியிடம் முழுவதும் சொல்லியிருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? சொல்லியிராவிட்டால் அசட்டுத்தனம் ஆபத்தாக அல்லவோ முடியும்? இவ்விதம் யோசித்தவனாய் ராமு சடக்கென்று ஒரு சந்தில் திரும்பி மணியின் கண்ணில் படாமல் தப்பித்தான். ஆனால் அன்று காலையில் நடந்த சம்பவத்தை தன் மனதை விட்டு அகற்ற அவனால் முடியவில்லை. அந்த பால்வடியும் புதுமுகத்தின் கள்ளமற்ற பார்வை, தடங்கள், திகைப்பு, பயம் இவை அற்ற அந்த தெளிவான சொற்கள், இதோ வந்துடுவா என்றாள் அவள். அதில் என்ன நேர்மை, என்ன மரியாதை! இன்னும் தன்னை உள்ளே வரும்படி அழைத்ததில் எத்தனை நம்பிக்கை! தன் புருஷனின் நண்பன் என்பதால் ஏற்பட்டது அது. சச்ச, அந்த நாலு வார்த்தைகளில் அவள் எவ்வளவு அர்த்தங்களை வைத்து விட்டாள்! நம்மையும் நம்பினாள். அவள அசடு. அதனால்தான் எனக்கு அந்த கலவரம் ஏற்பட்டது. மணியை மாலையில் கண்டு அவனிடம் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி எண்ணிக்கொண்டு ராமு நடந்தான். ஆனால் தான் முதலில் அந்த பேச்சை எடுப்பதற்கு முன்பு நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான். மாலை 7 மணிக்கு சென்றால் மணி நிச்சயம் வீட்டில் இருப்பான் என்று அவன் எண்ணினான். மாலை 6 மணி இருக்கும். சாரதா வீட்டு காரியங்களை செய்து முடித்துவிட்டு அறையில் தலையை வாரி பின்னிக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். பக்கத்தில் ஒரு தட்டில் தொடுக்கப்படாத கனகாம்பர புஷ்பங்கள், எதிரே முகம் பார்க்கும் கண்ணாடி, ரிப்பன், சீப்பு, வாசனை தைலம் இவை இருந்தன. உள்ளே நுழைந்த மணிக்கு இவற்றையெல்லாம் பார்த்ததும் ஏதோ ஒரு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. இது என்ன பூவென்று இதை நித்தியம் வாங்கி தலையில் வைத்துக் கொள்ளுகிறாய் என்று அவன் அவளை நினைத்து உரலை இடித்தான். ஆனால் கனகாம்பரத்தைத்தான் அவன் சொல்லுகிறான் என்று நினைத்த சாரதா அந்த சந்தர்ப்பத்தில் அவனது பட்டின நாகரிகத்தை இடித்து காட்ட வேண்டும் என்று தீர்மானித்தாள். பட்டணத்துல எல்லாரும் இதைத்தானே வச்சுக்கிறா? சங்கீத வித்வசபையில கூட இதைத்தானே தல தாங்காம வச்சுட்டு வந்தா என்று சாரதா சொன்னாள். எல்லாமே பட்டணத்துல செய்யறாப்புலதான் செய்யணுமா? யார் சொன்னது? அப்படி எதுவும் கட்டாயமா? பட்டினத்து பெண்கள் மாதிரிதான் இருக்கு அவர்கள் வைத்துக் கொள்ளுகிற கனகாமரமும். வாசனை இல்லாத பூவை எங்கேயாவது தலையில் வைத்துக் கொள்வதுண்டா? காக்கரட்டான் பூவை தலையில் வச்சுக்கிற பெண்களுடைய வாழ்க்கை ரசனையும் அப்படித்தான் இருக்கும். நீங்க தானே பட்டினத்து பெண் மாதிரி இருக்கணும்னு சொன்னேள். இல்லாட்டா உங்களுக்கு வெக்கமா இருக்கும்னேளே. சாரதா மணியின் முகக்குறியை ஜாக்கிரதையாக கவனித்துக் கொண்டு கூறினாள். அதுக்காக 3 மனுஷனை போய் ஆத்துக்குள்ள வந்து உட்காருங்கிறதோ என்று மணி ஆத்திரத்தில் கொட்டிவிட்டான். சாரதாவின் முகம் சட்டென்று மாறுதல் அடைந்தது. என்ன கிராமாந்தரமானாலும் அவள் பெண். அளவு கடந்த கோபத்தோடு மணியின் முகத்தை ஒரு நிமிடம் ஏறிட்டு பார்த்தாள். அவன் எண்ணங்கள் அவன் முகத்தில் அவளுக்கு பட்டவர்த்தனமாக தெரிந்தன. தனக்கு, தன் பெண்மைக்கு அவன் செய்த அவமரியாதையை அறிந்தவள் போல அவளுடைய முகத்தில் ஒரு ஆழ்ந்த வெறுப்புக்குறி தோன்றிற்று. பாதி போட்ட பின்னலை அவிழ்த்து முடித்துக் கொண்டு கனகாம்பர பூவை தட்டோடு அப்படியே எடுத்து அலமாரியில் வைத்துவிட்டு சமையலறைக்குள் போய்விட்டாள். இந்த மகத்தான கோபத்தின் முன்பு மணி அயர்ந்து போனான். அடிபட்ட நாய் போல மௌனமாக அறைக்கு போய் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு புத்தகத்தை படிப்பதாக பாசாங்கு செய்தான். இரவு மணி 7 அடிக்கும் சமயத்தில் ராமு வந்தான். மணி கலகலப்போடு பேச முயற்சி செய்தும் பயன்படவில்லை. வந்ததும் வராததுமாய் ராமு, மணி நான் காலையில வந்திருந்தேன், நீ எங்க போயிருந்த என்றான். நீயா வந்திருந்தாய் என்று கேட்டுவிட்டு மணி மௌனத்தில் ஆழ்ந்தான். மணி, எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்தில் என் பேரை கூட சொல்ல நான் மறந்து போனேன். ராமுவின் தொண்டை அடைபட்டது. மணி தலையை குனிந்து கொண்டான். அவனால் பேச முடியவில்லை. நண்பர்கள் இருவரும் சில நிமிட நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள். ராமு நிலைமையை ஊகித்து விட்டான். திடீரென்று எழுந்தான். மணி,

0: நான் போயிட்டு வர்றேன், இத சொல்லத்தான் வந்தேன். இங்கேயே சாப்பிட ராமு. இல்ல இல்ல, இன்னைக்கு வேண்டாம். இரவு சாப்பாடு பேச்சில்லாமல் முடிந்தது. ஜன்னல் வழியே பாய்ந்த நிலவை கவனிப்பது போல மணி ஏங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். சாரதா பால் டம்ளரை எடுத்து வந்து மௌனமாக நீட்டினாள். அதுவரையில் அவளின் முகத்தை கூட பார்க்க அவனுக்கு தைரியம் வரவில்லை. அப்பொழுதுதான் தலையெடுத்து பார்த்தான். அவள் முகத்தில் தோன்றிய துக்கக்குறியைக் கண்டு அவன் பதறிப்போனான். எழுந்து அவள் தோளை பிடித்துக் கொண்டான். சரதா என்று சொல்லி மேலே பேச முடியாமல் நிறுத்தினான். வேண்டாங்க என்று சாரதா அவன் முகத்தை தடவினாள். நான் சொன்னது என்று மணி தன் மனதை வெளியிட ஆரம்பித்தான். கனகாம்பரம் தான் எனக்கு பிடிக்காதே, நீங்கள் சொன்னதுல தப்பென்ன என்று சாரதா பெண்களுக்கென்றே ஏற்பட்ட சாதுரியத்தோடு பேச்சை மாற்றிவிட்டாள்.
1: கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் கனகாம்பரம் சிறுகதையின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர்
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.

தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்நாடகாவைச் சேர்ந்த எண்ணற்றோர் பயனடைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விண்வெளித்துறையில் இந்தியா அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக

0: இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்திலாஜே தெரிவித்துள்ளார். இன்று திருமலை திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை திரு நரேந்திர மோடி படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவரது தலைமையின் கீழ் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் செல்வி ஷோபா கரந்திலாஜே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 22 மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக அக்கட்சியின் அதிருப்தி மக்களவை உறுப்பினர் திருமதி காகோலி கோஸ் தாசிதா கூறியுள்ளார். தில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பான கடிதத்தினை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். இவர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிஃபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் திரு முரளிதரன் கேட்டுக்கொண்டார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு நரலோகேஷ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான காணொலியையும் பகிர்ந்திருக்கிறார். மழைக்காலத்திலும் எவ்வித தடங்களும் இன்றி இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நரலோகேஷ் தெரிவித்துள்ளார். பீகாரில் சுற்றுலாப் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மானிய விலையில் ஹெலிகாப்டர் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று பாட்னாவில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முண்டேஸ்வரி கோவில், கார்கட்கார் நீர்வீழ்ச்சி மற்றும் ராஜ்கீர் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இந்த சேவையை அறிமுகப்படுத்துமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று திரு சாம்ராஜ் சௌத்ரி வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு புறநகர் பகுதியில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். தில்லியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமைதோறும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு டி எஸ் சந்து அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் சனிக்கிழமைதோறும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது.

0: உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் லீவோ சுவக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்க உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வப்பிரபு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.

0: உழவர் உலகம்
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்புக்கூட்டி விற்பனை செய்தல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தினக்குடி எஸ் சந்திரா அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: குறிப்பா காளான் வளர்ப்பு, இது ஒரு மிகச்சிறந்த சுயதொழில். குறைஞ்ச முதலீட்டுல குறைஞ்ச இடத்துல அதிக லாபம் தரக்கூடியது. முக்கியமா காளான் வளர்ப்புல பயிற்சிகள்லாம் என்னென்ன இருக்கு, எப்படி பராமரிக்கணும், எப்ப அறுவடை செய்யணும், லாபம் மற்றும் சந்தை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு, இது போன்ற பல சந்தேகங்கள் நமக்கும் வரும். இதையெல்லாம் நிவர்த்தி செய்யும் விதமா இந்த நேர்முகத்துல பங்கேற்று விளக்கம் தர இருக்காங்க அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தினக்குடி எஸ் சந்திரா அவங்க.
1: வணக்கம் நேர்களே. அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருக்காங்க. பிறகு எப்போதும் போல பெண்களுக்கு உரிய கணவர் வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் கணவரோட சேர்ந்து குத்தகைக்கு நிலம்லாம் எடுத்து விவசாயம்லாம் பார்த்தாங்க, மாட்டுப்பண்ணையும் வச்சு பார்த்தாங்க. என்னமோ அவங்களுக்கு இதுலலாம் ஒத்து வரல. காளான் வந்து அவங்கள நல்லா இறுக்க பிடிச்சிக்கிச்சு. ஸோ அவங்களும் அதை இறுக பிடிச்சிக்கிட்டு இப்போ பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு வர்றாங்க. 2 வருடமாக காளான் வளர்ப்பு பண்ணி விற்பனை செய்து கொண்டு வராங்க. இன்றைக்கி அவங்களோட அனுபவங்களை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: ஆமாம், சிறப்புமா. இந்த காளான் வளர்ப்பு பற்றி எப்படிமா உங்களுக்கு ஈடுபாடு ஏற்பட்டது?
2: நம்ம குறைஞ்ச நேரத்தில் அதிகமாக லாபம் வரணும், வீட்டையும் பார்த்த மாதிரி இருக்கணும், அப்படியே
1: குழந்தைகளையும் பார்த்துக்கிட்ட மாதிரி
2: இருக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்ட்டு யூடியூப்பை சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த காளான் வளர்ப்பை பற்றி கேள்விப்பட்டோம். அப்புறம் ஃப்ரெண்டு மூலயமா நம்ம போய் வேளாண் தொழில்நுட்ப இதை போய் அணுகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போய் அணுகணும், அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். அங்கே ட்ரைனிங் ஆர்சிட்டிங் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுலேருந்து வெளியே வந்து ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு தான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் டெஸ்ட் பண்ணி

0: வீடு தான் இருந்தேன், பார்த்ததோடு இல்லாமல் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுலேருந்து கண்டினியூ பண்ணிட்டு இப்போ நல்லா போயிட்டு இருக்குங்க.
1: சரி, அதாவது நீங்க சொல்றது வந்து சோழமாதேவில இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையம் மூலமா கத்துக்கிட்டீங்க, காளான் வளர்ப்பு பயிற்சி அங்க கொடுத்தாங்க. அந்த ஆர்செட்டின்னு ஏதோ சொல்றீங்களேம்மா, அது என்னம்மா?
0: ஸ்டேட் பேங்க்லேருந்து அந்த நிறுவனம் வந்து அங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க.
1: எத்தனை நாள்மா ட்ரைனிங் கொடுத்தாங்க அங்க?
0: 45 நாளுங்க சார்.
1: ஒவ்வொரு நாளும் டெய்லி சாப்பாடு கட்டிட்டு போயிருவீங்களா?
0: மதிய உணவுலாம் அவங்களே கொடுப்பாங்க.
1: எப்படி வந்து ட்ரைனிங் இருந்தது அந்த 45 நாள்ல? விதையில இருந்து உற்பத்தி வரையும்
0: ஏ டு இசட் வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க சார், எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க.
1: இடையில இப்ப நோய் வந்துச்சுன்னா எப்படி பராமரிச்சுக்கிறது, அதுவும் எல்லாமே
0: சொல்லி கொடுத்தாங்க. அப்படி எங்களுக்கு ஏதாவது இப்போதைக்கு தெரியல அப்படின்னாலும் வேளாண் மைதரையில் உள்ளவங்கள அனுபவம் சார், தொழில்நுட்ப உதவி வல்லுநர் அசோக் சார், தோட்டக்கலை வல்லுநர் ராஜா சார், முதுநிலை டாக்டர் தலைவர் சார் அழகணன் சார், விரிவாக்க வல்லுநர் ராஜகலா மேடம், அப்படி ஏதாவது ஒரு சந்தேகம்னா எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க.
1: அதாவது நீங்க ஃபீல்டுக்கு வந்த ஒரு பாடம் ஃபோன் பண்ணி கேட்டா
0: சொல்லுவாங்க, செய்வாங்க.
1: சரிம்மா, காளான் வகைகள் இருக்கு, என்னென்ன வகைகள்லாம் இருக்குமா?
0: சிப்பி காளான் இருக்குங்க சார், பால் காளான் இருக்குங்க சார், பட்டன் காளான் இருக்குங்க சார். இது சிப்பி காளான் வந்து நமக்கு எப்பயுமே கிடைக்கக்கூடியது, டெம்பரேச்சர் பொறுத்தது மூலமே, டெம்பரேச்சர் பொறுத்த கொடுத்தான் சிப்பி காளான் வந்து எப்பயுமே,
1: அதாவது ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும்
0: எடுக்கலாம் சார். பால் காளான் வந்து பங்குனி சித்திரையில எடுக்கலாம், ஏப்ரல் மார்ச் டு ஏப்ரல் மே அப்படி இருந்தது, மூணு கண்டிஷன்ல.
1: ஆமாங்க
0: சார், அதுக்கு அது ஓகே. பட்டன் வந்து நம்ம டெம்பரேச்சருக்கு வராதுங்க சார், கொஞ்சம் அதிக கூலிங், அது பட்டன்ல இருந்து உள்ளதுங்க, அது நமக்கு கிடையாது. ஊட்டி மகாராஷ்டிரா இங்கேயும் கொஞ்சம் செய்யறாங்க, இயற்கைக்கு மாறா கொஞ்சம் அவ்வளவா ஈல்டு கிடைக்காதுங்க. இப்ப 100%னா 30% தான் கிடைக்கும்.
1: அதையும்
0: பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஈடுபாட்டுலதான் இருக்கும்.
1: ஓ, விதைகளும் நீங்களே உற்பத்தி பண்ண முடியும்?
0: அப்படியும் பண்ணலாம் சார், அதையும் நாங்க பண்ணணும் அப்படிங்கறதுலதான் இருக்கிறோம். ஆல்ரெடி நாங்க இப்ப வெளியே தான் வாங்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் வெளியே தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்ப கேவிகளையும் பண்றதுக்கூடிய இருக்காங்க,
1: அதுலயும் ஏ டு இசட்டா மாறணும்.
0: ஆமா ஆமாங்க சார்.
1: வாழ்த்துக்கள்மா. சரிம்மா, விதை வந்து எத்தனை கிலோ வாங்குவீங்க, ரூம்குள்ள எவ்வளவு போடுவீங்க, அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்க.
0: 1 கிலோ விதையில 6 பெட் போடலாங்க சார். 6 பெட்டுன்னா நாங்க ஃபர்ஸ்ட் சின்னதா தான் எடுத்து கொடுத்தோம். எல்லாரும் மாதிரியும் வீட்டுல உடனே எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் எங்க வீட்டுலயும் ஃபர்ஸ்ட் 10 to 8 அந்த ரூம்லயே கொஞ்சம் அடைச்சு கொடுக்கறதுக்கு அப்பெல்லாம் பெரிய இது பண்ணாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் செட்லயும் அப்படி ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு அந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் ஏதோ போராட்டத்துல அதை அடைச்சி அதுல டெம்பரேச்சர் வச்சு நம்ம என்னென்ன தெரியுமோ நம்ம அதுக்குள்ள நான் பூந்துட்டேன். பூந்துட்டு அப்புறம் அதிக லாபம் வரவும் அப்புறமேலி இப்ப நாங்க பெரிய ஷெட்டாவே போட்டுட்டோம். பாத்தீங்கன்னா 30 to 18 போட்டிருக்கோங்க சார், அதுல வந்து 600-700 பெட் எடுக்கலாங்க சார்.
1: இப்ப 30 to 18 600 பெட் போடுறீங்க, 1 பெட்னா எவ்வளவு பெருசு இருக்கும் அதை சொல்லுங்க.
0: 1 பெட் 3 கிலோ வரும் சார்.
1: அதாவது நீங்க சொல்றது 1 பெட் வந்து 3 கிலோ வருங்கிறது காளான சொல்றீங்க.
0: பெட் வெயிட் போட்டு நம்ம கட்டுறாங்கல்ல, காளானும் வந்து 1 பெட்டுக்கு 1 to 3 கிலோ எடுக்கலாம் சார் கம்பல்சரி.
1: எப்படி தயாரிப்பீங்க அந்த பெட் தயாரிக்கிறத பத்தி சொல்லுங்க.
0: பெட்டுக்குங்க சார் கவர் இருக்குங்க சார், பிவிசி கவர்னு ஒண்ணு இருக்குங்க சார், 12 to 24 இருக்குங்க. அதை வந்து மேல்புறம் கையை உள்ள விடாம மடக்கி புடவை மடிக்கிற மாதிரி மடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி திருப்பணும்னா கூட இப்படி இருக்குங்க சார், அப்படி வச்சிடணும். பைக்கில் வந்து 18 மணி நேரம் ஊற வைக்கணும் சார், ஃபார்மலின் ஊற்றி கார்பன் டை ஆக்சைடு லிக்விட ஊற்றி ஊற வச்சு 18 மணி நேரம் கழிச்சு அதை பைக்கில் வடிகட்டி 65% ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு எடுத்து ஃபேன் காத்துல நம்ம அந்த வைக்கோல் வந்து நீட்டு பெட்டு போடுற இடம் வந்து அலசி விட்டு நல்ல சுத்தமான அறையில் கீழே வந்து தார்படுதா விரித்து அது மேலே ரெட்டாயில் தண்ணி தெளிச்சு பொட்டாசியம் பர்மினேட் போட்டு கைகாலெலாம் கிளீன் பண்ணிட்டு அந்த அறை சுத்தமாக இருக்கணும். அப்புறமேல அந்த தொற்று நீக்கம் பண்ணின வைக்கோலை எடுத்து 65% இருக்கணும். வைக்கோலை எடுத்து இப்படி முறுக்கணும்னா, திரும்பு முறுக்கிற மாதிரி முறுக்கணும்னா தண்ணி வந்து இந்த இதில் சொட்டாமல் இருந்துச்சுன்னா கரெக்டான ஈரப்பதத்தில் இருக்குன்னு அர்த்தங்க. அதை சுமாடு கொள்வோம்ல, அந்த மாதிரி கோணி 6 எடுக்கு வரணுங்க, ஒரு கவருக்கு 6 எடுக்கு. 6 எடுக்கு வச்சுட்டோங்கன்னா ஒரு பெட்டு ரெடி ஆகிடுங்க. அதை எடுத்துகிட்டு போய் நான் அதுக்கு உள்ள அறையில் மாட்டிடணும், மாட்டிட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுங்க, இதுதான் பெட்டுங்க.
1: சரிம்மா, இப்போ நீங்கள் வந்து உங்க ரூம் வந்து 30 to 18 அப்படின்னு 600 பெட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு,
0: 600 பெட்டு இப்போ போட போறோம். இப்போ ஆல்ரெடி 18 to 24 இப்போ நடைமுறையில் உள்ளதுங்க.
1: இப்போ 18 to 24 ஒரு பெட்டுனா கீழே ஒரு பெட்டு, மிடில் ஒரு பெட்டு, உயரத்தில் ஒரு பெட்டு வைப்பீங்களா, இல்லை ஒரு கட்டடத்துக்கு ஒரு இடத்துல ஒரு பெட்டு தான் வைக்க முடியுமா?
0: லென்த்தை பொறுத்ததுங்க சார், மேலே 4 எடுக்கும் வைக்கலாம், 5 எடுக்கும் வைக்கலாம்.

0: ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து மேலே வந்து வெப்பம் இருக்கிற மாதிரி இருந்துச்சிங்கன்னா நம்ம பெட்டை கம்மி பண்ணிக்கணுங்க சார். கூலிங் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குது, மெயின்டைன் பண்ணுறோம்னா பெட்டை அதை அடிக்கிட்டு போகலாம் சார்.
1: சரி, இப்போ அந்த நீங்க போட்டிருக்க அந்த ஷெட் இருக்குல்ல,
0: சார்
1: ஷெட்டுக்கு மேல வந்து ஓடா இருக்கணுமா, இல்ல இந்த ஷீட் இருக்கணுமா, இல்ல காங்கிரீட் வீடு இருக்கணுமா, எப்படிமா இருக்கணும்?
0: இல்லைங்க சார், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே ஷீட்டாகவே இருந்துச்சிங்கன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். ஆனால் கொஞ்ச நாள் ஆனால் அந்த வீடு கொஞ்சம் வீணாக போயிடும், தண்ணி பட்டுக்கிட்டே இருக்குங்கள்ல, அதனால தண்ணி வீணாக போயிடும். நமக்கு அது தனிப்பட்ட கொட்டாகி அமைக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. மெயினாக அது கீத்து விடுறது தான் நல்லதுங்க. ஷீட் போட்டு இடையில வந்து கீத்தை விட்டு சுற்றியும் வந்து கீத்தை வச்சு அடைச்சிட்டிங்கன்னா நல்ல டெம்பரேச்சர் கொடுக்குங்க. நம்ம வீடாக இருந்துச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் அந்த ஈரப்பதம் பட்டு கொஞ்சம் வீடு வீணாக வாய்ப்பு இருக்குங்க. வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு தனிப்பட்ட அறை அமைச்சுக்கிட்டால் தான் ரொம்ப நல்லதுங்க. தொற்று நீக்கம் வராமையும் இருக்குங்க. என்ன ஒரு அதில் வந்து தொற்று படுதுங்கிறதும் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இதே வீடாக இருந்தால் அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
1: சரிம்மா, இப்போ நீங்கள் இந்த ஷெட்டு அமைக்கிறதுக்கு கீழே தளம்லாம் போட்டவனுமே?
0: தளம் போட வேண்டிய தேவை இல்லைங்க சார், இதே டெம்பரேச்சர் தானுங்க சார். மணல் அடித்து அது தொற்று நீக்கம் பண்ணிவிடுவோங்க சார். ஒரு சில பேர் பீசாண்டு போடுவாங்க, நமக்கு மணல் கிடைக்குதுங்க, அதனால் நம்ம மணல் அடித்து ஷெட்டை தொற்று நீக்கம் பண்ணிவிடுவாங்க. பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க.
1: அந்த ஷெட்டுக்குள்ளே எந்த வெயிலும் வரக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா?
0: வெயில் வரக்கூடாது, டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். வெயில் வந்து வெப்பமும் வேணுங்க சார்.
1: சரிங்கம்மா, டெம்பரேச்சர் எத்தனை மெயின்டைன் பண்ணணும் அதுக்குள்ளே?
0: 24 to 28ங்க சார்.
1: அதுக்கு மேலே போகக்கூடாது?
0: ஆமாம், அதுக்கு மேலே குளிர் போகக்கூடாதுங்க சார். கொஞ்சம் அருகின மாதிரி வந்துருங்க, அதுக்கு கீழே கம்மியாக இருந்தாலும் வறண்ட மாதிரி வந்துடும். வெப்பம் பார்த்தீங்கன்னா 70%
1: ஈரப்பதம்
0: வெப்பம்,
1: டெம்பரேச்சர் 24 to 28, ஈரப்பதம் வந்து 70%.
0: ஆமாம் சார்.
1: சரிங்கம்மா, இப்போ 24 to 28னா அதை வெயில் காலம் வந்துருச்சு, குறைக்கிறதுக்கு ஏன்னா எப்படி இருந்தாலும் வெளி வெப்பநிலை வந்து கூட இருக்கும், எப்படிம்மா சமாளிப்பீங்க?
0: ஃபாகர் போடுவோம், சணல் சாக்கு கட்டி தொங்கிட்ருக்கோம் சார். சணல் சாக்கு கட்டி நாலா பக்கம் தொங்கிட்ருக்கோம் சார். அதில் வந்து ஈரப்பதம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் வந்து சொட்டு நீர் பைப்பு இருக்குங்களா சார், அதில் வந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கு என்ன ஈரப்பதம் உண்டாகணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அப்பப்போ போய் மோட்டரை பார்த்துப்போம், டைமர் செட் பண்ணி வச்சுப்போம். அந்த அளவுக்கு ஈரப்பதம் குறைஞ்சதுனாவே அடிக்கிற அளவுக்கு செட் பண்ணி வச்சுருவோம்.
1: சரிம்மா, இப்போ வீட்டில் நீங்கள் சொன்னீங்க வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்களாம் பார்த்துக்கணும், அதனால வருமானமும் அதிகமாக இருக்கணும், அதனால காளான் பண்ணுறோம் அப்படின்னு. வீட்டில் குழந்தைகள்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தொற்று நீக்கம் பண்ணிக்கிட்டு தான் அதுக்குள்ளே போகணும், தொற்று நீக்கம் பண்ணிக்கிட்டு தான் அதை போய் தொடணும் அப்படிங்கிற புரிதல் குழந்தைகளுக்கு ஏற்படுறது கொஞ்சம் சிரமம். குழந்தைகளை திடீர் எப்படி சமாளிக்கிறீங்க?
0: குழந்தைங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு.
1: அவங்களும் தொற்று நீக்கம் பண்ணிட்டு தான் உள்ளே வருவாங்களா?
0: கண்டிப்பாக அந்த இடத்து அறைக்கு வரமாட்டாங்க. நாங்கள் பெட்டு போட்டாங்கன்னா வரமாட்டாங்க, இல்லை பெட்டை எடுத்துக்கிட்டு வந்து மாட்டணுன்னாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. கைகாலெலாம் கழுவிட்டு தான் வருவாங்க, அந்த ஷெட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, வேறு யாரையும் அலோட் பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் அப்பயே சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்கள் வீட்லேயும் சரி மற்றவங்கள்ட்டையும் சரி நாங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும்.
1: உங்க மேல அக்கறை உள்ளவங்க
0: கண்டிப்பா.
1: இப்ப நீங்க விதை வாங்குறீங்க, ஒரு கிலோ எவ்வளவுமா வரும்?
0: ஒரு கிலோ இன்னி ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா 110ங்க சார்.
1: வாங்கி எதுவும் விதை நேர்த்தி பண்ணி தான் அந்த பெட்ல போடணுமா, இல்ல விதை நேர்த்தி பண்ணாம சும்மா அப்படியே நேரம்
0: அவங்க கொடுக்கற விதையை அப்படி போடலாம் சார்.
1: அப்படியே அந்த பெட்ல போட்டு
0: பெட்ல போடலாம்.
1: எத்தனை நாளைக்குள்ளமா அறுவடை வரும்?
0: 18 to 24 வருங்க சார். குளிர் காலமா இருந்தா 18 நாள்ல வந்துருங்க சார், அப்படி இல்லைன்னா 24ல வந்துடும் சார்.
1: எப்படிமா விதை விடுவீங்க?
0: இப்போ கவரில் சொன்னாங்க சார், மடித்து அதை பின்புறமா பிரட்டி சும்மாடு சுற்றுற மாதிரி சுற்றி இந்த ஓரத்துலேயே சும்மாடு ஓரத்துலேயே இப்படியே கையை விதைய போட்டுக்கணும் சார். ஒரு பெட்டுக்கு ஒரு ரோலுக்கு வந்து 30 கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கு 150 கிராம் வருங்க சார். வைக்கல் இந்த சும்மாடு கட்டுறதுலேயே இந்த ஓரத்துலேயே விதையை விட்டோம்னா வெளிப்புறமா தெரியும், ரவுண்டாக தெரியுங்க, ரவுண்டாக விடுறாங்களா. அதே மாதிரி 6 அடுக்கு அந்த டிஃபன் அடுக்கு கீரியல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க சார்.
1: ஒரு பிரி இருக்குல்ல அந்த நீங்க சும்மாடு கட்டுறது இருக்குல்ல, அதை விட ஒன்னும் பெருசா இருக்கணும் சின்னதா இருக்கணும் இது இருக்கா?
0: அப்படி இல்லைங்க சார்,
1: ஒரே அளவா
0: இருக்கும் சார். ஒரே அளவா இருக்கும்.
1: அறுவடை பண்றது
0: திருகி தான் எடுக்கணும்.
1: அந்த பெட்டுக்கு இப்ப நீங்க அந்த 18 நாள் 24 நாளையில அறுவடை போகும், அந்த அறுவடை போகிறதுக்கு தண்ணி எப்படி டெய்லி விடுவீங்க, அந்த பராமரிப்பு முறைகள் பத்தி சொல்லுங்களேன்.
0: ஸ்ப்ரிங்க்ளர்ல தான் மேலே வச்சிருங்க சார், பெட் எப்படி அடுக்கி வச்சிருக்கோம் அதுல அப்படியே தண்ணி வந்துருங்க சார். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்துருங்க. அதுக்கு அதிக தண்ணி இப்போதைக்கு தேவை கிடையாதுங்க. அந்த மொட்டு வெளியே வருதுங்கல்ல, அப்போதான் அது உங்களுக்கு அதிக தண்ணி. 18 to 24ல மொட்டு வெளியே வராங்கல்ல, அப்போதான் உங்களுக்கு லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்க்ளர்ல வச்சும்போது கரெக்டாக வரும்.
1: சரிம்மா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிப்பி காளான் வருஷமெல்லாம் வளர்க்கலான்ட்டீங்க, சிப்பி காளானுக்கும் அந்த பால் காளானுக்கும் ரெண்டுமே ஒரே காலம் தானே, வெவ்வேறு காலம் வருமா?
0: சிப்பி காளான் வந்து 18ல இருந்து 24 வரைக்கும் வருவாங்க, இவங்களுக்கு 42 நாள் வருங்க சார். பால் காளான் வந்து 42 நாள் ஆகுங்க சார்.
1: இது வந்து அதிக இடம் இருக்குமோ?
0: பால் காளான் அதிக இடம் வரும் சார்,
1: இடையும் வரும் விலையும் அதிகம்.
0: விலையும் அதிகம்.
1: சிப்பி காலன் இப்ப ஒரு கிலோ எவ்வளவுமா போயிட்டு இருக்கு?
0: 200 to 250 300 வரைக்குமே இப்ப மார்க்கெட்டிங்ல போயிட்டு இருக்கு.
1: நீங்க எப்படிமா பேக்கிங்லாம் பண்றீங்க?

0: நாங்கள் பேக்கிங் நம்ம வீட்டிலே தான் சார் பண்ணுறோம்.
1: அதான் எப்படி அதுக்கு என்ன
0: வெயிட் மிஷின் வச்சு கவர் பண்ணி,
1: அந்த கவர் என்ன கவர்?
0: பாலித்தீன் கவர் தான் சார். வெளி மாநிலத்துக்கு அனுப்புறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம், வேலை நடந்துட்டு இருக்கு.
1: பெரும்பாலும் யார் வாங்குற அந்த சிப்பிக்கான?
0: டாக்டர், நர்ஸு, டீச்சர்ஸு, இதை பற்றி தெரிஞ்சவங்க வாங்குறாங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங்கில் இது என்னன்னு தெரியல. நம்மளை எடுத்துகிட்டு போன நான் தான் சேல்ஸும் பண்ணுறேன். அப்போதைக்கு பெரும்பாலும் காலம்னா என்னன்னு தெரியாமல் அருகுலுப்பாகவே இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு இதோட மருத்துவ குணத்தை தான் மெயினாக நான் சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லி புரிய வச்சு அதை எப்படி சமைக்கணும்னு புரிய வச்சு இப்போ ரெகுலராக சிப்பி காலன் பட்டன் காலனை ஒதுக்குற அளவுக்கு சிப்பி காலன் வந்துருச்சு. டேஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால் இப்போ சிப்பி காலன் வந்துருச்சுங்க.
1: இதை வளர்க்கும் போது என்னென்ன பூச்சி இதெல்லாம் கட்டுப்பாடு பண்றதுக்கெல்லாம் நீங்க ஏதோ ஒன்று செய்வீங்கல்ல, என்னெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க?
0: இதுல வந்து பிரச்சனைனாவே நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அது வந்து உடனே தெரியாதுங்க சார். ஒரு 22 நாள் கழிச்சு அப்படிதான் அந்த பெட்டு கண்டாமினேஷன் ஆகிறதே தெரியும், உடனே தெரியும். 18-24 நாள் அந்த பெட்டோட கண்டாமினேஷன் ஆகிறது தெரியுங்க. சிவப்பு டாட்டுன்னு இருக்கும், ஆரஞ்சு டாட்டுன்னு ஒன்று இருக்குங்க, பச்சை டாட்டுன்னு ஒன்று இருக்குங்க. கண்டாமினேஷன் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே பெட்டு கருப்பாக இருக்குங்க. அது இல்லாமல் கொசு உள்ள ஒரு சின்னதாக ஒரு பெயின் மாதிரி ஒரு கொசு இருக்குங்க, அந்த கொசு தான் பெரும்பாலும் அதிகமாக வருங்க சார். ஆரஞ்சு டாட்டும் பச்சை டாட்டும் எப்பயாவது தான், ஏதாவது நம்ம அந்த பெட்டு போடக்குள்ள ஏதோ ஒரு கண்டாமினேஷன் ஆச்சுன்னா அதனால தான் சார். ரொம்பலாம் பெரும்பாலும் அதில் நோய் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி வந்தாலுமே இது ரெண்டு ப்ராப்ளம்.
1: இப்படி வந்துச்சுன்னா என்ன தடுப்பு முறைகள் செய்வீங்க?
0: பெட்டை உடனே வெளியே எடுத்துருங்க சார். அந்த அறையிலேருந்து உடனே பார்த்த உடனே, ஒரு நாளைக்கு நம்ம 1/2 hour அதை செலவழிக்கிறோம்னா அதை உடனே அந்த பெட்டை வெளியே எடுத்துருவோம். அதை உள்ளே போய் பார்க்குறாங்கல்ல, டெய்லி ஒரு ரவுண்ட்ஸ் வரல, அப்பயே அந்த பெட்டை எடுத்து வெளியே எடுத்துருவோம் சார்.
1: வைக்கோல் பிரியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதே கிளீன் பண்ணி வச்சுக்கலாமா? புதுசாகவே பிவிசி
0: அது அப்படியே அந்த கவரே எடுத்துருவோம் சார். அந்த கவரே எடுத்து வெளியே அடிச்சிருவோம். அதை வெளியே எடுத்து வச்சு வேணா அந்த எந்த ஆரஞ்சு கலர் டாட் வருதுங்கல்ல அதை கத்திய வச்சு அந்த டாட்டை எடுத்துட்டு டெடாயில் தண்ணியை வச்சு பஞ்சை வச்சு உள்ளே வைப்போம். அது கிளியராகி வந்துச்சு, அதில் ஈல்டு வந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா அதை வெளியேற்றிடுவோம், உடனே வெளியேற்றிடுவோம்.
1: அந்த கொசு வர்றதுக்கு என்னமா செய்வீங்க?
0: கொசு வர்றதுக்கு பெரும்பாலும் அதிக ஈரப்பதமும் இருக்கக்கூடாது சார். நம்ம அதுக்கு தான் ஒரு கதவுக்கு 2 கதவாக போட்டிருப்போம். அது ஒன்று போயிடுச்சுனாவே கொஞ்சம் இது, அது ஃபார்மலிங் மெத்தலிங்னு ஒரு மருந்து இருக்கு, அதை வாங்கி அடித்தா அந்த கொசு வராது அப்படின்ட்டு. பெரும்பாலும் அந்த கொசு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதிக நேரம் கதவு திறந்து இருக்கக்கூடாது, இல்லை அதிக ஈரப்பதமாக இருக்கக்கூடாது, அது நம்ம ஷெட்டை சுற்றி தண்ணி இருக்கக்கூடாது, அப்படி பார்த்துக்கணும் சார்.
1: சரிம்மா, அப்புறம் அறுத்த எத்தனை நாளைக்குள்ளமா அதை விற்பனை பண்ணி ஆகணும்? காளானு
0: காளானோட லைஃப் டைம் 3 நாள் சார். 3 நாள்ல லைஃப் டைம் பண்ணிடலாம். நாங்க 1 நாள்லயே சேல்ஸ் பண்ணிடுவோம்.
2: காளானுக்கு தகுந்த ஈரப்பதம் உள்ள அறைய தயார் செஞ்சிடலாம். முக்கியமா வைக்கோல், காளான் வித்துக்கள் மற்றும் பாலித்தீன் பைகளை பயன்படுத்தி 20-30 நாட்கள்லயே அறுவடை செய்யலாம். அறுவடை செஞ்ச காளான்ல எந்த மாதிரியான மதிப்பு கூட்டு பொருட்களை செய்யலாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கேற்று விளக்கம் கொடுக்க இருக்காங்க அரியலூர் உடையார் பாளையம் தினக்குடி எஸ் சந்திரா அவங்க.
0: காளான் ஊறுகா, காளான் பவுடர், காளான் சூப்பு பவுடர், காளான் பருப்பு பவுடர்.
1: காளான் ஊறுகா அது எப்படி செய்யறதுன்னு எங்க நேரில் சொல்லுங்க.
0: காளான் ஊறுகா வந்து லைட் வெந்நீர்ல வந்து அலசிக்கணும். 1 கிலோ மஸ்ட்ரம் வந்து அலசி மஞ்சத்தூள் போட்டு புளிஞ்சு வச்சுக்கோங்க. 150 காரத்தூள், 150 கிராம் பூண்டுங்க, 50 கிராம் பெருங்காயத்தூளுங்க, புளி 150 கிராமுங்க. இதெல்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து காரத்தூள் தனியாக பொடி வறுத்து பொடி இடித்து தனியாக அதை வச்சுக்கணும். பூண்டு நசுக்கிக்கணுங்க. நசுக்கிக்கிட்டு நமக்கு என்ன ஆயில்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ஆயில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிங்க, ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை வந்து வதக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா காளானை போட்டு வதக்குங்க. காளான் போட்டு வதக்கினா நீர் கொப்பளிச்சு வருங்க. நீர் கொப்பளிச்சு வந்ததும் தனி மிளகாத்தூள், அது காளான் பொடின்னு தனியாக ஒன்று இருக்குதுங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுண்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் சுழட்டி விட்டுட்டு 5 நிமிஷம் அதை மூடி போட்டு மூடி விட்டுட்டீங்கன்னா குறைஞ்சது 15 நாள் வரைக்கும் அந்த ஊறுகாய் கெடாது. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். உடம்புக்கு கெடுதலான பொருள் சேர்க்கலை.
1: அதெல்லாம் ஒன்றும் வெயிலெல்லாம் போய் காய போட்டு எல்லாம் எடுத்து வைக்கணும்.
0: அது பொடி, பொடிக்கு தான் நம்ம அப்படி காய வச்சு இதுங்கிறோம். பொடிக்கு நல்லா மார்க்கெட்டிங் வருங்க சார்.
1: சரிம்மா, பொடி காய வச்சு மிக்ஸியில் அரைப்பீங்களா?
0: சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா நம்ம மிக்ஸியில் அரைக்கலாம் சார். இது கொஞ்சம் அதிக அளவில் இருந்துச்சுங்கன்னா நமக்கு அதுக்கு தனியாக மிஷின் வச்சுக்கணும். நாங்கள் இப்போதைக்கு சின்னதாக தான் சார் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: நீங்களும் மிஷின் வச்சுருக்கீங்க, எவ்வளோ நாளுமா காய வைக்கணும் காளான் பொடிக்கு? காளான்
0: ரொம்ப இப்போ அதிக வெயில் இருக்குங்க சார். இப்படி உடைச்சா டக்குன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு வெயில் இல்லைன்னா நம்ம 3-4 நாள் அதை அலசிட்டு சுத்தப்படுத்திட்டு சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி காய வச்சோம்னா சீக்கிரம் காஞ்சிருங்க. அது மேலே ஒரு ஏதாவது ஒரு கொசு வளம் மாதிரி போட்டோம்னா தோசு கொசு படாமல் இருக்குங்க. அதை அரைச்சி வடிகட்டிக்க வேண்டியது சார்.
1: காளானுங்க

0: தூசி படக்கூடாது, கையெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும்.
1: கவனமாகவே இருக்கணும்.
0: விற்பனை நீங்க சொன்னீங்க, டாக்டர் நர்சஸ் டீச்சர்ஸ்க்கு புரியும், அது ஹோட்டலுக்கு எதுவும் சப்ளை பண்றீங்களா?
1: ஹோட்டலில் கேட்டிருக்கேன், பால் காளான் தான் அதிகமாக கேட்பாங்க. சிப்பி காளான் வந்து ரேட்டு பார்ப்பாங்க. இது வந்து இப்போ சாம்பிள் சொல்ல போனோம்னா பதக்கினோம்னா கொஞ்சமாக வருதுங்க. அதோட சத்து வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து அதை போய் தேடி கேட்பாங்க, எனக்கு இதை பண்ணி கொடுங்க எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் அப்படின்ட்டு அதை வாங்கறது யோசிப்பாங்க. அதனால பெரும்பாலும் பால் காளான் கேட்குறாங்க. சிப்பி காளான் வந்து ஹோட்டலில் நாங்கள் என்ன கொடுக்கல, கேட்டுட்டு இருக்கிறது பால் காளான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டு உள்ள சப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குங்க. ஓகே, அதுக்கே நமக்கு காளான் பத்தாதுங்க.
0: இப்போ உங்களுக்கு இன்னும் எவ்வளோ கிலோ கிடைச்சா உங்களுடைய மார்க்கெட்டை நீங்கள் கேட்குற எல்லாத்துக்கும் தர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஒரு நாளைக்குங்களா சார்? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியே சேல்ஸுக்கு 10 கிலோ கிடைச்சா ஓகே, அது இல்லாமல் மார்க்கெட்டிங் பண்ணணும், அதனால எனக்கு ஒரு 60 to 70 கிலோ வரணும் அப்படிங்கிற டாட்டில் இருக்குங்க சார்.
0: அப்போ இன்னும் வந்து ஒரு 50 கிலோ உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு மார்க்கெட் பண்ணுவீங்க? தேவை மார்க்கெட்ல இருக்கு,
1: அவளை தேவை மார்க்கெட் நாங்க தேடுறோம். கண்டிப்பா அது மார்க்கெட்டிங் கொடுத்தாலும் கொடுத்துருவோம், இல்லை மதிப்பு கூட்டு பொருளாக இருந்தாலும் ஆக்கிடுவோம். நமக்கு எப்படி 50 கிலோ வந்தா கூட அதை சமாளிச்சிருவோம், அந்த அளவுக்கு இருக்கும்.
0: ஆமா, இப்ப உங்கள்ட்ட காளான் வளர்ப்பு கத்துக்கணும்னா நீங்க சொல்லி தருவீங்களா?
1: நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய பேர் பண்ண வச்சிருக்காங்க. ஃப்ரீயா தான் சொல்லி
0: கொடுத்துருக்கேன். உங்கள்ட்ட இருந்து கத்துட்டு போனவங்க வந்து சந்திரா சொல்லி கொடுத்துச்சு நல்லா பண்ணிட்டு இருக்கேன் யாரும் சொல்லியிருக்காங்களா?
1: கண்டிப்பா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா என்ன பேரை சொல்லிட்டு இருக்காங்களான்னு தெரியாது, ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்துருக்கேன், பண்ணிட்டு இருக்காங்க.
0: சரிம்மா, இதை தாண்டி நீங்க என்னம்மா காளான் வளர்க்குறவங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னம்மா?
1: வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டையும் பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த பிசினஸ்ல இறங்கி சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கும் நம்மளால முடியும், லேடிஸால முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த காளான் வளர்ப்புல செய்ய முடியும். குறைஞ்ச நேரமாகவும் இருக்கும், முதலீடும் அதிகமா தேவைப்படாதுங்க, அதனால லாபமும் இருக்கும்.
0: இப்ப நீங்க வெளியில எல்லாம் போகணும் வரணும்னா எப்படி, விட்டுட்டு போனா யார் பாத்துக்குவா?
1: வீட்டில் ஆள் இருந்தாங்க, வீட்டுக்காரங்க இருந்தாங்க, வீட்டில் பார்த்துப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து அதான் ஷெட்டுக்குள்ளே வந்து நாங்கள் ரெண்டே பேர் தான் போவோம். உள்ளே போகும்போது ட்ரெஸ் போட்டு போவோம், அந்த காளான் கொட்டாய்க்காக
0: உள்ள ஒரு ட்ரெஸ்.
1: ஆமாங்க சார், அந்த ட்ரெஸ் போட்டு போவோம். ஒன்று எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா போவாங்க, இல்லை நான் போவேன், இல்லை சப்போஸ் முடியாத சேர்த்துக்கு தான் எங்கள் வீட்டுக்காரங்க போவாங்க. எல்லாரையும் அலோட் பண்ண மாட்டோம்.
0: ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அந்த ஷெட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும்?
1: அதிகமாக போனால் அதில் ஈல்டு வராதுங்க சார்.
0: பயிர் பார்க்காம போனாதான் கெட்டு போகணுமா? நீங்க போனாங்க
1: காலைல ஒரு ஈல்டு எதுக்காகன்னா நம்ம வந்து இப்ப உள்ள டோரை திறந்து போனோம்னா டெம்பரேச்சர் மாறுங்களா? நாங்க தண்ணி அடிக்கிறதுதான் ஃபிங்லர் வச்சிருக்காங்களா? காலைல ஒரு நடை போவோம், மதியம் சப்போஸ் ஒரு நடை டவுட்டா இருந்துச்சுன்னா போய் பார்ப்போம், கரண்ட் இல்லைனா போய் பார்ப்போம், ஈவினிங் ஒரு டைம் போய் ஈல்டு எடுப்போம், 3 டைம் போவோம், நைட்டு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ்னா உள்ள போய் பார்ப்போம்.
0: அப்ப கரண்ட் தொடர்ந்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஜென்ரேட்டர் போட்டிருக்கீங்களா?
1: ஜென்ரேட்டர் எல்லாம் போடலைங்க சார். அப்ப கரண்ட் இல்லைன்னா மருந்து அடிக்கிற ப்ரேயர் வச்சிருக்கேன், அதனால தண்ணி அடிச்சுப்போம். சன்னல் சாக்கில் அன்னைக்கு சடவுன் அன்னைக்கு தண்ணி அடிச்சு வச்சுப்போம்.
0: சரிம்மா, இப்போ நீங்கள் வந்து குறைந்த முதலீடு அப்படின்றீங்க, இன்னைக்கு வந்து கிராமத்தில் இருந்து இருக்கீங்க, செய்யறீங்க, டவுனில் போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இடம் வசதி இதெல்லாம் நிறைய தேவைப்படுமேம்மா?
1: சின்ன அறையிலே தான் சார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் நான், 18 to 10 தான் சார் ஆரம்பித்தேன். ஒரு பெட்டுக்கு 50 ரூபாங்க சார், ஒரு பெட்டுக்கு செலவு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க, 50 ரூபா தான் வரும். இன்னைக்கு காலகட்டத்துக்கு 50 ரூபா 55 ரூபா வரும்.
0: அதாவது அந்த பாலித்தீன் கவரு,
1: பாலித்தீன் கவரு,
0: வைக்கோல்,
1: வைக்கோல், ரப்பரு, விதை, ஒரு பெட்டு குறைஞ்ச செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 to 55 ரூபா இன்னைய நடைமுறைக்கு. மூணு பெட்டு வரும், மூணு பெட்டு ஒரு இதில் கட்டி தொங்க விடுங்க. ஒரு கிலோ வந்து 200 ரூபா, 2 கிலோ வச்சுக்கோங்க, காளான் ஈல்டு 2 கிலோ எடுக்கிறோம், ஒரு கிலோ 200 ரூபானே வச்சுக்கோங்க, அப்போ 2 கிலோ 400 ரூபா வருது. அப்போ லாபமா என்ன வரும்?
0: ஆனால் நான் 18 நாள் காத்திருக்கணும், ஸ்ப்ரிங்க்ளர் போடணும், கரண்ட் வேணும் இல்லாமா, அதெல்லாம் சேர்த்து
1: வாடகைக்கே ஒரு 50 ரூபா வச்சுக்கோங்களேன், மீதி 100 ரூபா லாபம் தானே உங்களுக்கு. ஒரு கிலோவுக்கு 100 ரூபா லாபங்க சார், அப்போ 2 கிலோ வருதுங்க சார், லாபம் தானே?
0: லாபம் தானே.
1: ஒரு பெட்டுக்கு 200 ரூபா லாபம், மூணு பெட்டுன்னு வச்சுங்க 600 ரூபா, ஒரு ரோல்லே வந்து ஒரு 600 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குது.
0: அம்மா, உங்கள்ட்ட யாரும் இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு சந்தேகம் கேட்கணும், காளான் வளர்ப்பு பற்றி எதுவும் உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா எந்த நம்பரில் தொடர்பு பண்ணலாம்னு சொல்லுங்கள்?
1: 82 48 17 57 36 82 48 17 57 36.

வளர்ப்புல கவனிக்க வேண்டிய வழிமுறைகளை முறையா கையாண்டா குறைஞ்ச முதலீட்டுல அதிக லாபம் எடுக்க முடியும். மேலும் மதிப்பு கூட்டி

0: பொடி, ஊறுகாய், பிஸ்கட் போன்ற பொருட்களாக மாற்றி விற்பனை செய்வதன் மூலம் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் முடியும்னு இதுவரைக்கும் நேர்முகத்துல பங்கேற்று தன்னோட அனுபவ கருத்துக்களை எடுத்து கூறினாங்க அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தினக்குடி எஸ் சந்திரா அவங்க.
1: தரமான விளைச்சலுக்கு தாராளமா விலை கிடைக்கும், ஏற்றுமதிக்கும் வாய்ப்பு இருக்கு சின்ன கண்ணு.

0: வேளாண் துறை.
1: வேளாண் சொந்தங்களே, மண்வளத்தை எப்படி பாதுகாக்கலாம்? மண்வளத்தை பாதுகாக்க அதிக கரிம அளவை மண்ணில் நிலைநிறுத்துதல் மிக அவசியம். பசுந்தால் உரம் பயிர்கள் காற்றில் உள்ள தழைச்சத்தை 70% வரை வேர் முடிச்சுகளில் நிலைநிறுத்தி அதில் ஒரு பகுதியை நிலத்தில் சேர்க்குது. பசுந்தால் உரம் ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ முதல் 45 கிலோ வரை தழைச்சத்தை மண்ணுக்கு அளிக்குது. இதனால் நிலம் வளமடையுது. பசுந்தால் உரப்பயிர் நிலத்தோட அமைப்பை சீராக்குது, மண்ணரிப்பை தடுப்பதோட வளமான மேல் மண்ணை பாதுகாக்குது, மண்ணின் கரிம பொருளை அதிகப்படுத்துவதோடு மண்ணின் நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்க செய்யுது. மண்ணின் கீழ்ப்பகுதியுள்ள சத்துக்களை மேல்மட்டத்திற்கு கொண்டு வந்து பயிருக்கு சத்து கிடைக்க வழி செய்யுது. பசுந்தால் உரப்பயிர்களை நிலத்தில் இடுவதால் விளை பொருட்களோட தரமும் அதிகரிக்குது. பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பு, தக்கைப்பூண்டு, மணிலா, அகத்தி, கொழிஞ்சி மற்றும் சித்தகத்தியில் தழை, மணி, சாம்பல் சத்துடன் நுண்ணூட்ட சத்துக்களும் அதிகமாக இருக்குது. பசுந்தாள்களை மண்ணில் இட்ட பின் பயிரிடப்படும் பயிர்களோட விளைச்சல் வெகுவாக அதிகரிக்குது. அடுத்து விளைவிக்கும் பயிர்களுக்கான ரசாயன உர தேவையும் குறையுது. பசுந்தால் பயிர்களை நிலங்களில் விதைத்த 30 முதல் 45 நாட்களுக்குள் நிலத்தில் மடக்கி உழுதுறணும். அதாவது பசுந்தால் பயிர்களோட பூக்கும் பருவத்துக்கு முன்பாக இதை மடக்கி உழணும். நெல் வயலில் நாற்று நடுவதற்கு 20 முதல் 25 நாட்களுக்கு முன்னரும், மற்ற நிலங்களில் விதைப்பதற்கு 30 முதல் 35 நாட்களுக்கு முன்னரும் பசுந்தாள்களை மண்ணில் இட்டு உழுதுவிட வேண்டும். பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பில் கோ1, கொளிஞ்சியில் MDU1, மணிலா அகத்தியில் கோ1 ஆகிய ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க. பசுந்தால் உற்பத்திக்கு ஏக்கருக்கு சணப்பு என்றால் 10 கிலோ, தக்கை பூண்டு என்றால் 16 கிலோ, மணிலா அகத்தி என்றால் 15 கிலோ அல்லது கொளஞ்சிக்கு 8 கிலோவே போதுமானது. சணப்பின் மூலம் ஏக்கருக்கு சுமார் 7 டன் உயிர்ம பொருள்களும், 35 கிலோ தழைச்சத்தும், தக்கை பூண்டில் 10 டன் உரிம பொருட்களும் 60 கிலோ தழைச்சத்தும், மணிலா அகத்தியில் 10 டன் உரிம பொருள்களும் 50 கிலோ தழைச்சத்தும், கொளிஞ்சியில் 3 டன் உரிம பொருட்களும் 25 கிலோ தழைச்சத்தும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பசுந்தால் உரமிடுவதால் அங்கக பொருட்கள் மண்ணில் அதிகமாக சேருது. ஆக மொத்தத்தில் 15 முதல் 20% பயிர் விளைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எனவே விவசாய பெருமக்கள் பசுந்தால் உரப்பயிர்களை சாகுபடி செய்து மண் வளத்தையும் விளைச்சலையும் அதிகரிக்குமாறு திருச்சி மாவட்டம் முசிறி வேளாண்மை உதவி இயக்குனர் தெரிவிக்கின்றார். தற்போது தீவன பயிர்களில் மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க சரியான இடைவெளியில் பாசனம் செய்ய வேண்டும். எனவே மூடாக்கு செய்வதன் மூலம் நீர் ஆவியாவதை தடுக்கலாம். ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் தழைச்சத்து மேலாண்மை செய்து மருதாம்பு வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும். வயல்களில் களை கட்டுப்பாடு மற்றும் இடை உழவு மேற்கொண்டு பயிர்களுக்கு ஊட்டச்சத்து சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் சரியான நேரத்திலும் சரியான இடைவெளியிலும் அறுவடை செய்து மருதாம்பு வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த நிகழ்ச்சி 8:05 இரவு இசை. இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நேர்களே உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க கேட்கலாம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8:00. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா குடியரசுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் பெல்லக்ரினி மற்றும் பிரதமர் ஃபிகோ ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் அங்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். முன்னதாக பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, மருத்துவம் முதல் யோகா வரை மனித குலத்திற்கான பங்களிப்பில் இந்தியா முக்கிய இடம் வகிப்பதாக கூறினார். தொடர்ந்து அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீஸ் நகரில் வரலாற்று சிறப்புமிக்க வில்லா கெரிலோஸ் இல்லத்தில் நடைபெற்ற இப்பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நாடு முழுவதும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணும் வகையில் ஆயிரக்கணக்கான மரங்கள் நடப்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மரம் நடும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று பேசிய அவர், பசுமையான இந்தியாவை உருவாக்குவதில் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கம் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக அளவில் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை எட்ட சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் உலக பொருளாதார மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், போர்கள் மற்றும் நிலையற்ற புவிசார் அரசியல் தன்மைகளால் வளரும் நாடுகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். நாடுகளுக்கிடையே பன்னாட்டு அளவில் கூட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசின் சீரிய முயற்சிகள் காரணமாக சிறுபான்மையின மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியிருக்கிறார். தேசிய நாளிதழ் ஒன்றிற்கு இன்று அவர் அளித்துள்ள பேட்டியில், அனைவருடனும் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற கொள்கையின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். தேசிய மாணவர் மடிக்கணினி திட்டத்தின் கீழ் இலவச மடிக்கணினிகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதுபோன்ற எந்தவொரு திட்டத்தையும் அரசு அறிவிக்கவில்லை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு குழு கூறியுள்ளது. INS ஷார்தா கப்பல் இலங்கையின் கொழும்பு நகரில் தமது பயணத்தை இன்று நிறைவு செய்தது. மகசாகர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் பிராந்திய கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளின் கூட்டு அர்ப்பணிப்பை வலுப்படுத்தும் வகையில் தொழில்முறை பயிற்சி, விளையாட்டு சார்ந்த பல்வேறு நிகழ்வுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் மின் கட்டமைப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மாநில ஆய்வகங்கள் படிப்படியாக கொண்டுவரப்படும் என்றார். கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் 2028 ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மாசிமக பெருவிழா தொடர்பாக இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், இந்நிகழ்ச்சிக்கு சுமார் 50 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதற்கான திட்டங்கள் குறித்து தற்போதே ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அமைந்தகரை மற்றும் சென்னை விமான நிலையத்தில் புதிய கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டில் மகளிர், விவசாயிகள், மாணாக்கர் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பலனளிக்கும் வகையில் மத்திய அரசு செயலாற்றி வருவதாக பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி தொடர்பாக தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல்

10 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.30 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி குராகோவை இன்று இரவு எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 13 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

8:05 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேர்களே, இன்று நியூஸ் அண்ட் ஏர் செயலி வழியாக நாம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இந்த இரவு இசை நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா 4431 அப்படிங்கிற எண்ணை தொட்டு உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க கேட்கலாம். அல்லது 4431 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு தெரிவிக்கலாம். 80-90களில் வந்த உங்கள் மனம் தொட்ட பாடலை கேட்கும் நேரம் இது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை.

0: காதல் கோட்டை படத்தில் ஸ்வர்ணலதா பாடிய ஒரு சூப்பரான பாடலை கேட்டு நினைஞ்சிருக்கோம். இது இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். உங்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்களை கேட்கலாம். அதற்கான எண் 4-3-1-246-102-1. அறிமுக நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில் இப்போ நம்மோடு இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க. வணக்கங்க.
0: யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் சார்.
0: லால்குடி வட்டம்.
1: தென்னியம். தென்னியம் தனபால் மல்லிகா.
0: தனபால் மல்லிகா. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: ரிச்சா மாமாவில இருந்து ஒத்திப்போ ஒத்திப்போ ஓரப்போ ஒத்திப்போ, அந்த பாட்டு வேணுங்க.
0: என்ன காரணம் இந்த இரவு பொழுதுல எல்லாருமே காதல் பாடல்களை கேட்பாங்க, இது ஒரு வித்தியாசமான ஒரு பாடல், இந்த பாடல் உங்களுக்கு பிடிப்பதற்கான காரணம்?
1: அது எம்ஜிஆர் வசனம் வருங்க, அதனால அது ரொம்ப பிடிக்குங்க.
0: அப்படி சொல்லுங்க. அதுல இடையில எம்ஜிஆர் வசனம் உங்களுக்கு பிடிக்கும், அதனால இந்த பாட்டை கேட்க போறீங்க?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா அழைத்தமைக்கு.
1: ரொம்ப நன்றிங்க, கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.
0: உங்களோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம். உங்கள் விருப்ப பாடல் இதோ.

0: 8:17. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸின் நியூஸ் அண்ட் ஆர் செயலி வழியாக நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருக்கிறோம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம். யார் பேசுறீங்க? லோகேஷ். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: என்ன
0: காரணம் இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்க?
1: எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். என் பொண்ண எட்டத்துல கட்டி கொடுத்துருக்கேன்.
0: எட்டத்துலனா எவ்வளவு தூரத்துல கட்டி
1: கொடுத்துருக்கீங்க?
0: எந்த ஊர்ல
1: கட்டி கொடுத்துருக்கேன்? எட்டமா இருக்கு, அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அன்பு இல்லையா? நீங்க எங்க இருக்கீங்க?
1: இல்ல, நாங்க பாரதிபுரத்துல இருக்கோம், திருச்சி மாவட்டம்.
0: பாரதிபுரம். அவங்க கட்டி, நீங்க உங்க மகளை கட்டி கொடுத்த ஊரு?
1: அது ஊட்டி சார்.
0: ஊட்டியா? நிஜமாவே தூரம் தான். சரி சரி.
1: நன்றிமா.
0: ஊட்டி வரை உறவு தொடரட்டும்.

0: இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்களே, அடுத்த நேயர் யார் அப்படிங்கிறத நம்ம கேட்டலாம். அவருடைய விருப்ப பாடல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து வெள்ளிங்கிரி பேசுறேங்க ஐயா.
0: வெள்ளிங்கிரி ஐயா, சொல்லுங்க, கோயம்புத்தூர்லாம் எப்படி இருக்கு?
1: கோயம்புத்தூர் நல்லா இருக்குங்க. இப்ப வெயில்
0: கம்மியாயிருச்சுங்க.
1: சாயங்காலம் கூட மழை வர்ற மாதிரி நல்லா இருட்டிட்டு வந்தீங்க, ஆனா மழை அப்படியே போயிருச்சு. ஆனா பக்கத்துல அவனாசி புளி மட்டும் நல்ல மழைன்னு எனக்கு தகவல் வந்தீங்க. நல்ல விளைங்களா மங்கள்லாம்.
0: பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. சரிங்க, என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு பாரதிராஜ நினைவாக புதிய வார்கோல் படத்துல இருந்தீங்க, இதையும் போகுது அந்த பாடு கொடுங்க. இந்த அருமையான இறைவேளை இரவு வணக்கம்.
0: அப்படியே அந்த

0: ஜென்சி அம்மாவோட குரல்ல நம்ம இதயமும்
1: ஆ
0: அப்படியே உருகி போயிரும்ல இந்த பாட்டை கேட்கும் போது.
1: கண்டிப்பாங்க, அருமையா பாடியிருப்பாங்க அந்த பாட்டு,
0: ம்,
1: அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க பாடியிருப்பாங்க.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா.
1: வணக்கம், வணக்கம் ஐயா.
0: நன்றிங்க, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம்.

0: இரவு இசை இனிமையில் அடுத்த வரக்கூடிய நேயர்கள்ட்ட பேசுவோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஐயா கேக்குதுங்களா?
1: கேக்குதுங்க சார்.
0: ஐயா வணக்கம், தங்களுடைய பெயர்?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம், அருமை அருமை அருமை.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க.
0: ரொம்ப
1: அதனால நிகழ்ச்சிக்கு வர முடியல.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க சார், அதனாலதான் சரி இன்னைக்கு போய் நிகழ்ச்சிக்கு வந்துடலாம். அது என்னமோ திருச்சியில வந்து இரவு இசை இனிமை, அது எதுல ஒரு பாட்டு கேட்கலன்னா தூக்கமே வர மாட்டேங்குது.
2: அது எப்படி? அது பத்து நாளா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரதான் முடியல, கேட்டீங்களா?
1: வர முடியல, கேட்டேங்க சார், கேட்டேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ட்ரை பண்ண முடியலைங்க.
2: சரிங்க சரிங்க.
1: இன்னைக்கு சூரியகாந்தி நிகழ்ச்சியும் கூட கேட்கல, என்னோட நண்பர்கிட்ட சொன்ன, அவரு ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருப்பாரு.
0: என்ன பாடல் வேண்டும் ஐயா?
1: கொம்பேரி மூக்கன் படத்துல இருந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம்.
0: அப்படிங்களா? ஆஹா,
1: ஆமா சார்.
0: இரவு பொழுதுல அருமையான பாடல். ரைட், சந்தோஷம் ஐயா, நீங்க கேட்ட பாடல்ல வணங்கிடுங்க
1: சார். நன்றி சார்.

0: இரவு இசை இனிமையில் அடுத்த கட்ட நேயர்களை சந்திப்போம்.
1: அடுத்த கட்ட நேயர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்களா? இப்போ ஒரே நேயர் தான் இருக்கிறாங்க,
0: வரிசையாக வந்துக்கிட்டே
1: இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாமா?
0: ஹலோ,
2: அப்படி
1: கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி திருப்பூர் வந்து இப்ப மதுரை போயிருக்கோம். எப்படி மாவட்டம் தோறும் ஒரு நேரா?
2: என்ன
0: பாடல்மா?
2: தள்ளுக்குள் வீரம் படத்துல மலேசியா வாசுதேவன் ஜானகி பாடிய சிறு பொன்மணி.
0: ஆஹா, அருமையான பாடல், கண்டிப்பா கேட்டுடலாமா. இணைப்புல வந்ததுக்கு மிக்க நன்றி.
2: வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி நன்றிம்மா நன்றிம்மா.

0: ஹலோ, சொல்லு கார்த்தி.
1: டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: நேயர்கள் தொடர்ந்து நிறைய அற்புதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க, அதன் சார்ந்து வழங்கிட்டு இருக்கோம். ரொம்ப இனிய தருணத்துல இனிமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயரை சந்திப்போம். ஐயா வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார். தஞ்சாவூர் மகனும் சாவில இருந்து குருமூர்த்தி பேசுறோம் சார்.
2: குருமூர்த்தி,
3: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நீண்ட நாள் நல்லா இருக்கேன் சார். நான் நீண்ட நாள் நேயர் சார்.
2: அப்படிங்களா?
3: ஆமா சார், ஒரு 10 வருஷம் மேல இருக்கும் சார் நான் எல்லாம் பேசி.
2: ஆஹா, உங்க குரல்லே அருமையா தெரியுதே, ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
3: நிகழ்ச்சி இந்த தெரிய அது தொழில் மாறின பிறகு நம்ம ரேடியோ கேட்கறது கொஞ்சம் மாறி தடி நெஞ்சிட்டு இருந்தாங்க சார் நாங்கெல்லாம்.
2: அப்படிங்களா? உங்களுடைய இணைப்புனாலதான் இந்த இரவு இசை பொழுது கூடவே இனிமையாவும் மாறிடுது.
3: இந்த நிகழ்ச்சி இல்ல, காலையில மாசம் தலைப்பு, நிறைய நிகழ்ச்சிகள் சார்.
2: அப்படிங்களா?
3: நிகழ்ச்சி விடாம கேட்டேன் சார். காலையில 6 மணி போட்டோம், நைட்டு 1 மணி, 11 மணி வரைக்கும் கேட்பேன் சார்.
2: அப்படிங்களா? நன்றி, உங்க ஆதரவு எப்பொழுதுமே வானொலிக்கு இருக்கணும்.
3: சரி சார், சரி சார், ரொம்ப நன்றி சார்.
2: பாட்டு என்ன பாட்டு வேணும் சார்?
3: எனக்கு வந்து இளமை கோலங்கள் என்ற படத்துல இருந்து வச்ச பார்வதி மாறாதடி அந்த பாடல் ஒளிபரப்புங்க.
2: அருமை.
3: ரெண்டு பேர் மட்டும் சொல்றேன் சார், நண்பர்கள் பேரு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து வருக? வணக்கம். ஹலோ.
1: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
1: ரஜினி படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: சரிங்கய்யா, உங்க பேரை சொல்லுங்க மறுபடியும்.
1: என் பேர் சங்கர் சார், இந்த தஞ்சாவூர் மானம் சேலஞ்சு பேசுறேன் உங்களுக்கு.
0: தஞ்சாவூர் சங்கர், உங்களுக்காக மிஸ்டர் பரத்ல இருந்து பாடல்.
1: ஓகே சார், தேங்க்ஸ் சார்.
0: நன்றிங்கய்யா உங்களுடைய விருப்பம்.
1: நன்றிங்க, நன்றிங்க.

0: சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிடலாம். நிறைவாக நாம் கொடுக்க இருக்கும் பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. நேர்களின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். நிறையோ குறையோ வழக்கம் போல கடிதம் எழுதுங்கள். மின்னஞ்சல் அனுப்ப

இனிமையான இரவு பொழுதில் இனிக்கும் பாடல்களின் அணிவகுப்பாய் இது இனிய ராகம். இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
1: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
0: சிலருக்கு இசை பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
1: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி

0: அனைவரும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
1: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
0: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
1: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரைக்களஞ்சியம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக இணைந்திருக்கிறோம். நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு உங்களுடைய விருப்ப பாடல் காலம் என்ற விருப்ப பாடல்கள் அணிவகுக்கும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சி இருக்கு. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இன்றைக்கி வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். 9385461 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை எங்களுக்கு அனுப்புங்க. தட்டச்சு செஞ்சும் அனுப்பலாம், குரல் பதிவாகவும் அனுப்பலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனியராகும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம்.

9:41 நாம் கேட்டிணைந்திருக்கிறோம். இனியராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது. உங்களுடைய காலம் வென்ற விருப்ப பாடல் நம்ம வானொலியில் உலா வரும். இன்னைக்கு நியூஸ் ஆனார் செயலி வழியாக நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்ப 9:36, 9:38, 546, 102 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊர், இதை நீங்கள் தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், குரல் பதிவாகவும் அனுப்பலாம். 9:38, 546, 102 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்புங்க. இணைந்திருக்கிறோம் இனியராகும் நிகழ்ச்சியில்.

நியூஸ் அண்ட் அரசியல் வழியாக நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த நிகழ்ச்சியில் ரவிவாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் JS ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு நிகழ்ச்சியை கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலியில் நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக ஞாபக பருதே நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இதில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். 938-546-1021 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய காலம் வென்ற விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது இனிய ராகம்.

கேட்டு ரசித்தோம் இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்களே, நமது முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். அடுத்து ரவிவாசரிய அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ஜே எஸ் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. இன்று வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 10 மணி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. நேயர்களின் அபிமான காவிய கானங்கள் காதோடு இசைக்கும் நேரம். நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். அதற்கான எண் 938-546-102.1 அப்படிங்கிற இந்த எண்ணை உங்க மொபைல்ல சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்குள்ள போயிட்டு இந்த நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊர், இதை நீங்கள் தட்டச்சு செஞ்சும் அனுப்பலாம். குரல் பதிவாகவும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்புகிற பாடல் நம்ம வானொலியில் உலா வரும். அந்த வகையில் முதல் நேராக பாடல் அனுப்பியிருக்காங்க புத்தூர்லேருந்து பரமு. இவருடைய விருப்ப பாடல் 1000 பொய் அப்படிங்கிற படத்திலிருந்து அவருடைய விருப்ப பாடல் இதோ.

நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் குமரன் நகர் கார்த்திகேயன். இவருடைய விருப்ப பாடல் மன்னவன் வந்தானடி படத்திலிருந்து காதல் ராஜ்யம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். அவருடைய விருப்ப பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு இணைந்திருக்கிறீர்கள். இது ஞாபகம் வருதே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்று நியூஸ் ஆன் ஆர் செயலி வழியாக நாம் நிகழ்ச்சியை ரசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்முடைய வாட்ஸ்அப் வழியாக விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர்.
1: திருச்சி பண்பலைக்கு வணக்கம். நான் அந்தோனிராஜ், சென்னையிலிருந்து. பணம் ரங்கராட்டினம் பாடல் முத்தாரமே என்ற பாடல். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்கய்யா. நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

மனதிலே களனம் கண்டது சீதை நெஞ்சம் கணவன் மனதிலே களனம் கண்டது சீதை நெஞ்சம் என் காதல் உறவிலே மாற்றம் காண்பதோ சேதை நெஞ்சம்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே கேட்டணிஞ்சிருக்கோம். நியூஸ் ஆனர் செயலி வழியாக நேர்களே, அடுத்த பாடல் பால்குடம் அப்படிங்கிற திரைப்படத்தில் முழு நிலவில் திருமுகத்தில் அப்படிங்கிற ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மாராடி எம்ஏ ரமேஷ். இவருடைய விருப்ப பாடல் இதோ.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே கேட்டணிஞ்சிருக்கோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் கேரளா கூட்டு நாடு கருப்புசாமி. இவருடைய விருப்ப பாடல் இதயத்தில் நீ அப்படிங்கிற திரைப்படத்தில் சித்திரை பூ வாசலிலே யார் வந்தவரோ அப்படிங்கிற பாடல் தான். இவருடைய விருப்ப பாடலை கொடுத்துடலாம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலம் வென்ற பாடல்களின் அணிவகுப்பாய் இது ஞாபகம் வருது. நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக நாம் வந்து கொடுக்க இருக்கக்கூடிய பாடல் சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார் அவருடைய விருப்ப பாடலா, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலிருந்து பாடல் இதோ.

10:26 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருதே, அடுத்த பாடல் பாசமலர். இந்த பாடலுடைய விருப்ப நேயர் லால்குடி கருமூலர், இவருடைய விருப்ப பாடல் இதோ.

0: நேயர்களே, கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்,
1: அன்பளை நேயர் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் தஞ்சாவூர் செண்டகவல்லி நகர் நேயர் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் சூர்யாகாந்தி படத்திலிருந்து, பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. நன்றி.
0: நன்றிங்கய்யா. நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
1: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருது, நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் காலம் வென்ற பொற்கால பாடல்கள், எப்போது கேட்டாலும் ரொம்ப ரசிக்கக்கூடிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாக்பூர் ஜோசப், இவருடைய விருப்ப பாடல் கௌரவம் படத்திலிருந்து.

0: ஞாபகம் வருது கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா விருப்ப பாடல வாட்ஸ்அப் குரல் பதிவா நமக்கு அனுப்பிச்சிருக்கக்கூடிய நேயர்.
1: புது புனல் பாய்ச்சும் புத்தொளி வீசும் திருச்சி பண்பலை வானொலிக்கு இரவு வணக்கம் கூறுவது பெரம்பலூர் மாவட்டம் புதுக்குறிச்சி தா பழனிசாமி. நானும் பண்பலை நேர்களும் சந்தோஷமடைய 8வது வள்ளல் எம்ஜிஆர் நடிப்பில் உருவான நினைத்ததை முடிப்போம் திரைப்படத்திலிருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போல ஆடலாம் என்ற பாடலை ஒளிபரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்கய்யா. நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஞாபகம் வருது நேர்களுடைய காலம் என்ற விருப்ப பாடல்கள், எப்போ கேட்டாலும் சலிக்காத பாடல்களை இந்த இனிமையான இரவு பொழுதில் கேட்டுட்ருக்குறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் பட்டிக்காட்டு ராஜா படத்தில் பெரம்பலூர் நிறைமதி அவர்களுடைய விருப்ப பாடல், அதுதான் வரப்போகுது. கேட்டு இணைஞ்சிருங்க நேர்களே. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி வாத்தலை ராகவன். இவருடைய விருப்ப பாடல் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கேட்க போகிறோம். கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து

0: காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் ஞாபகம் வருது. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த பங்குபெற்ற பங்குபெற முயற்சி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லோகநாதன்.

0: நேயர்களே, இதுவரை இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே பர்மிங்காமில் நடைபெற்ற ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை கேட்டோம். இந்த போட்டியில் இந்திய மகளிர் அணி 64 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 நிகழ்ச்சிகள் தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸில் நாளை காலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.
1: மனசு மயங்கும்

ஜாலம் காட்டும் வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு இருக்கீங்க. நேரம் தற்போது சரியா 11:01 ஆகிட்டு இருக்கு. இருக்கீங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்க மனசுடன் இன்னொரு வாடக்கூடிய அழகான பாடல்கள் தான் கேட்க போறீங்க. பாடல் உங்களுக்காக ரொம்பவே அழகா செலக்டிவா நடித்து வச்சிருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் ரைட். உங்களுக்காக வாலி அவங்களுடைய அழகான வரிகள் தேவா அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. காதல் கோட்டை படத்திலிருந்து காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற பாடல் தான் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலோட. சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

பதினோரு மணி ஏழு நிமிஷம் ஆக்கிட்டு இருக்கிற அழகான பாடல் காலம் எல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு பாட்டு கேட்ட முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வை சண்முகி படத்துல இருந்து காதலா காதலா அப்படிங்கிற பாட்டு தான். ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வாலி அவங்களுடைய அழகான வரிகள்ல, தேவா அவங்களுடைய இசையில உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

15 மணி 15 நிமிஷத்துல ரொம்ப அழகான பாடல் காதலா காதலான ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக நான் என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவும் சந்திப்போம் படத்துல இருந்தா அழகான பாடல் காத்துட்டு இருக்கு. கண்டேன் கண்டேன் கண்டேன் அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையிலோட. நான் சகா பார்த்திபன்.

11:19 ஆகிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல் கண்டேன் கண்டேன் கண்டேன் காதலை அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை காணவில்லை நேற்றோடு தினம் தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற அழகான பாடல் தான். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஓஎஸ் அருண் ரெண்டு பேரும் பாடின பாடல் வாலி அவங்களுடைய அழகான வரிகள்ல ஏரகமான அவங்களுடைய இசையில காத்துட்டு இருக்கு. காதல் தேசம் படத்துல இருந்து கேட்டு நினைச்சிருங்க இசையிலோட நான் சகா பார்த்திவன்.

11:25 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. என்னை காணவில்லை ஏனேற்றோடு அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். மின்சார கனவு படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. வெண்ணிலவை வெண்ணிலவை இவனை தாண்டி வருவாய் அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஹரிஹரன் மற்றும் சாத்னா சரகம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் ஏரகமான அவருடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையலையோட.

11:31 நிமிஷம் ஆகிட்டு இருக்க நினைச்சிருக்கீங்க. பாரதியில மனசு மயங்கும் நிகழ்ச்சியில ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். மின்சார கனவு படத்துல இருந்து வெண்ணிலவே பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற பாடல் தான் ஜீன்ஸ் படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். நித்யஸ்ரீ அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவங்களுடைய அகனவரிகள்ல ஏராளமான அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலுடைய சகா பார்த்திவன்.

11:37 அழகான பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைவிருக்கும் வரை படத்துல இருந்தா பாடல் காத்துட்டு இருக்கு. சந்தியா சந்தியா சம்மதம் சொல்லுவேன் அப்படிங்கிற பாட்டு உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரல்ல, தேவா அவங்களுடைய இசையில வந்துட்டு இருக்கு, நந்தலாலா அவங்களுடைய அழகான வரிகளில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:43. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் இல்லையா மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். தொடர்ந்து உங்களுக்காக கை தட்டி தட்டி அழைத்தாலே அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். ஜோடி படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் டிமி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் இறகமானவங்களுடைய இசையில் கீழ் இணைஞ்சிருங்க. அழகான பாடலோடு திரும்பவும் பேசலாம். இணைஞ்சிருங்க இசையிலே. உடைய சங்குடு நான் சகா பார்த்திபன்.

11:42 கை தட்டி தட்டி அழைத்தாலே அப்படின்னு பாடல் கேட்டு முடிச்சோம். தொடர்ந்து காதலர் தினம் படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன், காதலினம் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் தான் அப்படிங்கிற பாடல். எஸ்பிபி மற்றும் ரமேஷ் வனலதா அவங்களுடைய குரல்ல கேளுங்க, இணைஞ்சிருங்க.

எஸ் 11:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். நிகழ்ச்சியில முகநூல நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் ஹேம்லதா, அள்ளி நகரம்ல இருந்து மகாதேவன், ரங்கராஜன், பர்வதவர்தனி, புஷ்பா, அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி, தொடர்ந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ராதாகிருஷ்ணன், குணசேகரன், கவி கார்த்திகேயன், சுபசுப்ரமணியம், ஹேமலதா, பர்வதவர்தனி, முத்துக்குமார், சாந்தி, ரமேஷ், முத்துக்குமார், இவங்க எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. இணைஞ்சிருந்த எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். எஸ் ரைட். என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிதம் படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன், நதியே நதியே காதல் நதியே அப்படிங்கிற அந்த பாட்டு தான் உண்மையான அவங்களுடைய குரல்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை காலையில 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி. கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா.

தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி, நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி

சிங்கார மதுரையும் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி.

ஒழுங்கி மோதி தம்பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நான் கடவுள் திரைப்படத்திற்காக ஓம் சிவோம் எனும் பாடலை கேட்கலாம். விஜய் பிரகாஷ் அவர்கள் குரலில்.

4:07 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திற்காக அருள் ஜோதி தெய்வம் எனும் பாடல் எம் பாலமுரளி கிருஷ்ணா மற்றும் அபயம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் குரலில் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

0: 4:10 நேர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்களம். விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் டவில். பதவினி சத்பக்தியு என்ற தியாகராஜர் கீர்த்தனை. சாளக பைரவிராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து ராஜராஜ ராஜிதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், புத்திரிகா ராகம், ஆதிதாளம் திஸ்ரநடை.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களை நாகஸ்வரேசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாபு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை விசூர் பி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீ ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

5:21 நிமிடம் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஸ்ரீ வைத்தியானந்தா அஸ்தகம் சுபனா அவர்கள் குரலில்